லிவ்வொன்பதில் இசையமுதம். வணக்கம் நேர்களே, இசையமுதம் நிகழ்ச்சியில் திரைப்படத்தில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

நேரம் 5:34. இசையமுதம் கேட்டு இருக்கோம். ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் செப்டம்பர் 17 கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 16 மண்டல பூஜை நடக்க இருக்கிறது. வழக்கமாக 48 நடைபெறும் மண்டல பூஜை நவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு இம்முறை 16 மட்டுமே நடைபெறும். அதன்படி செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 2 வரை மண்டல பூஜை நடக்க இருக்கிறது. அக்டோபர் 2 வரை நடக்கும் மண்டல பூஜையில் சிறப்பாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுந்தரேஸ்வரர் அம்பிகை மீனாட்சியின் அருளை பெறலாம்.

நிறமதிகாலை 5:41. இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை ஸ்ரீ கூடலகர் பெருமாள் கோவில் 5 கருட சேவை. ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று 5 கருட சேவை நடைபெறும். அந்த வகையில் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி 26/9/2026, அதாவது வர சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தன்று காலை மதுரவள்ளி தாயாருக்கு பாலாபிஷேகம் மற்றும் அலங்கார திருமஞ்சனம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 27 மணிக்கு ஸ்ரீ கூடலகர் பெருமாள் கோவிலின் சன்னதி தெருவில் ஒரே நேரத்தில் 5 கருட வாகனத்தில் 5 பெருமாள்கள் தரிசனம் செய்யலாம். கருட வாகனத்தில் பெருமாளை தரிசிப்பது விசேஷம். அதுவும் ஒரே நேரத்தில் 5 கருட வாகனத்தில் 5 பெருமாளை தரிசிப்பது அபூர்வமாகும். 4 மாசி வீதிகள் வழியாக வலம் வரும் பெருமாளை தரிசித்து பெருமாளின் அருளை பெறுவோம். தொடர்ந்து இணைந்திருப்போம் இசையமுதம்.

நேரம் 5:57. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். நிறைவான பாடல் தேவர் மகன் படத்திற்காக.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையிலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். உடலுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய பொருட்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் தம் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். பொது விநியோக திட்ட கைபேசி

ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தொடங்கி வைத்தார். தமிழக அரசில் தாவேக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக ஐபிஎஸ் அதிகாரி திரு மயில்வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னணியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. மும்பையில் பொது இடங்களிலும் சாலைகளிலும் பட்டாசுகள் வெடிக்க மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மகளிர் வூஷு 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ரோஷி பீனா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 56 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 6:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. வணக்கம் நேர்களே, இந்த நாள் இனிய நாளாக, சிறப்பான வெற்றிகரமான நாளாக அனைவருக்கும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இனிதே மலர்கிறது புதிய காலை. புதிய கால நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் செப்டம்பர் 2026 விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் 25/9/2026 அன்று காலை 11 அளவில் விருதுநகர் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் தொடர்பான பொதுவான கோரிக்கைகளை மட்டும் மனு மூலம் அளிக்கலாம். விவசாயிகள் வட்டாரத்திற்கு இருவர் வாரியாக பொதுவான கோரிக்கைகள் மட்டும் விவாதிக்கவும், சிறந்த முறையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தினை நடத்திட முழு ஒத்துழைப்பு தருமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டோம். தொடர்ந்து கேட்கலாம் புதிய காலை பாடலாக 1000 பூக்கள் மலரட்டுமே படத்திற்காக.

0: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.
2: அன்பு மனித நேயத்தின் அழகிய மொழி. உலகில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு எது தெரியுமா? பணம் அல்ல, பொருள் அல்ல, பதவி அல்ல, புகழும் அல்ல, அது அன்பு ஆகும். அன்பு மனித நேயத்தின் அழகிய மொழியாகும். அன்பு இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் மனித நேயம் இருக்கும். அதனால்தான் ஐயன் திருவள்ளுவர் அன்பின் வலியது உயிர்நிலை என்று கூறுகிறார். மனித வாழ்க்கையின் அடிப்படை உணர்வு அன்புதான். குழந்தை பிறந்தவுடன் அது முதலில் தேடுவது தாயின் அன்பைத்தான். பேசத் தெரியாத அந்த குழந்தை தாயின் முகத்தை பார்த்து புன்னகைக்கிறது. அந்த புன்னகையில் வார்த்தைகள் இல்லை, ஆனால் அன்பு இருக்கிறது. தாய் குழந்தையை வளர்க்கிறாள். ஒரு காலத்தில் தாயின் கையை பிடித்து நடந்த குழந்தை பின்னர் தாயின் கையை பிடித்து நடத்த வேண்டிய நிலைக்கு வருகிறது. இதுதான் வாழ்க்கையின் அழகு. அன்பு என்பது வார்த்தைகளால் மட்டும் வெளிப்படுவதில்லை, செயல்களாலும் வெளிப்படும். ஒருவரை பார்த்து புன்னகைப்பதும் அன்பு. துன்பத்தில் இருப்பவரிடம் உண்மையான அக்கறையுடன் விசாரிப்பதும் அன்பு. பசியுடன் இருப்பவருக்கு உணவளிப்பதும் அன்பு. தனிமை

0: இருப்பவருடன் சில நிமிடங்கள் பேசுவதும் அன்பு, முதியவருக்கு உதவுவதும் அன்பு, தவறு செய்த ஒருவரை அவமானப்படுத்தாமல் திருத்துவதும் அன்பு. அதாவது பிறருடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தும் சிறிய நன்மைகளின் கூட்டுத்தொகையே அன்பு ஆகும். இன்று அறிவியல் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் முன்னேறியிருக்கிறது. செல்போன் என்ற சாதனம் உலகத்தையே நம் கைக்குள் கொண்டு வந்து விட்டது. சமூக ஊடகங்களில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு கேள்வி, நம்முடைய துயரத்தை சொல்லும்போது அமைதியாக கேட்கக்கூடிய ஒருவர் இருக்கிறாரா? நாம் வெற்றி பெறும்போது உண்மையாக மகிழக்கூடியவர் ஒருவர் இருக்கிறாரா? இதுதான் முக்கியம். இன்று மனிதர்களுக்கிடையே தூரம் அதிகரித்து விட்டது. ஒரே வீட்டில் இருப்பவர்கள் கூட சில நேரங்களில் கைபேசியில் மூழ்கி ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருக்கிறார்கள். தந்தை ஒரு அறையில், தாய் இன்னொரு அறையில், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய செல்போனோடு அவரவருக்கு பிடித்தமான இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் உரையாடல் இல்லை. அன்பு என்பது ஒரே வீட்டில் இருப்பது மட்டுமல்ல, ஒருவருடைய இதயத்தில் மற்றொருவர் இருப்பதுதான் உண்மையான குடும்ப அன்பு ஆகும். அன்பை வெளிப்படுத்த நாம் தயங்கக்கூடாது. நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வது பலவீனம் அல்ல, நன்றி என்று சொல்வது சிறுமை அல்ல, மன்னித்து விடுங்கள் என்று சொல்வது தோல்வி அல்ல, உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்வது மனித நேயம். மேலும் அன்பு என்பது நமக்கு பிடித்தவர்களிடம் மட்டும் காட்டப்பட வேண்டியதல்ல, நம்மை வெறுப்பவர்களிடமும் மனித நேயத்துடன் நடப்பது உயர்ந்த அன்பு. நம்மை விமர்சிப்பவரை வெறுப்பது எளிது, நம்மை துன்பப்படுத்தியவரை மன்னிப்பது கடினம். ஆனால் அந்த கடினமான பாதையைத்தான் உண்மையான அன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு செலவில்லாதது, ஆனால் அதன் மதிப்பு அளவிட முடியாதது. நாம் ஒருவருக்கு பணம் கொடுத்தால் அது ஒரு நாள் செலவாகிவிடலாம். ஆனால் நாம் ஒருவரிடம் உண்மையான அன்புடன் கூறிய ஒரு நல்ல வார்த்தையை அவர் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருக்கலாம். எனவே நேயர்களே, இன்று முதல் நமது வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நம் வீட்டில் இருப்பவர்களிடம் அன்பாக பேசுவோம், பெற்றோரிடம் நேரம் செலவிடுவோம், பிள்ளைகளின் பேச்சை கவனமாக கேட்போம், நண்பரின் துயரத்தை புரிந்து கொள்வோம், அண்டை வீட்டாரிடம் அன்புடன் பழகுவோம், வயதானவர்களுக்கு உதவுவோம், பசியுடன் இருப்பவருக்கு உணவளிப்போம், துன்பப்படுவோருக்கு ஆறுதல் கூறுவோம், விலங்குகளிடமும் கருணை காட்டுவோம். ஏனென்றால் அன்பு கொடுக்கப்படும் போது குறைவதில்லை, கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும் ஒரே செல்வம் அன்புதான். நாம் சம்பாதித்த வீடு, பணம், பதவி, புகழ் இவை அனைத்தும் ஒரு நாள் மறைந்து போகலாம். ஆனால் நாம் ஒருவருடைய இதயத்தில் விதைத்த அன்பு மட்டும் நீண்டகாலம் வாழ்வோம். எனவே அன்பை சேமிக்க வேண்டாம், அன்பை பகிருங்கள், அன்பை பேசுங்கள், அன்பை செயல்படுத்துங்கள். அன்பால் குடும்பத்தை இணைப்போம், அன்பால் சமூகத்தை மாற்றுவோம், அன்பால் மனிதர்களின் இதயங்களை வெல்வோம். அன்பே மனிதநேயத்தின் மொழி, அன்பே அமைதியின் விதை, அன்பே உலகை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி. அன்பான நேயர்களே, நாம் செல்லுமிடமெல்லாம் ஒரு நல்ல வார்த்தையை விட்டுச் செல்வோம். நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு சிறிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துவோம். அன்பு செய்வோம், அன்பாக வாழ்வோம், அன்பால் உலகத்தையே வெல்வோம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.

0: ஏப்பா கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: 8-300-37-57.
4: இந்நாளின் சிறப்பு. செப்டம்பர் 23 இன்றைய சிறப்புகள்.
5: செப்டம்பர் 23 இன்று சவுதி அரேபியாவில் தேசிய நாள் கொண்டாடப்படுகிறது.
4: புரூனேவில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது.
5: செப்டம்பர் 23 இதே நாளில் தான் நெப்டியூன் கோள் உர்பேன் ஜோசப், ஜோன் ஆடம்ஸ், யோகான் கோட்ஃபிரைட் கல்லே ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1846.
4: செப்டம்பர் 23 இதே நாளில் தான் நார்வேயும் ஸ்வீடனும் அமைதியாக பிரிவதற்கு உடன்பட்ட ஆண்டு 1905.
5: இதே நாளில் தான் பிரான்சின் ரோலன் காரஸ் என்பவர்

0: நடுநிலக்கடலை முதல் முதலாக வானூர்தியில் கடந்து சாதனை படைத்த ஆண்டு 1913.
1: செப்டம்பர் 23 தேதியான இதே நாள் தான் இப்னு சவுத் என்பவரின் தலைமையில் சவுதி அரேபியா ஒன்றிணைந்த ஆண்டு 1932.
0: செப்டம்பர் 23 தேதியான இதே நாள் தான் பாடகர் பாப் மார்லி தனது கடைசி நிகழ்ச்சியை பிட்ஸ்பர்க் பென்சில்வேனியாவில் நடத்திய ஆண்டு 1980.
1: செப்டம்பர் 23 தேதியான இதே நாள் தான் செயின்ட் கிட்ஸும் நெவிஸும் ஐக்கிய நாடுகளில் இணைந்த ஆண்டு 1983.
0: இதே நாள்ல தான் இலங்கை கொழும்பில் தேசிய இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் பொதுமக்களுக்கு திறந்து விடப்பட்ட ஆண்டு 1986.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:17 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். விழுவதெல்லாம் வீழ்ச்சி அல்ல, மீண்டும் எழுவதற்கான ஒரு சிறு ஓய்வு. தடைகள் நம்மை தடுத்து நிறுத்தும் போது நம் இலக்கை நோக்கி இன்னும் வேகமாக ஓடினால் சிகரம் நமக்காக காத்திருக்கிறது. தன்னம்பிக்கை வரிகளோடு தொடர்ந்து கேட்கலாம் பாடல் முரட்டுக்காலை படத்திற்காக.

நேரம் 6:23 புதிய காலை கேட்டு இருக்கோம். இனி இன்று இடம்படக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சியின் நேரமுமாக கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் விளங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள் இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 திரைசை, 6:55 பூந்தொழில், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகிப்பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், நாகர்கோவில் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடிமே ஸ்ரீனிவாசன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகிப்பூக்கள் தொடர்ச்சி, 8 செய்தி சுருக்கம் சென்னையில், 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பரம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 துறை இசை, 9 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல், 9:02 ட்ரைடம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30, மதியம் 3:30, 4:30, மாலை 5:30, 6:30, 7:30 இந்த நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். காலை 10 செய்தி சுருக்கம் சென்னையில், 10:02 விருப்ப கணங்கள் என் விருப்பம், 10:35 இருபட பாடல்கள், 11 செய்தி சுருக்கம் சென்னையில், 11:02 கண்ணாடி மாளிகை கல்லூரி கலாட்டா, மதுரை ஃபாத்திமா கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து 12 செய்தி சுருக்கம் சென்னையில், 12:02 ஸ்நேகிதியே, மதியம் 1 வசந்த கானங்கள். பிற்பகல் 2 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 2:30 பன்மொழி பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னையில், 3 செய்தி சுருக்கம் சென்னையில், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 செய்தி சுருக்கம் சென்னையில், 4:02 வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்கலம், 4:35 பண்பலை வழங்கும் ஆட்டக்கலம், மாலை 5 செய்தி சுருக்கம் சென்னையில், 5:02 மாலை தென்றல், 6 செய்தி சுருக்கம் சென்னையில், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை. அதைத் தொடர்ந்து மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:35 அந்திப்பூக்கள், 7 பாட்டு இது ஹீட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னையில், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி பூ அலங்கார தொழில்

0: செய்து வரும் தங்கபாண்டி அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 8:45 இன்றைய பாரதம், கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் தரமான நோயற்ற நடவு பொருள் தேர்வு குறித்து கலந்துரையாடல். காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி மாணவிகள் கிருஷ்ணபிரியா அமிர்த கார்த்திகா காய்கி பங்கேற்கும் நிகழ்ச்சி. 9 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தொடர்பான தினசரி முக்கிய நிகழ்வின் சிறப்பு தொகுப்பு. 10:20 பட்டுச்சிறகு வழங்குபவர் சூரிய பிரகதீஷ். 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசை நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் அறிவிப்புகள் கேட்டோம்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்ன சொல்றேன்,
2: காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம் இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:30. இனி கேட்கலாம்.
5: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள்.
6: இயற்கையோட சூழல்ல விலங்குகளோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். மனிதனும் விலங்குகள்ல ஒரு பகுதினாலுமே மனிதன் விலங்குகளை பாதுகாக்கிறதுல முனைப்பு காட்டணும். விலங்குகளோட வாழ்விடங்களை பாதுகாக்கணும், காடுகளை பாதுகாக்கணும். காடுகளை பாதுகாத்தாலே போதும், நம்மளுக்கு நிறைய விலங்குகள் இருக்கும். விலங்குகளோட வாழ்வியல் ஆதாரங்கள் எல்லாத்தையும் நம்ம தான் வந்து பாதுகாக்கணுங்க. அதை அழிவை தடுக்காமல் இருக்குங்க. வேட்டையாடுதலை தடுக்கணுங்க. உணவுக்கு பயன்படுத்துதல தேவைக்கு அதிகமாக இருந்தால் அதையும் தடுக்கணுங்க. பாதுகாக்கிறதுல சுற்றுச்சூழலில் விலங்குகளோட பங்கு அதிகங்க. சுற்றுச்சூழலில் பாதுகாக்கிறதுல மாசுபாடு தடுக்கிறதுல நம்ம முனைப்பு காட்டினா கூட விலங்குகளுக்கும் அதே மாசுபாடு இருக்கதாங்க செய்யுது. ஒரு மீனுக்கு தண்ணியில் இருக்கக்கூடிய சுதந்திரம், மனிதனுக்கு காற்றில் இருக்கக்கூடிய சுதந்திரம், விலங்குகளுக்கு இந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது மனிதனாகிய நம்மளோட கடமைங்க. பருவநிலை மாற்றம் இதெல்லாம் நம்மளை எவ்வளவு பாதிக்குதோ அதே அளவு அவர்களையும் பாதிப்புங்க. வெப்பநிலை உயர்வதை தடுக்கணும், மக்கள் மழை பெய்வதை அதிகப்படுத்தணும். குடும்ப மட்டத்தில் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சிறு வயதிலிருந்தே விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, பாதுகாப்பாக வாழ்வது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும்.

0: பூக்களை பாதுகாக்கிற சட்டங்களோ அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணுங்க. வேட்டையாடுதல் பற்றி சொல்லி கொடுக்கணும். விலங்குகளோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி சொல்லி கொடுக்கணும். வெறும் ஆடு மாடு கோழி வளர்த்தல் மட்டும் பற்றி சொல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகளில் விலங்குகளோட பங்கு மரங்களோட பங்கு என்னன்னு சொல்லி கொடுக்கணும். சமூக மட்டத்தில் இதை எல்லாத்தையும் பாதுகாப்பாக சொல்லிக் கொடுக்கணும். தனிநபர் சொல்லணும், அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் சொல்லணும், அதுக்கப்புறம் சமூக மட்டம் சொல்லணும், அதுக்கப்புறம்தான் இது விரிவாக அரசு மட்டத்தில் செய்யணுங்க. இதுக்கான இந்திய சட்டங்கள், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இருக்குது, வன பாதுகாப்பு சட்டம் இருக்குது, நீர் மாசுபாடு தடுப்பு சட்டம் இருக்குது, காற்று மாசுபாடு தடுப்பு சட்டம் இருக்குது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இருக்குது. இந்த சட்டங்களை பற்றின அறிவுரைகளை நம்ம மக்களுக்கு சொல்லணுங்க, குழந்தைகளுக்கு குறிப்பாக சொல்லணுங்க, மாணவர்களுக்கு சொல்லணுங்க. மாணவர்களுக்கு கடத்திட்டா அது அடுத்த தலைமுறைக்கு கடத்திடலாங்க. தமிழ்நாடு சட்டங்கள் இருக்குது, தமிழ்நாடு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இருக்குது, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்திலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இருக்குது, நீர் மாசுபாடு தடுக்கிற சட்டம் இருக்குது, சர்வதேச சட்டங்கள் இருக்குது, வனவிலங்குகளை பாதுகாக்கிற சிஇடிஇஎஸ், ராம்சார் உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது, பாரிஸ் உடன்படிக்கை ஒன்று இருக்குது, கியோட்டா உடன்படிக்கை இருக்குது, மான்ட்ரீஸ் உடன்படிக்கை இருக்குது. இவை எல்லாமே இருக்கட்டுங்க, தனிநபர் மனசு வச்சாதாங்க இயற்கையோட இயற்கையாக இணைந்திருக்க முடியும். சர்வதேச அளவில் வேர்ல்டு வைல்டு லைஃப் ஃபண்ட் நிறைய நிதி கொடுத்து இதெல்லாத்தையும் பாதுகாத்தாலும் சரி, சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கம்னு இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இருந்தாலும் சரி, கிரீன் பீஸ் என்ற நிறுவனம் நிறைய இருந்தாலும் சரி, தனிநபர் மனசு வைக்காமல் இவைகள் எல்லாத்தையும் பாதுகாக்க முடியாதுங்க. இவையெல்லாம் பாதுகாக்கணும்னா தனிநபர் மனசு வைக்கணுங்க. தனிநபரால் மட்டும்தான் இயற்கை சூழலோடு இன்பமாக வாழ முடியுங்க.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி மணி.

0: இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளி, இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த தென்னை விவசாயிகளே, தென்னையின் வேரானது மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து 200 சென்டிமீட்டர் ஆழம் வரையும் சென்று தண்ணீரை உறிஞ்சக்கூடியது. சொட்டு நீர் பாசனம் மூலம் நீர் பாய்ச்சுவதற்கு மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து 100 சென்டிமீட்டர் ஆழத்தில் 4 நீர் சொட்டிகளை சமமான இடைவெளியில் பொருத்தி ஒரு மணி நேரத்திற்கு 30 லிட்டர் என்ற அளவில் 2.5 மணி நேரம் நீர் பாய்ச்ச வேண்டும். 8 நாட்களுக்கு ஒரு முறை இவ்வாறு நீர் பாய்ச்சினால் தென்னையில் நல்ல மகசூல் எடுக்கலாம் என தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி மாவட்டம் கருவேல் நாயக்கன்பட்டியில் வாசுகி காலனி தொழிலாளர் அலுவலகம் அருகில் சர்வே எண் 5:10 என்ற எண்ணில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்கும் தேனி வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் 20 நாட்கள் நடைபெற உள்ளது. காலை மணி 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை இந்த இலவச பயிற்சி நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0545625157. கைபேசி எண் 9442758363. ஆர்வமுள்ளவர்கள் உடனே பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, நெல் மற்றும் இதர பயிர்களுக்கு இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம்

0: தாமிரம், போரான், மெக்னீசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை வழங்கக்கூடிய நெல் நுண்ணூட்டம் மற்றும் இதர பயிர்களுக்கான நுண்ணூட்ட உரங்கள், குலை நோய், வாடல் நோய், அழுகல் நோய், இலை உரை கருகல் நோய், கழுத்தழுகல் நோய் போன்ற பூஞ்சானங்களால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும் இயற்கை பூஞ்சான கொல்லிகளான சூடோமோனஸ், டி விரிடி போதுமான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. இவைகளை வாங்கி விவசாயிகள் பயன்படுத்துமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். அன்பர்ந்த கோழி வளர்ப்போர் கவனத்திற்கு, கோழி பண்ணையில் நோய் பரவாமல் தடுக்க நாம் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை தெரிந்து கொள்வோம். பண்ணை நுழைவாயிலை கட்டுப்படுத்த வேண்டும். அனுமதி உள்ளவர்களை மட்டுமே உள்ளே வரவிட வேண்டும். பண்ணைக்கு வருவதற்கு தனி உடை காலணி பயன்படுத்த வேண்டும். காலணிகளை கிருமி நாசினி கரைசலில் நனைக்க வேண்டும். வாகனங்களை நன்றாக சுத்தம் செய்து கிருமி நாசினி தெளிக்க வேண்டும். பண்ணை உபகரணங்களை முறையாக சுத்தம் செய்து பயன்படுத்த வேண்டும். பிற பண்ணைகளிலிருந்து கோழிகளை கொண்டு வரக்கூடாது. தேவையில்லாமல் பறவைகளை பண்ணைக்குள் அனுமதிக்க கூடாது. புதியதாக வரும் கோழிகளை குறைந்தது 21 நாட்கள் தனியாக பராமரிக்க வேண்டும். உரம், இறைச்சி கழிவு போன்றவற்றை சரியாக அகற்ற வேண்டும். பண்ணை சுற்றுப்புறத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். திட்டமிட்ட தடுப்பூசி அட்டவணையை பின்பற்ற வேண்டும். கோழிகளின் உடல் நலனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். குடிநீரை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தீவனத்தை எலிகள், பறவைகள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு சுகாதாரமான முறையில் பாதுகாப்பதால் நோய் இல்லாத லாபகரமான கோழி பண்ணையை நாம் பராமரிக்கலாம். இவ்வாறு தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, நெல் விதைப்பு செய்வதற்கு முன் நெல் விதைகளில் முளைப்பு திறன், புற தூய்மை, பிற ரக கலப்பின்மை மற்றும் மகசூல் அதிகரிக்கும் திறனுள்ள சான்று பெற்ற மற்றும் குறுகிய கால ரகங்களான கோ 51, கோ 55, ADT 45, ADT 53, ADT 57, TKM 15, RNR 15048, TRY 5 போன்ற ரகங்களை வாங்கி விதைப்பு செய்ய வேண்டும். இவை 110 முதல் 115 நாட்களில் விளைச்சலுக்கு வரும். போதுமான அளவு நெல் விதைகள் தற்போது ராமநாதபுரம் மாவட்ட வேளாண்மை விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வாங்கி பயனடையலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. நமது இன்று ஒரு செய்தியில், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்ப நம்ம மாவட்ட தொழில் மையத்துல வந்து உங்களுக்கு தெரியும், பல்வேறு விதமான திட்டங்கள் வந்து இருக்குது. இதுல வந்து PMFME சொல்லுவாங்க, PMEGP சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பல்வேறு விதமான அரசு திட்டங்கள் இருக்கு, மத்திய திட்டங்களும் இருக்கு, மானிய திட்டங்களும் இருக்கு. மாவட்ட தொழில் மையத்துல நீங்க எடுத்தோடனே போறதுக்கு முன்னாடி உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்கை போய் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போய் தொடர்பு கொள்ளுங்க. வங்கி மேலாளர் நீங்க தொடர்பு கொள்ளும் போது தான் உங்களுக்கு தெரியும், உங்க சிபில் ஸ்கோர்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இவ்வளவு லட்சங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வங்கி மேலாளர் சொல்லிட்டாங்கன்னா அதை நீங்க வச்சுட்டு நீங்க வந்து மாவட்ட தொழில் மையத்துக்கு போகும்போது எந்த ஸ்கீமுக்குள்ள உங்களுக்கு வந்து நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விளக்கங்கள் வந்து கரெக்டா தெரியும். ஏன்னா நீங்க முதலே மாவட்ட தொழில் மையத்தை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேங்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அகைன் நீங்க இன்னொரு டைம் போற மாதிரி இருக்கும். அதனால எப்ப வந்து லோன் வாங்கினாலும் அருகாம இருக்கக்கூடிய வங்கி மேலாளர் தொடர்பு கொண்டு நான் இந்த மாதிரிலாம் பிசினஸ் பண்ண போறேன், நான் இப்ப வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இது வரைக்கும் ஒரு 6 மாச காலமாக நான் வந்து வேளாண் அறிவியல் மையத்தில் பயிற்சி பெற்று, இல்லை நீங்க எந்த பயிற்சி பெற்றீங்களோ அங்கே பயிற்சி பெற்று ஒரு பிராண்டை எடுத்துட்டு போறீங்கன்னா மேனேஜருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இவங்க வந்து திறம்பட இந்த தொழில வந்து ஈடுபட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது நம்ம மேல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வந்து வரும். மாவட்ட தொழில் மையத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா எந்த திட்டங்களுக்கு உங்களுக்கு உகந்த திட்டமா இருக்கோ அதை வந்து அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க. மானியத்தோட நீங்க அந்த பணத்தை வந்து வாங்கி உங்க தொழிலை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து உங்களுக்கு ஏதுவா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு தெரியும், உணவு சார்ந்த இதுல வந்து பண்ணும்போது FSSI சொல்லுவாங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதுதான் வந்து நான் வந்து இந்த உணவு வந்து எந்த விதமான கலப்படமும் இல்லாத ஒரு உணவு அப்படின்னு சொல்லி தரச்சான்றிதழ் வந்து வாங்குவாங்க. ஒரு ஒரு வட்டாரத்திலயுமே ஒரு ஒரு உணவு பாதுகாப்பு அலுவலர் வந்து இருப்பாங்க, அவங்கள நீங்க தொடர்பு

0: கொண்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க எவ்வளவு வந்து பாதுகாப்பா கொடுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுல சமைக்கிறது வேற, உணவை தொழிலா வந்து பண்ணும் போது என்டையரா நமக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். இப்ப என்னெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சத்தான ஒரு உணவு வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க வழி பண்ணுவாங்க. வருமானம் வந்து 12 லட்சம் ரூபாய் கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து 100 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டியே பண்ணிக்கலாம். இது ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நாமினல் ஃபீ வச்சிருப்பாங்க, 3000 சம்திங். அதை வந்து நீங்க பே பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். சோ அப்ப எல்லாத்துக்குமே அந்தந்த துறை சார்ந்த அலுவலர்கள் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு நீங்க தொழில் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. எந்த துறையாக இருந்தாலும், எந்த விதமான தொழில்நுட்பங்களாக இருந்தாலும், எந்த விதமான இதர உதவிகளாக இருந்தாலும் வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து எளிதில் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
1: இதுவரை இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

வெற்றி என்பது வேகமாக ஓடுவதில் இல்லை, எத்தனை தடைகள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுவதில் உள்ளது. இந்த தன்னம்பிக்கை வரிகளோடு தொடர்ந்து கேட்கலாம் புதிய காலை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

மனுநீதி படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:48. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை கேட்டிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் ஆகா படத்திற்காக.

0: நேரம் 6:55.
1: மீனாட்சி பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: ஆகாஷ்வாணி மதுரை, FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்கலாம் பூந்தளிர். இன்றைய பூந்தொழில் நிகழ்ச்சியில் ஒரு குட்டி சிட்டி நம்ம கூட பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் என்ன, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
6: வணக்கம், என் பேரு தேஜஸ்மிதா. நானே நம்ம நாட்டை பத்தி சின்ன கதை சொல்ல போறேன். வாங்க கடைக்குள்ள போலாமா? நம்ம நாடு பல வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கிட்ட அடிமையா இருந்துச்சு. அவங்க நம்ம நாட்டு மக்களை அடிமையா வச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம நாட்டு மக்களை காப்பாற்ற பல தலைவர்கள் போராடினாங்க. காந்திஜி, நேருஜி, நேதாஜி, பாரதி.

0: யார் மாதிரி பல தலைவர்கள் போராடினாங்க. போராடி 1947 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த நாள் தான் வருஷம் வருஷம் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறோம்.
1: சூப்பரா சொன்னீங்க.
0: நான் ஒரு பாட்டு பாடவா?
1: ஆ பாடி கட்டுங்க கேப்போம்.
0: ஏய் அச்சம் அச்சம் இல்லையே, அடிமை ஒன்றும் இல்லையே, காலம் இங்க கூடி போ கண்ணீர் மிச்சம் இல்லையே, காலம் மாறி போச்சு இல்ல கண்ணீர் மாறி போச்சு, நாளே நல்ல நாளே என்று நம்பிக்கை உண்டாச்சு. ஏய் அச்சம் அச்சம் இல்லையே, அடிமை ஒன்றும் இல்லையே, காலம் இங்க கூடி போச்சு கண்ணீர் மிச்சம் இல்லையே, காலம் மாறி போச்சு இல்ல கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்று நம்பிக்கை உண்டாச்சு. சுதந்திரத்தை காட்ட அனைவருக்கும் சொல்லுகிறோம் எங்கள் முதல் வணக்கம். தாய்மனுக்கு தாய்மனுக்கு சொல்லி ஜாயின், தாயை காட்டிய சந்தம் போட்டே சொல்லி ஜாயின், என்னின் ரத்தம் சிந்திய ரசம் ரத்தம் சிந்திய ரசம் காண்டி பவான் கன்னிய பூமி. ஜாய் ஹிந்த் ஜாய் ஹிந்த் ஜாய் ஹிந்த்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இன்னும் பல அற்புதமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

தேவா இசையமைப்பில் கல்லூரி வாசல் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 7:06. பிரேக் பாஸ் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். இனி வேலை வாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். தமிழகத்தின் மகேந்திரகிரியில் செயல்படும் இஸ்ரோவில் உந்து விசை வளாகத்தின் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துள்ளது. டெக்னீஷியன் 13 இடங்கள், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3 இடங்கள், தீயணைப்பு வீரர் 3, குக் 1 என மொத்த காலி பணியிடங்கள் 20. கல்வி தொகுதி 10 வகுப்பு அல்லது ITI அல்லது டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு என்ற அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 5/10/2026, அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் முழுமையான தகவல் பெற iprc.gov.in. மீண்டும் உங்களுக்காக iprc.gov.in. வெற்றி பெற வாழ்த்து.

அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 5/10/2026, அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் முழுமையான தகவல் பெற iprc.gov.in. மீண்டும் உங்களுக்காக iprc.gov.in. வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம். மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் செப்டம்பர் 29 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கிறது. விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக நேரில் வந்து சமர்ப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பூக்கள்.

0: வணக்கம், டாக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தேவா இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில் பாடல் கேட்டோம் வான்மதி படத்திற்காக. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். 7:25
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று ஸ்ரீ வாமனர் ஜெயந்தி. நாகர்கோவில் ஸ்ரீ நவநீத கிருஷ்ண திருக்கோவிலுக்கு செல்வோம். இந்த திருக்கோவில் நாகர்கோவிலில் வடசேரியில் உள்ளது. குமரி மாவட்டத்திற்கு இது குருவாயூர் என அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலிலே தினம் தினம் வழிபட்ட பெற்றோர் தவத்தின் பயனாக கிடைத்த குழந்தைதான் திரைப்பட கலைஞர் நகைச்சுவை மன்னர் என் எஸ் கிருஷ்ணன். இயக்குனர் அமரர் கே பாலச்சந்தரின் திருமணமும் இந்த ஆலயத்தில் தான் நடைபெற்றது. 13ஆம் நூற்றாண்டில் வேணாட்டை ஆண்ட ஆதித்தவர்மன் என்னும் மன்னன் தான் இந்த கோவிலை கட்டினான். இதனை கல்வெட்டிலே நாம் அறிகிறோம். குருவாயூர் பக்தனாகிய மன்னர் கனவில் இரு கைகளிலும் வெண்ணையை ஏந்தி கொண்டு கிருஷ்ணர் காட்சி தந்து தனக்கு இங்கு கோவில் எழுப்புமாறு கூறினார். அதன்படி மன்னன் ஆலயம் எழுப்பி கனவில் தாம் கண்ட வடிவிலேயே கிருஷ்ணரை பிரதிஷ்டை செய்தார். சுவாமிக்கு ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் என்னும் பெயரும் இட்டார். இங்குள்ள உற்சவர் ருக்மணி சத்யபாமாவோடு ஸ்ரீ ராஜகோபால சுவாமியாக காட்சி தருகிறார். கருவறையில் இரு கால்களையும் சற்றே மடக்கி நின்ற கோலத்தில் கிருஷ்ணர் சேவை சாதிக்கிறார்.

0: பால் மனம் மாறாத பாலகனாக இங்கே விருந்தளிக்கிறார். தினமும் சந்தன குழம்பால் காப்பிடப்பட்டு பொலிவு செய்யப்படுகிறது. சில நாட்களில் வெண்ணைக்காப்பும் செய்கிறார்கள். மகாமண்டபத்தின் வலப்பக்கம் மேற்கு நோக்கி கருடாழ்வாரும் தெற்கு நோக்கி நம்மாழ்வார் பெரியாழ்வார் விஸ்வசேனர் சன்னதிகளும் உள்ளன. கோவிலின் இடப்புறம் இருக்கும் கிணற்றை அடுத்து கொன்றை மரத்தடியில் நாகருடன் சிவலிங்கம் உள்ளது. இதனை கிணற்றடி லிங்கம் என்கிறார்கள். இங்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் நாகதோஷம் அகலுமா. உள் சுற்றில் பூதேவி ஸ்ரீதேவியோடு பெருமாள் உற்சவமூர்த்தி கிழக்கு நோக்கி உள்ளது. இவரை அடுத்து மரத்தால் ஆகிய கதாயுதம் பூதத்தான் என்னும் பெயரில் உள்ளது. இரு காலணிகள் உள்ளன. சபரிமலை மண்ட பூஜை நாட்களிலும் தை முதல் நாளும் இவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. வெளிச்சுற்றில் கணபதி சாஸ்தா நெல்லி மரம் போன்றவை உள்ளன. கொடிமரத்தை சுற்றி அஷ்டதிக் பாலகர்கள் உள்ளனர். ஆலய வடபுறத்தில் பெரிய தெப்பக்குளம் உள்ளது. இதன் மேற்கு கரையில் 8 அடி உயரமுடைய விஜய கணபதி சன்னதி உள்ளது. திருவிதாங்கூர் மன்னர் ஸ்ரீ மூலம் திருநாள் தங்கிய அரண்மனை இங்குதான் உள்ளது. தினமும் காலை 5 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரையிலும் ஆலயம் திறந்திருக்கும். இங்கு தினமும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நடைபெறும் வெள்ளித்தொட்டில் வழிபாட்டில் கலந்து கொண்டால் மகப்பேறு நிச்சயம் உண்டு. சித்திரை பெருந்திருவிழா, ஆடி கடைசி சனிக்கிழமை புஷ்பாபிஷேக விழா, சனிக்கிழமைகள் தமிழ் வருடப்பிறப்பு, கிருஷ்ண ஜெயந்தி போன்றவை இங்கு விழா நாட்கள். மனம் குளிர அருள் தரும் நாகர்கோயில் வடசேரி ஸ்ரீ நவநீத கிருஷ்ணரை வழிபட்டு நல்லொருள் பெறுவோமாக. கோபாலா கோவிந்தா, ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்க கேட்டுட்டு இருக்கோம். இனி இன்று மின் தடை ஏற்படக்கூடிய பகுதிகள் தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு செப்டம்பர் 23 திருப்பாளை, நாராயணபுரம், ஆத்திக்குளம், ஐயர்பங்களா, வள்ளுவர் காலனி, குலமங்கலம், மண்மலைமேடு, சூர்யா நகர், கண்ணநீந்தல், ஊமச்சிக்குளம், கடச்சநீந்தல், மகாலட்சுமி நகர், உச்சபரம்புமேடு, பார்க் டவுன், பிடி காலனி, வர்மா நகர், பம்பா நகர், பொறியாளர் நகர், டிடபிள்யூ காலனி, செட்டிக்குளம், விஜய் நகர், கலைநகர், மீனாட்சி நகர், சண்முகா நகர், இந்த இடங்களில் காலை 9 மணி முதல் 5 மணி வரை மின்தடை ஏற்படும். அதைத் தொடர்ந்து இந்தியன் வங்கி காலனி, தாகூர் நகர், ஸ்ரீநகர், எழில் நகரின் சில பகுதிகள், விஸ்வநாதபுரம், மகாத்மா காந்தி நகர், முல்லை நகர், சிவகா கிருஷ்ணபுரம் காலனி, ஆனையூர், பனங்காடு, மீனாட்சிபுரம், பிபி குளம், மருதுபாண்டியன் நகர், எஸ் ஆலங்குளம், கோசாக்குளம், எஸ்பிபி நகர் ஆகிய இடங்களில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் தடை ஏற்படும். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நேரம் 7:31.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:36. காணாமல் போன அறிவிப்பு. திண்டுக்கல் சார்பு ஆய்வாளர் காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் மொட்டனம்பட்டி இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்களின் மனைவி ஆரோக்கியம்மாள் வயது 59 இந்த மாதம் 16/9/2026 முதல் காணவில்லை என்ற அறிவிப்பு வந்துள்ளது. காணாமல் போன திருமதி ஆரோக்கியம்மாள் பற்றிய அடையாளம் மாநிறம், 4.5 அடி தடிமனான தோற்றம். இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி. சார்பு ஆய்வாளர் தாலுகா.

காவல் நிலையம் திண்டுக்கல் மற்றும் காவல் ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல் தொலைபேசி எண் 9942622200 மற்றொரு தொலைபேசி எண் 9894081712 என்ற எண்களில் தெரிவிக்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் நேரம் 7:37.

சித்ராவின் குரலில் கண்டுகொண்டேன் படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:43. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு பலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று காலை 11:02 கல்லூரி கலாட்டாவாக வலம் வர காத்திருக்கிறது. மதுரை ஃபாத்திமா கல்லூரி மாணவிகள் பங்கேற்கக்கூடிய கல்லூரி கலாட்டா இன்று காலை 11:02. தொடர்ந்து கேட்கலாம் நிலாமைவே படத்திற்காக.

நிறம் 7:49 பிரேக் பாஸ் ஷோ பொய்கை பூக்க கேட்டுட்டு இருக்கோம். நாகை உட்பட 8 துறைமுகங்களில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இதன் காரணமாக நாகை துறைமுகம் 1 எண் தொலைதூர புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நாகை மட்டுமின்றி சென்னை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட 8 துறைமுகங்களிலும் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் ராமேஸ்வரம், குளச்சல் ஆகிய துறைமுகங்களிலும் இந்த எச்சரிக்கை செய்தி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு பெற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது செப்டம்பர் 23 தேதி இரவு முதல் 24 தேதி அதிகாலை வரை விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்புர இடையே வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடற்கரையை கடக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. நாளிடுகளில் வந்துள்ள செய்தி கேட்டோம். நேரம் 7:50 தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னேஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதோ அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். பொது விநியோகத் திட்ட கைபேசி ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட ரமணன் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த IPS அதிகாரி திரு மயில்வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டத்தைக்கும் இசைப்பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9. மனசுக்கு பிடித்த 19 விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலமர காத்திருக்கிறது. 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 என்ற எண்களில் வரலாம். உங்களுக்கு பிடித்தமான 19 பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவள்ளி. வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நன்றி
1: உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: நிறம் 8 மணி 8 நிமிடம் பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். அன்பரசன் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்குறீங்க?
1: ரஜினி முருகன் ஜெகர் ஜெகர் பாட்டு
0: பாடல் கேட்டுருவோமா? என்னமா சொல்ல வந்தீங்களே?
1: காலையில 10 மணி வரைக்கும் பாருங்க மேடம்.
0: நன்றி நன்றிங்க ஐயா, தொடர்ந்து கேளுங்க சரிங்களா? சந்தோஷம், நன்றி. காலையில இருந்து நைட் வரைக்கும் கேட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சந்தோஷத்தோட உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம், ரஜினி முருகன் படத்திற்காக.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
5: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 2 விரலும் பழைய மாதிரி ஆயிருச்சு.
4: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
7: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம்.
7: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
8: ராமநாதபுரம் முனேசாமிமா.
7: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
8: கருப்பு படத்துல இருந்து பாட்டு கொடுங்கம்மா, நல்லா பாடுறேன்.
7: பாடல் கேட்டுருமா?
8: கேட்டுறோம். நன்றி.
7: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். 19 விருப்ப பாடல்கள் கேட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக பலம் வந்துருக்கு. நேரம் 8:20 நிமிடத்தில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: மதுரை மண்ணொலிக்கும் ராமேஸ்வரம் அன்புக்கும் தென்கோலி மடத்துக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து இப்ப இந்த பிரியாணி படத்துல இருந்து ஒரு அருமையான பாட்டா கொடுத்துருங்க.
0: பிரியாணில இருந்து கொடுத்துருவோமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல்

0: எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ் பாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ மேடம், ராமநாதபுரத்துல இருந்து அஜித் பேசுறேன் மேடம்.
0: ராமநாதபுரத்துல இருந்து
1: அஜித்.
0: அஜித்தன், சரி, என்ன பாட கேட்க போறீங்க?
1: பாட்டு
0: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மனசுக்கு பிடித்த புத்தமுது விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம் பிரபனலசை கிராமத்துல இருந்து முனீஸ்வரி பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
3: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம் எல்லாருமே.
2: எல்லாரும் நல்லா இருக்கீங்க? உங்க ஏரியா எல்லாம் எப்படி இருக்காங்க?
3: எல்லாருமே நல்லா இருக்காங்க. திருவிழா நடக்குது.
2: அப்படியா? அதனால பயங்கரமா இருக்கும்.
3: தலைவின் தலைவி படத்துல இருந்து பொட்டலம் மிட்டாய் சாங்க
2: பாடல் கேட்டுருமா?
3: கேட்டுருவாங்க. நன்றி மேடம்.
2: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். நலமா இருக்கும் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா? சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நன்றி
0: உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: 8:38 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பொன்பொழி 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் சொல்வது
1: ராமநாதபுரம் மாவட்டம் கொல்லங்குளம் எஃப்எம் சதீஷ்குமார்.
0: சதீஷ்குமார் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: ஜனநாயக படத்திலிருந்து ஒரு பேரே வரலாறு
0: கேட்டுருவோமா?
1: கேட்டுல மேடம், கேட்டுல மேடம்.
0: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனசுக்கு பிடித்த புத்தமுது பாடகு கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்துட்டு இருக்கு. நிறைவான நேயராக வரும் நேயர் வணக்கம்.
4: என்ன
3: பாட்டு கேட்க போறீங்க?
4: அமரன் படத்துல இருந்து அதிகாலை மாலை
3: கேட்டுருவோமோ? அதிகாலை.
4: நன்றி
3: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்கார, நீ நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை மனசுக்கு பிடித்த புத்தம்புது விருப்ப பாடலாக வலம் வந்து சென்றது. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக கேட்டு ரசித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. நேரம் 8:50. இனி கேட்கலாம்
6: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
10: ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தார். நின்றுகிட்டே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன யோசனைன்னு அவரை பார்த்து இன்னொருத்தர் கேட்டார், எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னாராம். ஏற்கனவே நின்றுகிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணுறாராம். இது எப்படி இருக்குது பாருங்கள், கீழே விழுந்தால் தானே எழுந்திருக்க முடியும். அதனால் அவர் முதல்ல கீழே விழணும், அதுக்கப்புறம் தான் அவர் எழுந்திருக்க முடியும். இந்த உலகத்தில் நடக்க கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கீழே விழாத மனிதர்கள் யாராவது உண்டா? விழுந்து புரண்டு எழுந்து தானே நடக்க கற்றுக்கிறான். நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு முக்கியமான கருத்து. அது என்னென்னா, உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே கிடையாது. அதனால் எப்போவாவது உங்கள் வாழ்க்கையில் தவறு பண்ணிவிட்டால் அப்படியே மனம் உடஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது. ஒரு தவறு நடந்து போச்சுன்னா அதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும். அதே தவறு மறுபடியும் நடக்காதபடி நாம் பார்த்துக்கணும். தடைக்கல்லை படிக்கல்லாம் மாற்றுறதுக்கு கற்றுக்கணும். ஒரு அலுவலகம், அங்கே ஒரு உயர் அதிகாரி, சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர். அவர் தனக்கு கீழே பணிபுரிகிறவர்கள்கிட்ட என்ன சொல்லுவாராம் தெரியுமா? இந்த நிறுவனத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் தவறு செய்யலாம், ஆனால் ஒரு விஷயம், ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது அப்படிம்பாராம். இதை மேம்போக்காக பார்க்குறதுக்கு அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை வந்து தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும். ஆனால் உண்மை அப்படி இல்லை. இன்றைக்கி நடக்கிறது என்ன தெரியுமா? அநேகமாக எல்லா மனிதர்களுமே ஒரே தவறை தான் மறுபடியும் மறுபடியும் செய்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறது உண்டு. கணக்கு எழுதுகிறவரை பாருங்கள், ஒரே தவறை மறுபடியும் மறுபடியும் செய்வார். ஆஃபீஸுக்கு வர்றவங்களை கவனிங்க, ஒரு நாள் தாமதமாக வந்தால் பரவாயில்ல, ஆனால் தினமும் லேட்டாக வருவார். சரி, இது மாதிரி செஞ்ச தவறையே திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு என்ன காரணம்? சோம்பல், ஞாபக மறதி, கவனக்குறைவு, தன்னுடைய திறமை மீது அளவுக்கு மீறிய நம்பிக்கை, இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாமா? ஒரு தடவை செஞ்ச தவறை மறுபடியும் செய்கிறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அதை செயல்படுத்த கற்றுக்கிட்டால் போதும், வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக அமையும். ஒருத்தர் தன்னுடைய 2

0: காதலியும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தாராம். பேண்டேஜ் என்ன சார் ஆச்சுன்னு விசாரித்தார் அவருடைய நண்பர். ஒன்றும் இல்லை சார், வீட்டில் ரொம்ப ஆர்வமாக டிவியில் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என் மனைவி துணிக்கு அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் பண்ணி அடிச்சுது. அவசரமாக ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சுட்டேன். அப்போ தான் தெரியும் அது அயன் பாக்ஸுங்கிறது. சூடாக இருந்ததா, சுட்டு விட்டுது அப்படின்னார். சரி சார், ஒரு காது சரி, ரெண்டு காதும் ஏன் இப்படி கட்டு போட்டிருக்கீங்க, இன்னொரு காதும் ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டிருக்காரு அவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அதே ஆள் மறுபடியும் ஃபோன் பண்ணானே அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: செய்தி சுருக்கம் சென்னையாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆரோக்கியமான சமநிலையான வாழ்க்கை முறைக்கு சக்தி வாய்ந்த சிகிச்சையாக ஆயுர்வேதம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து உரையாற்றினார். இந்தியா யுகாண்டா இடையே பாதுகாப்பு பயிற்சி, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் நல்லுறவை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 83.67 அடியாக குறைந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6250 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 12000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம லைஃப்ல அப்பப்ப சின்ன பிரேக் எடுத்துக்கணுங்க, ஆனா எப்பயுமே பிரேக்ஃபாஸ்டை மிஸ் பண்ணாம இருக்கணும். நீங்க பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல கொஞ்சம் கூட பிரேக் இல்லாம காத்துட்டே இருக்கு ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை, காத்திருக்க நேரம் இல்லை நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருக்க எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்றது அம்பிகா. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

கிட்ஸ் காத்திருக்க நேரில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்னழின் சிறப்பில் ஒரு விஷயம், முதல் விஷயத்தை தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜ் பற்றி முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம். சர்வதேச சைகை மொழிகள் தினமான இன்றைக்கு, செப்டம்பர் 23 ஆன இன்றைக்கு உலக அளவில் கொண்டாடப்படுதுங்க. எதற்காக கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா, சைகை மொழிகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் செவி சவால் உள்ளோரினுடைய மனித உரிமைகளை பாதுகாப்பதே இதனுடைய முக்கிய நோக்கமாக இன்டர்நேஷனல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜ் பற்றி கொண்டாடிட்டு இருக்கோம்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமலை கேட்டுட்டு இருக்கும். நேரம் 9:15. அடுத்ததான் நாம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்நாளின் சிறப்பான மற்றும் ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இன்றைக்கு ராம் தாரி சிங் தின்கர் அவர்களுடைய பிறந்த தினம்ங்க. செப்டம்பர் 23 இன்றைக்கு வந்து ராம் தாரி சிங் தின்கர் அவர்களுடைய பிறந்த தினம். இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நவீன இந்தி இலக்கியத்தின் மிக முக்கியமான கவிகளில் ஒருவராக இருந்திருக்காங்க ராம் தாரி சிங். இவங்க பீகார் மாநிலத்தில் சிமரியா கிராமத்தில் பிறந்து இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இவர் எழுதிய அத்தனை கவிதைகளுமே பெரும் எழுச்சியை ஏற்படுத்ததுனால இவரை தேசிய கவிஞர் அப்படின்னும் பாராட்டப்படுறாங்களாம். ராம் தாரி சிங் தின்கர் பற்றியான தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணைவோம் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமலை நிகழ்ச்சி.

0: எடுத்து போனா பார்த்தா சொட்ட பின்னால ஏதோ நின்றா.
1: ட்ரை டெம்பேஜ் காத்திருக்க நேரமுறை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததான் நாம பிஎம் ஸ்கீம் ஒன்று பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளுடைய நிகழ்ச்சியில். அதாவது சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டம் பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இது மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் முதன்மையான திட்டமாக சொல்லப்படுது. இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் நிலையான மற்றும் பொறுப்பான சுற்றுலா தலங்களை உருவாக்குவதே இதனுடைய நோக்கமாக.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். ட்ரை டெம்பிட்ஸ் காத்திருக்க நேரமுலை நிகழ்ச்சியோடு. அதற்கு முன்னதாக நாம் கேட்கலாம், ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்களை, இன்றைக்கு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி கல்லூரி கலாட்டாவாக வளம் வர காத்துட்டே இருக்கு. ஆமாங்க, இன்றைக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி மதுரை ஃபாட்டிமா கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக வளம் வர காத்துட்டே இருக்கு. 11:02.

முழுவதும் ஒரு சின்ன பல்பை எரிய வைக்க தேவையான அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்தாங்க. இந்த தகவலோட ஒரு சாங் கேட்டலாம். இது ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: மதுரை FM ரெயின்போ 103.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை.

நேர்களை இன்னைக்கு ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல நிகழ்ச்சியில ஃபாஸ்ட் பீட்ஸ் அங்கூடவே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. மீண்டும் கேட்கலாம் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமலை நிகழ்ச்சி நாளை காலை 9:02 இருக்கு.

0: நேர்களை பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் விருப்ப காணங்களில் என் விருப்பம். அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் செய்தி சுருக்கம் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள், ஆரோக்கியமான சமநிலையான வாழ்க்கை முறைக்கு சக்தி வாய்ந்த சிகிச்சையாக ஆயுர்வேதம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலை குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து உரையாற்றினார். இந்தியா யுகாண்டா இடையே பாதுகாப்பு பயிற்சி, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் நல்லுறவை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,13,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 83.67 அடியாக குறைந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6,250 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் குழு துப்பாக்கி சுடுதல் ஸ்கீட் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய் மீனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 10:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம். இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில நிறைய மனம் வீசக்கூடிய அற்புதமான பூக்கள், ஒவ்வொரு பூக்கள்ல என்னென்ன சிறப்புகள் அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பாடகரை தொடர்ந்து அந்த பூக்களோட சிறப்பு என்ன அப்படின்றதையும் கேட்கலாம் நிகழ்ச்சியில் உங்களோட ஷின்பகவள்ளி.

நேரம் 10:08. விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில என் விருப்பம் இன்னைக்கு பூக்கள் அதோட சிறப்புகள் அப்படின்னு முதல் பாடலே அற்புதமான ஒரு பாடல் கேட்டோம். அச்சமில்லை அச்சமில்லை படத்திற்காக கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆம்பாரம் பூ அப்படின்னு ரொம்ப அற்புதமா மஞ்சள் நிறத்துல நிறைய சாலைகள் ஓரங்கள்ல இருக்கும்.

இந்த ஆவாரம் பூவுக்கு ஒரு சிறப்பான பழமொழி இருக்கு. அதாவது ஆவாரை போர்த்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஆவாரம் பூ அவ்வளோ சிறப்பானது, மனித உடலுக்கு எண்ணற்ற மருத்துவ நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. குறிப்பா சித்த மருத்துவத்துல மிக முக்கிய இடத்தை பிடிக்கக்கூடியது இந்த ஆவாரம் பூ. இதோட சிறப்பு மருத்துவ குணங்கள் அப்படின்னா சொல்லிட்டே போகலாம். ஏன் அப்படின்னா நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயா இருக்கட்டும், சரும பொழிவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய உடல் ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான பூவாக இந்த ஆவாரம் பூ இருக்கு. சரிங்க, அடுத்து

நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாக இருக்கட்டும், சரும பொழிவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய உடல் ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான பூவாக இந்த ஆவாரம் பூ இருக்கு. சரிங்க, அடுத்து என்ன பூங்க வரப்போகுது அப்படின்னு கேட்க ஆசையோட காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? கேட்டுருவோம் ஏன் விருப்பம் நிகழ்ச்சியில் நேரம் 10:09.

9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். என் விருப்பம் நிகழ்ச்சியில முதல் பூ பார்த்தாச்சு, இப்ப இரண்டாவது செவ்வந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூக்களோட சிறப்பு என்ன தெரிஞ்சுக்கலாமா? செவ்வந்தி பூ அப்படின்னு சொன்னா சாமந்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அழகான தோற்றம், தெய்வீக தன்மை, மருத்துவ குணங்கள், அது மட்டும் இல்ல வணிக ரீதியாக பல பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான தாவரவியல் அப்படின்னு சொல்லலாம். இதோட மலர் பாத்தீங்கன்னா கலாச்சார விவசாயத்திலேயே ஒரு முக்கிய பங்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன மாதிரியான வண்ணங்கள்ல இருக்கு இந்த செவ்வந்தி பூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள், வெள்ளை, சிவப்பு, ஆரஞ்சு, ஊதா அப்படின்னு பல நிறங்கள்ல கண் கவரக்கூடிய நிறங்களா இருக்கு. ஆனா நம்ம அதிகமா உபயோகப்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா செவ்வந்தி வந்து வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறத்துல தாங்க இருக்கு. மருத்துவம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடியது, சருமத்தை பாதுகாக்க, மன அமைதிக்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் நிறைய சிறப்புகள் இருந்தாலும் முக்கியமா சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் மற்றும் காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பூவம். அப்படியா அப்படின்னு கேக்குறீங்களா? இதை நான் சொல்றதை விட நாசா அமைப்பை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த செவ்வந்தி பாத்தீங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய பென்சீன் ஃபார்மாலிட்டிஹைட் அப்படின்ற நச்சு வாயுவை உறிஞ்சி சுற்றுச்சூழல் காற்றை தூய்மையாக வைக்க உதவுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது விவசாயத்திற்கு வணிகத்திற்கு என்ன மாதிரியா உதவி பண்ணுது அப்படின்னா, ஆண்டு முழுவதும் நமக்கு தேவை இருக்கு இல்லையா, திருமணம், திருவிழாக்கள், மாலைக்கு, இது ஆண்டு முழுவதும் இந்த பூ நல்ல வரவேற்பையும் நல்ல சந்தையில வந்து சிறப்பான வரவேற்பை தரக்கூடிய ஒரு பூவாகவும் இந்த செவ்வந்தி இருக்கு. கிட்டத்தட்ட 7 ஒரு 8 மாதங்கள் நல்ல விளைச்சலை தரக்கூடியது, அதுவும் ஊடு பயிராக போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வீட்டில் கூட இதை வளர்க்கலாம் இந்த செவ்வந்தி அப்படின்னு. செவ்வந்திக்கு இவ்வளோ சிறப்பா அப்படின்னு சொன்னா, சரி அடுத்து என்ன பூ வரப்போகுது? என் விருப்பம் நிகழ்ச்சியில் 10:15 நிமிடம்.

நேரம் 10:21. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில என் விருப்பம் கேட்டு இருக்கோம். பூக்கள், ஒவ்வொரு பூக்கள் அதோட சிறப்புகள் அப்படின்னு கேட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப பாடல் கேட்ட உடனே உங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் இல்லையா. என்னமா செவ்வந்தி வந்து அடுத்து மறிக்குழுந்து கதம்பு எதுவும் கட்ட போறியா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. சரி, இந்த மறிக்குழுந்தோட சிறப்பு என்ன? மருகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நறுமண இலை செடியோட சேர்ந்தது, சிறந்த மனமும் மருத்துவ குணமும் கொண்ட ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இதோட முக்கிய பயன்கள் நிறைய இருக்குங்க. மனம் ஊட்டக்கூடிய மாலைகள், நிறைய மாலைகள் நல்ல நறுமணத்தோட இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மருகு இலைய பரவலா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி சாகுபடி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல அதுவும் குறிப்பா ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல் இந்த பகுதியில ஒரு லாபகரமான பயிரா சாகுபடி செய்யறாங்க. சரி, மருத்துவம் அப்படின்னு வந்துட்டோம்னா ஆயுர்வேத மருத்துவம், இதோட நறுமண எண்ணெய் மற்றும் இலைகள் இதோட பயன்பாடு அப்படின்றது மிக முக்கியமா இருக்கு. அதாவது பாரம்பரியமா இந்த மருத்துவத்துல வாத நோய், கிருமி நாசினியாகவும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடியா இந்த மறிக்கொழுந்து இருக்கு. மருகு அப்படின்னு சொல்லக்கூடிய மறிக்கொழுந்து பத்தி தெரிஞ்சிட்டோம் இல்லையா. அடுத்து என்ன பாடல் கேட்டுடலாமா? என் விருப்பம் நிகழ்ச்சியில் 10:22.

நேரம் 10:27. விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. இப்போ அற்புதமா அடுக்கும் மல்லி அப்படின்னு பத்தி கேட்டுட்டு இருந்தோம். மல்லி அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் இருக்கும். மல்லிகை பூல நிறைய சிறப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பா அடுக்கும் மல்லி அப்படின்னா ஒரு ரோஜா பூக்கு இணையான ஒரு 10 மல்லிகை பூ சேர்ந்ததுன்னா எப்படி இருக்கும், அதுதான் அடுக்கும் மல்லி அப்படின்னு சொல்வாங்க. ரொம்ப மனம் நிறைந்த அற்புதமான ஒரு பூக்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பூக்கள் இதோட தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். பாடலோடு பூக்களும் கேட்டு ரசித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நகரம் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 அலைகளின் ஓசையில் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இருபட பாடல்கள். அந்த வகையில் இன்றைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலில் நாம கேட்க போகும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜியோ.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி

0: chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேர்களை இருபட பழகல் நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறீர்கள். 10:44 இன்றைக்கு முதல்ல நாம ஜோ திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டுட்டு இருக்கோம். ஹரிஹரன் ராம் இயக்கத்துல சித்து குமார் மியூசிக் இசையமைத்த படம் ஜோ.
2: கூவை குளிரா கொஞ்சம் குயிலா, கூடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா, மனசோரம் ஒரு சிட்டாளி

இருபட பழகல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக நாம 2023 ஆண்டு வெளிவந்து நிலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் தமன் இசையமைப்பில் வெளிவந்த அன்னபூரணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் வாங்க.

வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அன்னபூர்ணி திரைப்படத்திலிருந்தா நாம பாடல் கேட்டுட்டு இருக்கோம்.

இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸோடு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.

0: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: Yeah, Akashvani, that's lit.

நேயர்களே, இதுவரை இணைந்திருந்தீர்கள் இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில். இன்றைக்கு ஜோ மற்றும் அன்னபூர்ணி திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்கள். பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் கல்லூரிகளாட்ட. அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமன்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த அரசு தேவையான நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளைஞர்கள் திகழ வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் தனித்துவ அடையாள எண் பெற விண்ணப்பிக்கலாம் என்று மதுரை வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் குறைந்து 113,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத சுமார் 700,000 ரூபாய் மதிப்புடைய பண பரிவர்த்தனை கண்டுபிடிக்கப்பட்டு இது தொடர்பாக 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6,250 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா ஏ முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 305 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ சற்று முன் வரை 27 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் குழு துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. சாப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய்மீனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கல்லூரி கலாட்டா ரொம்பவே கலகலப்பாக இருக்க போகுது. இனி வரக்கூடிய 56 நிமிடமும் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய பண்பலை நண்பர்கள் எங்க போயிருக்காங்க, என்ன பண்ண போறாங்க, யார் யாரெல்லாம் பேச போறாங்க, அதே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கோம். இப்ப இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அம்பிகா. இன்னைக்கு நாங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரௌடுக்கு மத்தியில நின்றுட்டு இருக்கோம் தான் சொல்லலாம். அதாவது மதுரையில இருக்கவங்களுக்கு வந்து இந்த காலேஜுக்குள்ள வந்திருக்காங்களோ இல்லையோ, ஆனா இந்த கல்லூரியோட பேர் தெரியும். ஏன்னா இந்த கல்லூரி இருக்க பஸ் ஸ்டாப் பேரே வந்து ஃபாத்திமா கல்லூரி அப்படின்னா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மதுரை பொண்ணுங்க மத்தியில புகழ்பெற்ற கல்லூரியான ஃபாத்திமா காலேஜ்லதான் இன்னைக்கு நம்ம கல்லூரி கலாட்டா பண்ண வந்துட்டே இருப்போம். இல்ல நிறைய பேர் இப்ப இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்டுருக்க நேர்களும் சொன்னாங்க, நானும் ஃபாத்திமா காலேஜ்லதான் படிச்சேன் அப்படின்ற நேர்கள் எல்லாமே பார்த்து இப்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. உங்க காலேஜ்லதான் இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 கேட்க போறீங்க கல்லூரி கலாட்டா. என்ன பண்ண போறா இன்னைக்கு கலாட்டா பண்ண ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? பாத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு செம்ம வைபா இருப்பாங்க. அதே மாதிரி அதே வைபோட நாங்க உங்களை எல்லாம் வெல்கம் பண்ண காத்துட்டே இருக்கோம். ஒரு மாணவி நம்ம கிட்ட காத்துட்டே இருக்காங்க, உங்க பேர் சொல்லிருங்கடா.
2: நான் சிவானி, காட்சி தொடர்பியல் துறை 3rd ஆண்டு. தமிழ் வனம் கமலும் இனிய வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் மரியாதையும் கலந்த வணக்கங்கள். நிறைய காலேஜுக்கு போய் மாணவர்களை பேச்சாற்றல ஊக்கப்படுத்தி வருகின்ற அகில இந்திய வானொலியின் மதுரை பண்பலை 103.3 இன்று நம்ம கல்லூரிக்கு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வரவேற்கலாம். நிகழ்ச்சி பொறுப்பாளர் திரு கா வேல்முருகன் அவர்களையும் அவங்களோட குழுவினரையும் நம்ம ரொம்ப சந்தோஷமா வரவேற்கலாம். மாணவிகளோட முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர எங்களுடைய முதல்வர் அருள் சகோதரி முனைவர் பாத்திமா மேரி அவர்களையும், செயலர் அருள் சகோதரி முனைவர் எக்னேசிஸ் மேரி அவர்களையும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்கும். மற்றும் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளர் தமிழ்துறை சுயநிதி பிரிவை சேர்ந்த பேராசிரியர் முனைவர் பூங்குடி அவர்களையும் பொன்னி அவர்களையும் ரொம்ப ரொம்ப குதூகலமா வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தங்களோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்க எங்க கல்லூரி மாணவி எல்லாரையும் ரொம்ப ரொம்ப குதூகலத்தோட வரவேற்கிறோம்.
1: அதே குதூகலம் எங்களுக்கு தொத்திக்கிச்சு. பாத்தீங்களா சூப்பரா வெல்கம் பண்ணிட்டாங்களா, அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துடலாமா? இப்ப அதே அப்ரிசியேஷனோட இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த பீரியட்ல நாங்க கேட்டோன்றதுக்காக அழகா அரேஞ்ச் பண்ணி எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டே இருக்காங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசுறேன், அதுக்கு முன்னாடி உங்க பிரின்சிபல் மேம் கிட்டையும் கொஞ்சம் நான் பேசிட்டு வந்துறேன். வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் அருள் சகோதரி, பாத்திமா மேரி முதல்வர்.
1: பாத்திமா காலேஜோட பிரின்சிபல் பேரு பாத்திமா மேரி, அருமையா இருக்கே. சொல்லுங்க, உங்களோட மாணவர்களை எப்படி தயார் பண்ணிருக்கீங்க? எங்களோட நேயர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள்.
3: இந்த எங்களுக்கு மாணவிகள் வந்து ரொம்ப நல்லா இதுல வந்து பயிற்சி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ரொம்ப சந்தோஷம். இந்த கல்லூரி கலாட்டா பாத்திமா கல்லூரியில் நடக்கிறது நினைக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரை வந்து தனக்கெனும் பல அடையாளங்களோடு முன்னேறும் மாநகரம். இந்த மாநகரத்துல உயர்கல்வி துறையில் தனக்கென ஒரு தனிச்சிறப்பான முத்திரையை பதித்திருப்பது நம் பாத்திமா கல்லூரி. ஒரு காலத்தில் இளம் வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது தான் பெற்றோர்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது. அதன் விளைவாக பல பெண்கள் கல்வி அறிவு இல்லாம கைம்பெண்களா பல்வேறு துயரங்களோடு வாழ வேண்டிய சூழல் இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் பெண்களின் சூழ்நிலையை பார்த்து மனம் வருந்தி பெண்களுக்கான ஒரு கல்லூரியை உருவாக்க வேண்டும், கல்வி அறிவு கொடுக்க வேண்டும் என்று அன்னை ரோஸ் பெனடிக்ட் அவர்கள் உள்ளம் உருகியது. அந்த இருளை போக்குவதற்காக கல்வியே ஒளி என்ற நம்பிக்கையோடு பாத்திமா கல்லூரி என்ற கல்வி கோயிலை உருவாக்கி பெண்களின் வாழ்வில் அறிவொளியை ஏற்றினார் அன்னை ரோஸ் பெனடிக்ட். ஏழை எளிய மற்றும் கிராமப்புற முதல் பட்டதாரி மாணவிகளின் முன்னேற்றத்தை தனது தொலைநோக்கு பார்வையாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த பயணம் இன்று ஆயிரக்கணக்கான மாணவிகளுக்கு அறிவையும் ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வழங்கி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளை சமூக பொறுப்புள்ள குடிமக்களாக உருவாக்கி உலகின் பல்வேறு தளங்களுக்கு பாத்திமா கல்லூரி அனுப்பி வைக்கின்றது. இந்த சிறப்பான தருணத்தில் இன் தமிழை இசைமொழியாய் பொழிந்து சமூக மாற்றத்திற்கான குரலாக திகழும் அகில இந்திய வானொலியின் மதுரை பண்பலைக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் என்பதற்கேற்ப 90 ஆண்டுகளாய் மக்கள் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு அறிவையும் நல்ல சிந்தனைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்த்து வரும் அகில இந்திய வானொலி நமது மாணவிகள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் சமூக பிரச்சனைகள் குறித்து சிந்திக்கவும் ஒரு சிறந்த தளத்தை அமைத்துள்ளது. இன்று

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குடல் மாநகரம் மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் அலைகளின் ஓசையில்

இளைஞர்களே இந்தியாவின் வளர்ச்சி தூண்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நமது பாத்திமா கல்லூரி மாணவிகள் இளம் வயதிலேயே சமூக அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் சிந்தித்து தங்களது கருத்துக்களை கல்லூரி கலாட்டா என்னும் நேரலை நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் கொண்டு சேர்க்க முன் வந்திருப்பது உண்மையிலேயே பாராட்டிற்குரியது. அன்பு மாணவிகளே, உங்கள் குரல் சமூகத்தின் குரலாகட்டும், உங்கள் சிந்தனை மாற்றத்தின் விதையாகட்டும், உங்கள் அறிவு பலரது வாழ்வில் ஒளியேற்றட்டும். அகில இந்திய வானொலிக்கும் மதுரை பண்பலைக்கும்

0: வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இறையாசிர் என்றும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தட்டும். நன்றி.
1: தேங்க்யூ மேம். நீங்க அப்படியே வந்து பாத்திமா காலேஜோட ஒரு குட்டி ஹிஸ்டரியுமே சொல்லிட்டீங்கன்னே சொல்லலாம். இப்ப வந்து காலேஜ்னால இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னாலதான் வந்து சொல்ல போனா கலகலப்பா இருக்கும் கண்டிப்பா. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் தான்ப்பா வந்து எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்மளோட கல்லூரிகளை தாக்கு வந்து ஒரு தொடக்க புள்ளியா இருக்க போறவங்ககிட்ட வந்து பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னுடைய பேர் பாலமீனா கேசவராஜன். பாத்திமா கல்லூரியில நான் முதுகலை 2ஆம் ஆண்டு தமிழ் படிக்கிறேன்.
1: இன்னைக்கு நீங்க வந்து நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: நான் சமூக சேவையில இளைஞர்களை பத்தின தகவலை வந்து நான் இதுல ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
1: சொல்லுங்க.
2: வானலைகளில் தமிழ் மனம் பரப்பும் இந்த நேரத்தில் என் தாய்மொழியாம் தேன்மொழியாம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருக்க உங்களைத்தான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சிக்குள்ள போவோம். நான் தான் உங்க பாலமீனா கேசவராஜன், மதுரை பாத்திமா கல்லூரி முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவி. இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு சமூக சேவையில் இளைஞர்கள். இந்த தலைப்பே ஒரு இனிமையான செய்தியை சொல்லுதுன்னா பாருங்களேன். அது என்னன்னா, இன்னைக்கான உலகத்தை இயக்கதே நம்ம இளைஞர்கள் தாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களை பத்தி பேசுறதுல நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இந்த நேரத்துல இப்ப உள்ள ஜென்சி தலைமுறையினர் கிட்ட பல சேவைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உதவின்னு சொன்னாலே போதும், அவங்க முன்னாடி ஓடி வந்து நான் செய்யறேன் நீ செய்யறேன்னு சொல்லிட்டு வராங்க. அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, சாலையில நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு முதியவரை பார்த்தா அவருக்கு உணவு உடை அவர் செலவுக்கு பணம் அந்த மாதிரி சின்ன சின்ன சேவையில இருந்து மரம் நடுதல், விழா காலத்துல உதவுதல், இரத்த தானம் கொடுக்குறாங்க, உடல் உறுப்பு தானம் கொடுக்குறாங்க, அவ்வளவு ஏன் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க, வீடு கட்டி கொடுக்குறாங்க, இறப்பு செலவை கூட தானே செய்யறேன்னு சொல்லி மிக மிக பெரிய சேவைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே வராங்க. விவேகானந்தர் 100 இளைஞர்களை கொடுங்க இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன்னு சொன்னாரு. அவர் இன்னைக்கு இருந்திருந்தானா இந்த இந்தியாவை இயக்குறதே இந்த இளைஞர்கள் தானேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம பயலுக ரொம்ப பெருசா சாதிச்சுக்கிட்டே இல்ல இருக்காங்க. இளைஞர்களை மட்டும் சேவையில ஆர்வம் உள்ளவர்கள் சொல்ல முடியுமா? குட்டி குட்டி குழந்தைங்க கூட இப்ப சேவை மனப்பான்மையோடு தான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அதை எப்படி சொல்றதுன்னா, நம்ம பெற்றோர்கள் வந்து ஒரு சின்ன சின்ன செடியை வாங்கி கொடுத்து தினமும் அதுக்கு தண்ணி ஊத்துடா தங்கம், வண்ண மீன்களை வாங்கி கொடுத்து அது உணவு போடுறா செல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கும் போதே பசிய போக்கக்கூடிய எண்ணம் நம்ம குழந்தைகிட்ட வந்துருது. அதை தாண்டி அவங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் பொழுது உன்னோட உணவை வந்து பிற குழந்தைகளோட பகிர்ந்துக்க, பெரியவங்களுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அன்பு காட்டக்கூடிய எண்ணமும் குழந்தைங்க கிட்ட வளர்ந்துகிட்டே வந்துருதுங்க. பிள்ளைங்களோட ஆசை எதுவோ அதை நிறைவேற்றுறது தானே பெற்றோர்களோட கடமை. அப்படி பார்க்கல, இப்ப நடந்து முடிஞ்ச விநாயகர் சதுர்த்தியை கூட எடுத்துக்கோங்க. பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வீடு வீடா சென்று வசூல் பண்ணி அந்த விழாவை எவ்வளவு அழகா கொண்டாடினாங்க. நம்ம எல்லாரும் அதை பார்க்கத்தானே செஞ்சோம். அதுல சொல்ல முடியாதுங்க எத்தனை பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளையாருக்கு பிரசாதம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க தெரியுமா? பிறர் மீது அன்பு செய்வதே ஒரு பெரிய சமூக சேவை தானங்க. சரி, இளைஞர்களையும் பேசியாச்சு, குழந்தைகளையும் பேசியாச்சு, இவங்களை தாண்டி முக்கியமானவங்க சேவை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க யாரு யாருன்னு நீங்களே நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம பாரதி கண்ட புதுமை பெண்கள் தாங்க. நம்மளை பத்தி நம்மளே பேசலன்னா எப்படிங்க? பிறரை நேசிப்பதே ஒரு சமூக சேவைன்னு நான் சொன்னேன்ல. ஆமா, நம்ம தாய்மார்களின் தாய்ப்பாசத்தை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யறதுல நம்ம தாய்மார்களுக்கு தாங்க முன்னிருமை. அப்படி பார்த்தோம்னா, நான் சமைச்ச சாப்பாட்டை பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கறது, ஒரு மருதாணி அரைச்சா கூட பக்கத்துல இருக்க குழந்தைக்கு கொடுக்காம அவங்க வைக்க மாட்டாங்கங்க. அப்படியே வளர்ந்து வந்த சமூக சேவை இன்னைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுல இருந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஹேர் டொனேஷன் பண்றாங்க. தான் வீட்டுல ஒரு கல்யாண நிகழ்ச்சி, ஒரு பிறந்த நாள் நிகழ்ச்சினா கூட சாப்பாடை செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்கறதுல நம்ம தாய்மார்களின் சேவைகளை வந்து பெரிதாதாங்க நம்ம நினைக்கணும். இன்றைய உலகமே செல்போன்ல தாங்க இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பிறருக்கு நம்ம வந்து லைக் கொடுக்கறோங்க. அந்த லைக்க பிறருக்கு உதவி செய்யும் போது அவங்களுக்கு லைக் கொடுக்கறது தாங்க நமக்கு முக்கியமா இருக்கு. இன்னைக்கு உலகமே செல்போன்ல தான் இருக்கு. அதை பார்த்து நம்ம லைக் கொடுக்கறோம். அதை வந்து மாத்தி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி செஞ்சு லைக் கொடுக்கணுங்க. 70கள் முதல் 90கள் வர பிறந்த அனைவரையுமே இப்ப ஜென்சி தலைமுறையினர் வந்து மாற்றிக்கிட்டே தாங்க இருக்காங்க. இந்த மாற்றத்தை கொண்டு வந்ததே நம்ம இளைய சமுதாயம் தான். எங்க ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கை எப்பவுமே கொடுக்கற கையா தான் தங்க இருக்கணும், வாங்குற கையா இருக்கவே கூடாது கண்ணு, கொடுத்து பாரு அந்த சந்தோஷமே தனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அனைவருக்குமே உதவி செஞ்சு நம்மளும் மகிழ்ந்து அவங்களையும் மகிழ்விக்கணுங்க. மகிழ்வித்து வாழ்றது தானங்க நம்மளோட சிறப்பு. நன்றி.
1: நன்றி, ரொம்பவே

0: இவ்வளவு பேசுறதுக்கு ஒரு சிம்பிளாவே உங்க வந்து ஒரு லைக் லாஸ்ட்ல ஒரு பன்ஸ்ல முடிச்சிட்டாங்க. லைக் மட்டும் கொடுக்காதீங்க, ஹெல்ப் பண்ணி லைக் கொடுங்கன்னு சொல்லி ஒரு சிம்பிளான வந்து அவங்க ஹோல்சம் பன்ஸ் ஹோல்சம் கண்டென்ட்டவே சொல்லிட்டாங்க. அடுத்து இன்னொருத்தவங்களும் நம்ம கூட பேச கத்துட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேரு?
1: நான் ஷிஃபானா, பாத்திமா கல்லூரி மாணவி, வணிகவியல் துறையில 2ஆம் ஆண்டு படிக்கிறேன்.
0: வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்றைய நவீன உலகத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையோட கலந்துட்ட ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் இணையம். படிப்பா இருந்தாலும் சரி, பண பரிவர்த்தனையா இருந்தாலும் சரி, பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில இருக்கிறவங்களோடும் தொடர்பு கொள்றதா இருந்தாலும் சரி, இணையம் நம்ம வாழ்க்கையை ரொம்பவே எளிதாக்கி இருக்கு. ஆனா வசதி இருக்கிற இடத்துலதான் விழிப்புணர்வும் அவசியம். இணையம் நமக்கு வசதியை மட்டும் தருதா, இல்ல கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா ஆபத்தையும் தருமா? இந்த கேள்வியோட இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவோம் தலைப்புல சில முக்கியமான தகவல்களை உங்க கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். வாருங்கள் நேயர்களே, இணையத்தின் உலகிற்குள் செல்வோம் விழிப்புடன். இப்போ ஒரு சின்ன சம்பவம். ஒருத்தருக்கு ஒரு நாள் தொலைபேசி அழைப்பு வருது. உங்க வங்கி கணக்குல பிரச்சனை இருக்கு, உடனே ஓடிபி சொல்லுங்க. அவர் பதறிட்டாரு. ஐயோ என்னாச்சுன்னு பயந்து உடனே ஓடிபியை சொல்லிட்டாங்க. நோட்டி பொழுதுல பணம் பறிபோயிருச்சு. ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கியில இருந்தோ, வங்கி கணக்காளரிடம் இருந்தோ, வங்கி அதிகாரியிடம் இருந்தோ ஓடிபியை கேட்டு எந்த ஒரு அழைப்பும் நமக்கு வராது. அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட வங்கிக்கு நேரில் போய் நம்மளோட சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கலாம். வங்கி அதிகாரியோ, நண்பரோ, அறிமுகமானவரோ யாரா இருந்தாலும் ஓடிபி மட்டும் சொல்லவே கூடாது. அடுத்து கடவுச்சொல். அப்படின்னா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? அதாங்க நம்ம போடுற பாஸ்வேர்ட். சில பேரோட கடவுச்சொல் நீங்க என்ன தெரியுமா? 1, 2, 3, 4, 5, 6. இன்னும் சில பேரோட கடவுச்சொல் அவங்களோட பிறந்த தேதி. இன்னும் சில கடவுச்சொல் 1, 2, 3. நேர்களே, இது பாஸ்வேர்டு இல்ல, வாங்க வந்து திறந்துக்கோங்கன்னு நம்மளே கதவை திறந்து வைக்கிற மாதிரி. அதனால வலுவான கடவுச்சொல்லா வைங்க. எழுத்து, எண், சின்னம் இப்படி கலந்து வைங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு கணக்குக்கும் ஒரே கடவுச்சொல்ல வைக்காதீங்க. இப்ப வர்றேன் இணைய கொள்முதல். இது ரொம்ப முக்கியம். நேத்து பார்த்த அந்த உடை இன்னைக்கு தள்ளுபடியில இருக்கே, அடடா வாங்கலாமே. இது அவசியம் தேவையா? தேவையில்லதான். அப்புறம் தள்ளுபடியில இருக்கே, அவ்வளவுதான். நம்ம இணைய கொள்முதல் ஆரம்பமாயிரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொருளை வாங்கும் போதுதான் நம்ம பெயர், தொலைபேசி எண், முகவரி, சில சமயம் பரிவர்த்தனை தகவல்கள் இது எல்லாமே கொடுக்கறோம். நம்ம வாங்கக்கூடிய இணைய செயலி நம்பகமானதா, பணம் திருப்பி கொடுக்கப்படுமா, இப்படி பல கேள்விகள். அதனால அவசியமான பொருள்னா, வாங்க வேண்டிய பொருள்னா நம்பகமான கடைக்கு போய் நேர்ல பார்த்து வாங்கலாம். இணைய கொள்முதல் பண்ணும் போது நம்பகமான செயலியான்றத உறுதிப்படுத்திட்டு வாங்கலாம். தள்ளுபடி பார்த்து மயங்காதீங்க, இணைய கொள்முதல்ல கவனமா இருங்க. சரி, இணையத்துல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்ன தெரியுமா? யாரு உண்மை, யாரு போலி? நம்ம முன்னாடி நின்று பேசுற ஒருத்தரை பார்த்தே அவர் எப்படிப்பட்டவர்னு நம்மளால 100% சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது திரைக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தரை எப்படி உடனே நம்ப முடியும்? அதனால தெரியாதவங்க கிட்ட நம்மளோட தனிப்பட்ட விஷயங்களை பகிராதீங்க. முகவரி, தொலைபேசி எண், வங்கி விவரம், கடவுச்சொல், இது எல்லாமே ரகசியம். ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும். நேர்களே, இணையத்துல யாராவது நம்மளை கேலி பண்ணாலும், தொடர்ந்து தொந்தரவு பண்ணாலும் அது சும்மா பொறுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களோட கணக்கு முடக்கிடலாம், ரிப்போர்ட் பண்ணலாம், நம்பிக்கையானவர்களிடத்துல சொல்லலாம். அட, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பயப்படாதீங்க. நம்ம பாதுகாப்பு முதல்ல நம்ம கையில. அதனாலதான் இணைய பாதுகாப்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பாதுகாப்பான இணைய நாள்னு ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதம் அனுசரிக்கப்படுது. குழந்தைங்களுக்கு சாலையை எப்படி கடக்கணும்னு சொல்லி கொடுக்கறோம், பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறோம். அதே மாதிரி இணையத்துல யாரை நம்பணும், எதை பகிரணும், எதை தவிர்க்கணும், இதையும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இணைய உலகத்துல வயசு பார்த்து ஆபத்து வராது. குழந்தையா இருந்தாலும் சரி, இளைஞரா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எச்சரிக்கை எல்லா வயசுக்கும் தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம் நேயர்களே, கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்ம தொலைபேசிக்கு திடீர்னு ஒரு குறுஞ்செய்தி வரும். உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு, உங்க வங்கி கணக்குல பிரச்சனை இருக்கு, இந்த லிங்கை கிளிக் பண்ணிருங்க அப்படின்னு. சில பேர் என்ன பண்றாங்க, அடா என்னதான் இருக்குன்னு பாப்போமேன்னு லிங்கை தொட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. அரசின் சைபர் கிரைம் போர்ட்டல் வெளியிட்டு இருக்கிற விழிப்புணர்வு உதாரணத்துல கூட, ஒரு நபர் தான் ஜெயிச்சிட்டதா நினைச்ச போலி லாட்டரி தொடர்பான தகவலை நம்பி பணத்தை அனுப்பி இழந்துட்டதா குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலதான் அறிமுகம் இல்லாத லிங்க திறக்க கூடாது, தெரியாதவங்களுக்கு பணமோ வங்கி விவரங்களோ கொடுக்க கூடாது. பணத்தை இழந்திருந்தா உடனே 1903 நம்பருக்கு உடனே அழைப்பு கொடுங்க.

0: சரி, இப்போ நீங்க சொன்னீங்களே பாஸ்வேர்ட்லாம் ஷேர் பண்ணக்கூடாது, நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், உங்க பாஸ்வேர்ட் என்ன? ஐயோ என்ன பண்ணா இருக்கீங்க, இப்பதானே அட்வைஸ் கொடுத்தீங்க, நேரா கிளாஸ் எடுத்துறோம், இவ்வளவு நேரம் ஒருத்தவங்க கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா, கிளாஸ் எடுத்தவங்களே இப்ப மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. எங்க நீங்க தானே இவ்வளவு நேரம் சொன்னீங்க சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு. இப்ப வந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்க, அந்த மாதிரி யாராச்சும் கேள்வி கேட்டா நீங்க வந்து பாஸ்வேர்ட் சொல்லிடவே கூடாது அப்படின்ட்டு வந்து எக்ஸாம்பிளா இருக்காங்க. சொல்லுங்க முத்துலட்சுமி, நீங்க யாரையோ கூட புடிச்சு வச்சிருக்கீங்க.
1: அடுத்ததா நம்ம மாணவிகள் வந்து ரெடியா இருக்காங்க, என்ன பண்ணலாம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, வணக்கம், உங்க பேர் என்ன?
2: வணக்கம், என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா. நான் வந்து இன்னைக்கு விவசாயத்தை குறித்து விழிப்புணர்வு பாடல் வந்து பாட போறேன்.
3: என்னோட பேரு ஏஞ்சலின் ரோஸ் டெபோரா. நான் வந்து பாத்திமா கல்லூரி மாணவி. அக்கா பாட போற பாடலுக்கு நான் இசை கருவி வாசிக்க போறேன்.
1: ஓகேம்மா, பாடலாம்
2: பாடலாம்.

ஒருவேளை சோத்துக்காக நாலு முழுக்க வேலை, நாட்டுக்காக வாழுறாங்க விவசாயி ஏழை. ஒருவேளை

கண்ட தெய்வ

0: ரொம்பவே அழகா ஒரு பாடல் பாடினாங்க. அடுத்ததா ஒரு மாணவி என்ன சொல்றாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது மாணவிகள் எல்லாமே வந்து எல்லா திறமைகளும் கொண்டு இன்னைக்கு சிறந்து விளங்கிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா வந்து இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா சைபர் செக்யூரிட்டி பத்தி, இன்னொரு விஷயம் வந்து இப்போ என்னன்னா பார்த்து படித்தவுடன் கிழித்து விடவும் சொல்லி நம்மளுக்கு அந்த காலத்துல லெட்டர் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். அதை வந்து அந்த வார்த்தை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இப்ப அந்த மாதிரி பார்த்தவுடன் ஷேர் செய்யுங்கள், மூணு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்றது ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ அதுக்கான விழிப்புணர்வா இன்னைக்கு பேச வராங்க. சொல்லுங்க, அந்த மாதிரி நீங்க பழக்கம் இருக்காக இருந்தீங்க உங்களுக்கு? அதெல்லாம் வந்து பார்த்தால் என்னைப்பார் யோகம் வரும்ன்ற மாதிரி இல்ல, ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஷேர் போனா எப்படியா நல்லது நடக்கும்?
1: நம்ம வந்து ஜென்ஜியில இருக்கோமா அந்த காலத்துல? சார் நீங்களா சொல்லுங்க, அந்த காலத்துல லெட்டர் வரும், அப்ப கீழே வந்து அந்த நான் சொன்ன ஒரு வாக்கியம் எழுதியிருப்பாங்க இல்லையா? நிறைய பேர் அந்த லெட்டரே படிக்காம கீழே இருக்க அந்த வாக்கியத்தை மட்டும் படிச்சிருவாங்க. இப்ப வந்து இது ட்ரெண்டிங்கா இருக்கு. பார்த்தவுடன் ஷேர் செய்துருங்க, மேல கண்டென்ட் படிக்க மாட்டாங்க, உண்மையா பொய்யான்றது கவனிக்க மாட்டாங்க. இத மூணு பேருக்கு ஷேர் பண்ணா கண்டிப்பா வந்து நீங்க நினைச்சது அடுத்த செகண்ட் நடக்கும்.
2: நல்ல சின்ன வயசுல இதெல்லாம் தெரியாம கண்டென்ட் கூட படிக்காம நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கேன்.
0: அதனால இப்ப அதை பத்தி தான் ஒருத்தவங்க வந்து விழிப்புணர்வு பத்தி நான் பேச வரேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கத்துக்காங்க. உங்க பேர் சொல்லிருங்கடா.
3: நான் வர்ஷினி தேவேந்திரன், இலங்கை தமிழ் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன்.
0: இன்னைக்கு வந்து போலி செய்திகள் பத்தி பேச போறீங்க இல்லையா, அது மூலமா நீங்க வந்து இதனால அனுபவப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஷேர் பண்ற பழக்கம் எல்லாம் உங்களுக்கு இருக்கா?
3: இல்ல, நான் அப்படி அது உண்மையா பொய்யான்னு தெரியாம யாருக்கும் அதை வந்து பாக்கிறேன்.
0: ஒரு இன்ஃபர்மேஷன் அதை வெரிஃபை பண்ணிட்டு ஷேர் பண்ணணும்னா இன்னைக்கு நீங்க பேச வந்திருக்கீங்க, பேசுங்க கேட்டுருவோம்.
3: வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் வர்ஷினி தேவேந்திரன், இலங்கை தமிழ் மூன்றாம் ஆண்டு பாத்திமா கல்லூரி மாணவி. இன்னைக்கு உங்க அன்பான ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 வானொலி நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேச போகும் தலைப்பு போலி செய்திகளை எவ்வாறு கண்டறியணும்ன்ற. காலையில எழுந்ததும் செய்தித்தாள்களை பார்ப்பதை விட கையில் இருக்கும் கைபேசியை திறந்து அதுல செய்திகளை பார்ப்பதுதான் இன்றைய தலைமுறையினுடைய பழக்கமாயிருச்சு. ஒரு செய்தி வந்தா அடடா உண்மை.

0: அப்படி நீ யோசிக்கிறதுக்கு முன்பே ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட்னு பலருக்கும் அனுப்பிடுறோம். ஆனா அந்த செய்தி உண்மையா இல்ல உண்மையை போல தோன்றும் போலி செய்தியா, இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நேயர்களே. இன்றைக்கு ஒரு செய்தி உருவாக சில நிமிடங்கள் போதும், ஆனா அந்த செய்தி உண்மையா பொய்யான்னு கண்டறிய சில நிமிடங்கள் நாம் செலவிடுகிறோமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இதுதான் சிக்கல். ஒரு சிறிய பொய்யான செய்தி ஒரு குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஒரு தவறான தகவல் ஒருவரை பற்றி மற்றவர்கள் தவறா நினைக்க செய்யலாம். ஒரு போலி செய்தி சமூகத்துல தேவையற்ற பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தலாம். அதனால செய்திகளை பகிர்வதற்கு முன்பு அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை நம்ம சரிபார்க்க வேணும். சரி, எப்படி அதனுடைய உண்மைத்தன்மையை சரிபார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை வெளியிட்டிருப்பது யாருன்னு பார்க்கணும். நம்பகமான செய்தி நிறுவனமா, அதிகாரப்பூர்வமான அமைப்பா, இல்ல பெயரே தெரியாத ஒரு சமூக வலைதள பக்கமான்னு பார்க்கணும். அடுத்தது தலைப்பை மட்டும் பார்த்து நம்பிடக்கூடாது. அதாவது அதிர்ச்சி தகவல், இதை உடனே பாருங்க, இன்றைய நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவம், இப்படிப்பட்ட பரபரப்பான தலைப்புகளை பார்த்ததும் நாம் ஒன்று சுவாசப்படக்கூடாது. முழு செய்தியையும் படித்து பார்க்கணும். அடுத்து அன்னைக்குரிய தேதியை பாருங்க. சில நேரங்கள்ல பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வின் புகைப்படத்தையோ செய்தியையோ எடுத்து அது இப்போ நடந்தது போல சமூக வலைதளங்கள்ல பரப்புவாங்க. ஆனா அந்த செய்தி என்ன சொல்ல வருது அப்படிங்கறத பார்க்கறதோடு அது எப்போது வெளியானது அப்படிங்கறதையும் நாம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அதே போல அந்த செய்தி ஒரு ஊடகத்துல மட்டும்தான் வந்திருக்கா, இல்ல அது போன்று மற்ற நண்பகத்தனமான ஊடகத்திலையும் வந்திருக்கான்றத நம்ம சரி பார்க்கணும். செய்தி வந்தா உடனே பகிராதீங்க, அந்த செய்தி தன்மையின் உண்மையை அறிஞ்சு அந்த சிந்தித்து சரிபார்த்த பின்னரே அதை பகிரணும். நன்றி நேயர்களே.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. செய்தியோட உண்மை தன்மையை வந்து புரிஞ்சுக்கணும். அது இந்த கால இளைஞர்கள் வந்து கரெக்டாவே பண்றாங்க. அப்பா மாட்டாலும் ஏதாவது ஃபார்வர்ட் மெசேஜ் வந்தாலுமே அது உண்மையா போயா, இப்ப ஒரு வேலை வாய்ப்பு செய்தியே வந்தாலுமே அபிஷியல் வெப்சைட்ல போய் அது உண்மையா போயா அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு இருப்போம். ஹரிணி, இந்த மாதிரி செக் பண்றாம ஃபார்வர்ட் பண்றாங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: அது வந்து நம்ம கண்டிப்பா செக் பண்ணி தான் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா அதனால நம்ம வந்து பின் விளைவுகள்னு சொல்லுவாங்களா, அதை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால உஷாரா இருங்க நேயர்களே.
1: ஆமா, இதுவும் வந்து ஒரு சைபர் குற்றமாவே மாற வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய மாணவிகள் நம்ம கிட்ட பேச காத்துட்டே இருக்காங்க, பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க, என்னென்னமோ டேலண்ட் எல்லாம் வெளிப்படுத்த காத்துட்டே இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கேட்கணும். அதுக்கு முன்னாடி கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, அதை தொடர்ந்து ஒரு பாடல்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: கண்ணுக்குட்டி
5: சொல்லுங்க. மாமா குட்டி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
4: நினைப்பாவே இருக்குடி, நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?
5: சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி.
4: லாங் டிரைவ் போலாமா?
5: சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி.
4: லாங் டிரைவ் போலாமா?

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா ஏதோ ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. ஏர்க்கறடா.
1: இட்ஸ் ஓகே பேபி, நோ ப்ராப்ளம், போயிட்டு வாங்க.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. பொண்ணு பாக்கலாம் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்க எங்க கூட்டிட்டு போயிடுவா, அங்க கூட்டிட்டு போயிடுவா படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே.

நேர்களை தொடர்ந்து கல்லூரிகளாட்டா நிகழ்ச்சியில் இணைவோம். அதற்கு முன்னதாக கேட்டுடலாம், ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம். டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: ने फिलीपींस को 2-1 से हराया, लेकिन क्वालिफाई करने से चूक गई। पुरुष टीम रेगु के ग्रुप बी मुकाबले में भारतीय टीम ने फिलीपींस को 2-1 से मात दी। हालांकि इस जीत के बावजूद भारतीय टीम अगले दौर के लिए क्वालिफाई नहीं कर पाई, क्योंकि यहां पर जो लक्ष्य था वो हासिल नहीं हुआ।
1: राइट, एंड एज वी कम टू एन एंड ऑफ दिस अपडेट, क्विकली टेलिंग ऑल आवर लिसनर्स ऑफ द प्रेजेंट मेडल टेबल स्टैंडिंग की भारत कहां पर है इस समय। भारत 9वें स्थान पर है, कुल भारत के पास अभी 10 मेडल्स हैं, 1 गोल्ड जो क्रिकेट की दुनिया से आया भारतीय क्रिकेट महिला टीम ने हमें दिलवाया कल, 4 सिल्वर शूटिंग से आए हैं, 5 ब्रॉन्ज मेडल्स जिसमें से 4 शूटिंग में है, 1 एमएमए में है, एमएमए ए में है और 1 सॉफ्ट टेनिस में। सो इसके साथ ही फिलहाल आपसे मैं साक्षी और शाहिद लेते हैं इजाजत। दोस्तों आपके साथ नेक्स्ट अपडेट के साथ जुड़ेंगे दोपहर 12:30 बजे। थैंक यू
2: நேர்களே, இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
3: மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்களே மீண்டும் இணைவோம் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியோடு.
5: ஆமாங்களே, கேட்டு ரசிட்டு இருக்கோம். எங்க கலாட்டா பண்ண இன்னைக்கு வந்திருக்கோம்? ஆமாங்க, மதுரை மாவட்டம் ஃபாட்டிமா காலேஜ்ல இருந்து தான் கல்லூரி கலாட்டா கேட்டுருக்கீங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வர்ற செப்டம்பர் 27ஆம் தேதி வந்து உலக சுற்றுலா தினத்தை வந்து நம்ம சூப்பரா கொண்டாட போறோம். இப்ப அடுத்து வேற வந்து இது வந்துட்டு இருக்குல்ல, குவார்டர்லி ஹாலிடேஸ் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பசங்களை எங்கேஜ் தான் வச்சுட்டு எங்கேயாவது டூர் கூட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாங்க. நீங்க எங்கேயாவது வெக்கேஷன் பிளான் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் பிளான் பண்ணல, நான் இப்ப சொன்னோட வந்து பிளான் பண்ணலாம். ஐயா, பிளான் பண்ண நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி இப்ப சமீபத்துல சம்ம ட்ரிப் ஒன்னு முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க பேச காத்துட்டே இருக்காங்க. எங்க போறீங்க?
6: நான் வந்து என் பேர் வந்து முத்துமினா, மதுரை பாத்திமா கல்லூரியில இளங்கலை இயற்பியல் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். அதோடு தேசிய மாணவர் படையிலும் இருக்கேன். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். அது இமாச்சல பிரதேசத்துல இருக்கிற மணாலிக்கு 10 நாட்கள் மலையேற்ற பயிற்சியில கலந்துகிட்ட அனுபவம். இந்த வாய்ப்பு எனக்கு அவ்வளவு சுலபமா கிடைக்கல. ஒரு தேர்வு முறை நடந்துச்சு, அதுல சுமார் 30 பேர் கலந்துகிட்ட உடற்தகுதி தேர்வு மற்றும் தேர்வு முறைகளை கடந்து 5 பேர் தேர்வானோம். அதுல நானும் ஒருத்தி. தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான நிக்கோபார் தீவுகள் அடங்கிய பிரிவில் இருந்து தேர்வான 10 பேர்ல ஒருத்தியா மணாலிக்கு போனேன். பாத்திமா கல்லூரி தொடங்கி 73 ஆண்டுகள்ல இந்த பயிற்சிக்கு தேர்வாகி போன முதல் மாணவி நான் தான்.
5: சூப்பர் சூப்பர். இப்ப வந்து இப்ப நிறைய பேர் இப்ப ட்ரெக்கிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ட்ரெக்கிங்க்கு வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ஒரு நல்ல பிசிக்கல் ஃபிட்னஸோட இருக்கீங்க அப்படின்றது. அந்த ட்ரெக்கிங் போனப்ப வித்தியாசமான அனுபவங்களா என்ன நீங்க ஃபேஸ் பண்ணீங்க?
6: வித்தியாசமான அனுபவம்னா, எப்போதும் யூஸ்வலா வந்து நீங்க ட்ரெக்கிங்னா வந்து நார்மலா போவீங்க ஒரு, ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னா 10-15 கிலோமீட்டர் தூக்கி 40 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போனோம் நாங்க. அது வந்து ஒரே நாள்ல தொடர்ந்து போனது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அது ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமை நம்பிக்கையே கொடுத்துச்சு அந்த இது.
5: இப்ப நான் சொல்லாவே சொல்லுவாங்க, மலை ஏறிட்டு வந்தாலே மனசு சாந்தியா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா?
6: அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா, ஆமா, எனக்கு வந்து அந்த வியூ, அந்த மணாலின்றது அந்த பனிமலையை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு இதுவா இருந்தது. அது மட்டும் இல்ல, அங்க வந்து நல்ல ஒரு விஷயம் நடந்தாலும் எனக்கு அங்க போனப்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, அங்க வந்து நான் பனிமலையில போயிட்டு நாங்க இறங்கி திரும்பி வரும்போது என்னோட போன் தொலைஞ்சு போயிடுச்சு. அது நினைச்சோன்னே எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ஆனா தொலையில அதை வந்து என் கூட வந்த ஒரு 9 பேர் சேர்ந்து ஒற்றுமையா அது சேர்ந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்பவே ஒரு திருப்தியா இருந்தது.
5: சூப்பர் சூப்பர் ஹரிணி.
7: எனக்கு வந்துட்டு என்சிசில இருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு பிகஸ்ட் அச்சீவ்மெண்ட்டா இருக்கும். அந்த அச்சீவ்மெண்ட் எனக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இதுல வந்துட்டு 6 மாசம் ட்ரைனிங் ப்ராசஸ் இருந்தது வந்து, அதுல 13 கேம்ப் நம்ம இடையப்பட்டி மதுரை இடையப்பட்டில தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 1.5 மாசம் டெல்லியில இருந்தேன். 1.5 மாசம் இந்த 6 மாசமும் வந்துட்டு நாங்க பிளாக் ஏரியா அப்படிங்கிற பிரிவுல தான் நான் பண்ணேன். இந்த பிளாக் ஏரியா என்னன்னா, கிரானைட் கல்லு குட்டி குட்டியா இருக்கும். அந்த குட்டி குட்டி கல்லை வந்துட்டு நாங்க சிலையா வடிப்போம். பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி, கம்மு மிக்ஸ் பண்ணி நாங்க சிலையா வடிப்போம். இந்த சிலை வடிக்கிற போது நம்மளோ அதுல என்ன நாங்க வடிப்போம்னா, நம்ம தமிழ்நாடோட சிறப்பு அம்சங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறத நாங்க சிலையா வடிப்போம். இந்த சிலை வடிச்சு நம்ம அந்த சிலைய வந்துட்டு அதே மாதிரி டெல்லியில போயிட்டு திருப்பி ஒரு 4 நாள் ப்ராசஸ்லதான் இதை பண்ணுவோம். இதை பண்ணி முடிக்கும் போது அங்க பிரைம் மினிஸ்டர் ரேலி அவர் வருவார். பிரைம் மினிஸ்டர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இதை நம்ம பார்க்கும்போது நம்மளால

0: நம்மளோட தமிழ்நாட்டு ஒரு சிறப்பை வந்து நம்ம காமிக்கிறோம்.
1: அந்த மாதிரி நீங்க பண்ண அந்த ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாம் அங்க அவர் வச்சு அவர் முன்னாடி இதை பார்க்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு?
0: நம்மளோட தமிழ்நாடு சிறப்பு, நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு வீரம் இருக்கு, இவ்வளவு அறிவியல் இருக்குங்கிறத நம்ம காமிக்கும் போது நான் அதை பண்ணிருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்டா January 26 வந்துட்டு ஹானரபிள் பிரசிடென்ட் வந்து கொடியேற்றுவாங்களா, அதை நாங்க நேர்ல பார்த்தோம். அடுத்து 27 பிரைம் மினிஸ்டர், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அவருக்கு முன்னாடி நாங்க வந்து ரேலியில பார்ட்டிசிபேட் பண்ணோம். அந்த ரேலியில நாங்க வந்து ஆல் இந்தியா கேர்ள்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிற ரேலியில தான் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணேன். பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒரு நிமிஷத்துக்காக நாங்க வந்து அந்த 6 ட்ரைனிங் ப்ராசஸும் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் எங்களுக்கு மொத்தத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. லாஸ்ட்டு அதை முடிச்சுட்டு வரும்போது அப்பா நம்ம ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக பெருமையா இருந்துச்சு.
2: அதாவது உண்மையிலேயே சொல்றேன், மதுரையோட பெருமையை வந்து அங்க டெல்லியில போய் நிலைநாட்டிருக்கீங்க இல்லையா. ஹரிணி அந்த வானத்தை கொஞ்சம் பாருங்க,
1: வானத்தை பார்த்தா ஒரு
2: தெரியாது.
1: ஆனா அவங்க பாத்தீங்களா டெல்லியில போய் பிளாக் ஹாஸ்டிங் வரைக்கும்
2: வானத்தை பாருங்கன்னு சொன்னா எல்லாரும் காக்கா பறக்குது அப்படியே இல்லைன்னா நம்ம ஜெனரேஷன் தான் பிளைட் பறக்குது அப்படின்பாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் என்ன பறக்குது சொல்றாங்க தெரியுமா?
0: என்ன சொல்றாங்க?
2: ட்ரோன் பறக்குதுன்னு சொல்றாங்கங்க.
1: அதுவும் இப்ப வந்து ஆப்பிள் பி ஃபார் பால் படிச்ச போற காலத்தை தாண்டி
2: பி ஃபார் ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோனை வச்சு வித்த பல வித்த எல்லாம் காட்டுறாங்க. இங்க ஒரு மாணவி வந்து ட்ரோனை பத்தின பயிற்சி எடுத்து அதுக்கான ஸ்பெஷல் கேம்ப் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்சிசி
1: அவங்களோட
2: எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். உங்க பேர் சொல்லிருங்க.
3: என்னோட பேரு பிரவீனா, நான் மதுரை ஃபாத்திமா கல்லூரியில 2 பொருளாதாரம் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து எங்க யூனிட்ல வந்து செலெக்ஷன் வச்சுதான் அனுப்புனாங்க. மதுரை குரூப்ல இருந்து நான் போனேன். தமிழ்நாடு, அந்தமான் நிக்கோபார், பாண்டிச்சேரி குரூப்ல இருந்து மொத்தம் 60 பேர் கொண்ட குழுவா நாங்க போய் எங்க ட்ரைனிங் எல்லாம் எடுத்தோம். இப்போ நீங்க வானத்துல பாக்குறீங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க, மேல பாக்குறீங்க, ஒரு சத்தம் கேக்குது, என்னன்னு பார்த்தா மேல ட்ரோன். அப்படி மேல பறந்துட்டு இருக்க ட்ரோனோட கண்ட்ரோலர் உங்க கையில கொடுத்து நீங்களே இயக்குங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இந்த சேஞ்ச். இந்த கேம்ப்ல வந்து நான் ட்ரோன் எப்படி இயக்குறதுன்றது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கை, அது வந்து தன்னம்பிக்கையை நான் நிறைய கத்துக்கிட்டேன். என்ன இந்த ட்ரோன் பறந்ததை விட என்னோட தன்னம்பிக்கையை அதிகமாவே வளர்ந்துச்சு. அதோட சேர்ந்து குழுவா எப்படி நாங்க வேலை செய்யறது, பொறுமை எப்படி இருக்குது, பொறுப்பா இருக்கிறது, எல்லாத்தையுமே நான் அந்த கேம்ப்ல கத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட கேம்போட அனுபவம்.
1: அந்த ட்ரோன் பறந்த மாதிரியே தன்னம்பிக்கையோட நீங்களும் வந்து உங்க லைஃப்ல வந்து இன்னும் நல்லா ஹையரா பறந்துகிட்டே இருக்கணும்னு அப்படியே வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம அப்படியே அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் பேசிடலாம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க.
4: ஹாய், கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். என் பேரு ஸ்ரீ சாரதா, நான் ஃபாத்திமா காலேஜ்ல 3rd year பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன்.
2: இவங்க எதை பத்தி பேச வந்திருக்காங்க தெரியுமா? இதை பத்தி கடந்த 17 இருந்து வர 2 வரைக்கும் ஸ்வச்சதா கி சேவா அப்படின்னு சொல்லி தூய்மை இந்தியா இயக்கம் வந்து நம்ம ஆபீஸ்லயே வந்து நம்மளும் டெய்லி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி போய் என்ஜிஓஸோட சேர்ந்து கிளீன் பண்றோம். இப்ப ஒரு காந்தி நிகழ்ச்சி போயிட்டோம்னா அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் காத்துட்டே இருக்கு. அந்த தூய்மையை பத்தி தான் இப்ப பேச வராங்க.
1: நம்மளும் போய் ஒரே இடத்துல அனுபவம் பண்ணனால நல்லா ஜாலியா இருந்துச்சு.
2: அது வந்து ஒரு சொன்னாலும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா வெளியிடங்கள்ல போய் நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குறோம், நிறைய மனிதர்களை பாக்குறோம், நிறைய பேரோட சேர்ந்து அந்த ஒரு விஷயத்த செய்யும் போது அது ஒரு ஃபன்ஃபில்டான எக்ஸ்பீரியன்ஸா தான் மாறுது.
1: கண்டிப்பா நம்ம கலிகா இருந்துட்டு அங்க போறப்பல ஜாலியா இருந்துச்சு. அது ஒரு பிக்னிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சிச்சு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன மாதிரி. சோ இப்ப அந்த கிளீன் இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேச போறாங்க, பேசலாம்.
4: ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு டேலண்ட் இருக்கு. நான் வந்து என்னோட டேலண்ட்டை கவிதை எழுதுறதுல நான் தூய்மை இந்தியாக்காக நான் ஒரு பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கவிதையை நான் வாசிச்சு காமிக்கிறேன், எல்லாரும் உணர்வு பூர்வமா கேளுங்க. தலைப்பு: எப்போது என்று கேள். தேசிய கொடியை மதிப்புடன் ஏற்றும் அதே கைகளால் அந்த கொடியை கிழிக்கிறாயே, எப்போது என்று கேள். அதே கைகளால் தாய்நாட்டின் மேல் குப்பைகளை வீசும் போதுதான். உனக்கு கை தந்த தாயின் கையை வெட்டுகிறாயே, எப்போது என்று கேள். நிழல் தந்த மரத்தின் கிளைகளை வெட்டும் போதுதான். உன்னை மடியில் சுமந்த தாயின் மடியை காயப்படுத்துகிறாயே, எப்போது என்று கேள். உன்னை தாங்கிய மண்ணில் குப்பையை வீசும் போதுதான். உன் தாகம் தீர்த்த தாயின் கண்ணீரை கலங்கரிக்கிறாயே, எப்போது என்று கேள். உன்னை வாழ வைத்த நதியில் கழிவை கலக்கும் போதுதான். உன்னை அரவணைத்த உன் தாத்தா பாட்டியை தூக்கி எறிந்து விட்டாயே, எப்போது என்று கேள். நம் அனைவரின் தந்தையான மகாத்மா காந்தி அன்புடன் காத்த இந்திய தாயை நீ அசுத்தம் செய்யும் ஒவ்வொரு முறையும்.
1: ஆஹா, வந்து நமக்கு வந்து இப்போ குப்பை போடுற எல்லாருக்குமே லைக் ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணாம இது பண்ண எல்லாருக்குமே
2: வந்து கேள்வி கேட்கிற மாதிரிதான் இருக்கு. இவங்க சொன்னது ரொம்ப அருமையா. உண்மையிலேயே நம்ம வந்து அவ்வளவு பொல்யூட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த பொல்யூட் பண்ணதை நம்மளே கிளீன் பண்ணும் போதுதான் நம்ம எவ்வளவு இந்த சொசைட்டியை பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த நம்மளை சுத்தி இருக்க என்விரான்மெண்ட பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுது. அடுத்ததா ஒரு மாணவி நம்ம கிட்ட பேச காத்துட்டே இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் லட்சணா. நான் தூய்மை இந்தியா இளைஞர்களின் பங்கு அதை பத்தி பேச வந்திருக்கேன்.

0: இந்தியா என்பது வெறும் அரசு திட்டம் அல்ல, மக்களும் அரசும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு மக்கள் இயக்கம். தூய்மை என்ற வார்த்தை நாம் கேட்கும் போது முதலில் நமக்கு நினைவுக்கு வருவது என்ன? நம்முடைய வீடு, நம்முடைய அறை, நம்முடைய கல்லூரி வளாகம். ஆனால் தூய்மை என்பது வீட்டின் வாசலோடு முடிவதல்ல. இதை உணர்ந்து நம் வாழும் தெரு, நம்முடைய ஊர், நம்முடைய நகரம், நம்முடைய நாடு அது விரிவடைகிறது. அரசு நம்மை சுற்றி இருக்க இடத்தை நாம் தானே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தமும் சுகாதாரமும் நமக்கு ரொம்ப முக்கியம். இதுல நல்ல இதுல இல்லைனா டெங்கு, மலேரியா, காலரா மாதிரியான பல நோய்கள் பரவும். அது மட்டுமா, குப்பைகளை நம்ம பிரித்து போடணும். பிரிக்காம போட்டா இன்னும் நம்மளுக்கு அசுத்தமான காற்றும் நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். இதை உணர்ந்து 2014 அக்டோபர் 2 மகாத்மா காந்தியின் பிறந்த நாளில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது. பிறந்த வேளியில் மலம் கழிப்பதை ஒழிப்பது, கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்துவது, கழிவுகளை முறையாக சேகரித்து அறிவியல் முறையில் மேலாண்மை செய்வது, மக்களின் தூய்மை தொடர்பான பழக்க வழக்கங்களை மாற்றுவது ஏற்படுத்த போன்ற முக்கிய நோக்கமாக அமைந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் கழிப்பறை கட்டி தர முடியும், குப்பை தொட்டியை வைத்து தர முடியும், குப்பையை சேகரிக்க ஏற்பாடு செய்ய முடியும். ஆனால் அதை சரியாக பயன்படுத்த வேண்டியது நாம் தானே. தூய்மை என்பது துப்புரவு பணியாளர்களின் வேலை மட்டுமல்ல, அவர்கள் நம்முடைய குப்பையை சுத்தம் செய்வார்கள் என்பதற்காக நாம் நம் பொறுப்பில் இருந்து விடுபட முடியாது. மாறாக அவர்களின் உழைப்பை மதிக்க வேண்டும். நாம் தேவையில்லாத குப்பையை உருவாக்காமல் இருக்க வேண்டும். உருவாக்கிய குப்பையை முறையாக கையாள வேண்டும். எனவே தூய்மை இந்தியா திட்டத்திற்கு அரசு துணையாக இருக்க வேண்டும் என்பதோடு நிறைவு நின்றுவிடாமல் அரசின் முயற்சிக்கு மக்கள் துணையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த திட்டம் உண்மையாக மக்கள் இயக்கமாக மாறும். இறுதியாக நான் ஒரு சிறிய விஷயம் வேண்டுகோளை உங்கள் முன்வைக்கின்றேன். நாம் அனைவரும் தினமும் நம்மிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம், இன்று நாம் இந்தியாவை இன்னும் கொஞ்சம் தூய்மையாக மாற்ற என்ன செய்தேன் என்று. ஒரு குப்பை தொட்டியில் போட்டேனா? மற்றவர்களுக்கு அதை அறிவுறுத்தினேனா? நம்முடைய சுற்றுப்புறத்தை நாம் பாதுகாத்தால் தான் நம்முடைய சுற்றுப்புறம் நம்மை பாதுகாக்கும். தூய்மை இந்தியா என்பது அரசின் கனவு மட்டுமல்ல, அது நம் அனைவரின் பொறுப்பும் என்பதை உணர்வோம். அரசு முயற்சி செய்யட்டும், மக்கள் துணை சேரட்டும், நம் இந்தியா தூய்மையாக மலரட்டும்.
1: ரொம்ப அருமையாவே சொன்னாங்க. எனக்கு இந்த கேம்பஸ்குள்ள நுழையும் போது எப்படின்னா, அந்த கேட்டுக்கு வெளியே வந்து அசுத்தமா இருக்கு. அதாவது ஒரு படத்துல ஜோக் கூட வரும், இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கம் கேரளா, அந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடுன்ற மாதிரி அந்த கேட்டுக்கு வெளியே இருக்க உலகம் வேறையா இருக்கு. இங்கிட்டு இருக்கும் போது அப்படியே வந்து கிறிஸ்து கிளீன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு அழகா அப்படி மெயின்டைன் பண்ணிருந்தாங்க.
2: சுவாசிக்கிற காத்துலயே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுது. அவ்வளவு அருமையா இந்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கேம்பஸ மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அப்படிப்பட்ட இந்த கேம்பஸ்ல இருந்து கேட்டுக்கோம், எந்த கேம்பஸ்ல இருக்கோம் நீங்க கல்லூரி கலாட்டா பண்ணுறீங்க? ஃபாட்டிமா காலேஜ்ல இருந்து கேட்டுக்கோம் கல்லூரி கலாட்டா. இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நேர்களே.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: நேர்களே, இன்றைக்கு கல்லூரி கலாட்டா ஃபாட்டிமா காலேஜிலிருந்து தொடர்ந்து நாம் பேச காத்துட்டே இருக்காங்க நம்மளுடைய மாணவிகள் கூடவே நம்மளுடைய ஆர்டிஸ்ட். வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் கருப்பாய். நான் ஃபாத்திமா காலேஜ்ல முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வரேன். ஒரு நிமிஷம் அவசரம், ஒரு நொடி கவனக்குறைவு, ஒரு சின்ன விதிமீறல், இது மூணும் சேர்ந்து ஒரு குடும்பத்தோட பல வருட கனவையே சிதைத்துருது. வாகனம் ஓட்டுறது என்பது வெறும் வேகத்தை கட்டுப்படுத்துறது மட்டும் கிடையாது, அது நம்மளோட உயிரையும் நம்ம சுற்றி பயணிக்கிற எல்லா உயிர்களையும் பாதுகாக்கிறது. அன்பான வானொலி நேயர்களை, நான் இன்னைக்கு பேச போற தலைப்பு சாலை பாதுகாப்பில் இளைஞர்களின் பொறுப்பு. இன்னைக்கு இளைஞர்கள் நாளைய சமுதாயத்தின் வழிகாட்டுகளா இருக்காங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் சாலையில எப்படி நடந்துக்கிறாங்க என்பது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, அது ஒரு சமூகத்தோட பாதுகாப்பையும் தீர்மானிக்குது. சாலை வந்து நமக்காக மட்டும் போடப்பட்ட பாதை கிடையாது, பல உயிர்கள் பயணிக்கும் பாதை தான் அது. ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு மெசேஜ், ஒரு கால், ஒரு வினாடி பார்த்து விட்டு ஓட்டலாம் நினைக்கிறோம், ஆனா அந்த ஒரு வினாடி வாழ்க்கையோட மிகப்பெரிய பிரச்சனையா மாறிவிடலாம். அதனால வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. சிலர் தலைக்கவசத்தை காவல்துறையை பார்த்தா மட்டும் அணியிறாங்க, ஆனா உண்மையில தலைக்கவசம் காவல்துறைக்காக கிடையாது, அது நமக்காக.

0: குடும்பத்துக்காகவும் தான். வேகம் வேண்டாம், விவேகத்தோட இருங்க. அவசரம் வேண்டாம், பாதுகாப்போட இருங்க. விதிமீறல் வேண்டாம், விழிப்புணர்வோடு இருங்க. வேகத்தை தவிப்போம், விவேகத்தை மேற்கொள்வோம். விதிகளை மதிப்போம், உயிர்களை காப்போம்.
1: அழகா சொன்னீங்க. இதே மாதிரி வந்து நம்ம நேயர்களும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட அப்படி நம்ம அடுத்த மாணவிக்கையும் பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் பாரதி கண்ணம்மா, தேர்ட் இயர் பிசிஏ. என்னுடைய தலைப்பு பிறருக்கு உதவுவதில் கிடைக்கும் மகிழ்ச்சி. உதவினா என்ன? பண உதவியா, பொருள் உதவியா, இல்ல யாராச்சும் கீழே விழுந்தா கை கொடுத்து தூக்கி விடுறதா? அதெல்லாம் இல்ல, உங்ககிட்ட இருக்கிறத மத்தவங்க கிட்ட கொடுக்கிறது தான் உதவி. அது அன்பா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன புன்னகையா கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு தெரியாம இருந்தா அதை சொல்லி கொடுங்க. அவங்க அதை திருப்பி பண்ணும் போதெல்லாம் உங்க முகம் தான் அவங்களுக்கு நினைவுக்கு வரும். யாராச்சும் பார்க்க கொஞ்சம் கவலையா இருக்க மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசுங்க, ஒன்னும் இல்ல சரியாகுதுன்னு சொல்லுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருக்கும். இன்னைக்கு பண்ணா நாளைக்கு திருப்பி கிடைக்கும்னு நினைச்சு பண்ணாதீங்க. அதுக்கு பேரு உதவி இல்ல, கொடுக்கல் வாங்கல். எதையும் எதிர்பார்க்காம பண்றதுதான் உதவி. அதுக்கு நல்ல உதாரணம், வெறும் 8 நாள்ல சொந்த முயற்சியில ஊர் மக்களையும் குழந்தைகளையும் மூங்கில் பாலத்தை கட்டி முடிச்சு 17 வயது சிறுவன் ஈசான் பால்பலே தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சோகத்தை மத்தவங்களுக்கு அன்பா மாத்தி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அம்மாவா இருந்து கல்வி மற்றும் வாழ்வாதார உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்டாலின் ராபர்ட். அதனால பேருக்காகவோ புகழுக்காகவோ உதவி பண்ணாதீங்க, மன மகிழ்ச்சிக்காக மட்டும் உதவி பண்ணுங்க. நன்றி.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லதான் வந்து எல்லாருமே வந்து சந்தோஷம் அடைய முடியும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக மாணவி பேச போறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு எம் ஜெயலட்சுமி, நான் 10th BCOM சேர்ஸ்ல படிக்கிறேன்.
1: இன்னைக்கு நீங்க என்ன பேச போறீங்க?
3: நான் இளைஞர்களின் கையில் சமூக மாற்றம் தலை பத்தி நான் பேச போறேன். சமூக மாற்றம் என்பது பெரிய பெரிய விஷயங்களை செய்வது மட்டும் இல்ல, நம்ம சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து இதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் என்று யோசிப்பதில் இருந்தே மாற்றம் ஆரம்பமாகிறது. சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது, தண்ணீரை வீணாக்காமல் இருப்பது, மரங்களை வளர்ப்பது, மற்றவர்களுக்கு உதவுவது போன்ற நல்ல செயல்களை நாம் செய்யலாம். இன்றைய இளைஞர்களிடம் நிறைய திறமைகள் இருக்கு, புதிய சிந்தனைகளும் இருக்கு. அதை நல்ல வழியில பயன்படுத்தினால் சமூகத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும். அதே போல சமூக வலைத்தளங்களையும் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். எந்த செய்தியையும் உண்மை என்று தெரிந்து கொள்ளாமல் பகிரக்கூடாது. சுதந்திரம் மட்டும் போதாது, பொறுப்பும் தேவை. முக்கியமாக யாராவது முதலில் ஆரம்பிக்கட்டும் என்று காத்திருக்காமல் நாமே முதலில் ஆரம்பிப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.
1: நீங்களும் வந்து சூப்பரா சொன்னீங்க. எப்பயுமே வந்து யாராச்சும் ஒருத்தர் செஞ்சாதான் நம்ம செய்யணும்னு இல்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்டா நம்ம இருக்கணும் அப்படின்ற கருத்து சொன்னீங்க. அடுத்ததா இன்னொரு மாணவி பேச போறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: அனைவருக்கும் வணக்கம், என் பேர் பைரவி தேவி. நான் மதுரை பாத்திமா காலேஜ்ல 2nd ஆண்டு பிசிஏ படிக்கிறேன். இப்ப நான் பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா சைபர் குற்றத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வு தான். சைபர் குற்றம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பிரபலமான மோசடி ஞாபகம் வரும். என்னன்னு நான் சொல்ல, வணக்கம் சார், நம்ம பேங்க்ல இருந்து பேசுவோம், ஏடிஎம் வேலையே 16 பின் இருக்கும் சொன்னீங்கன்னா உடனே 10 லட்ச ரூபா போடும் சார் இப்படின்னு ஒருத்தர் பேசியிருப்பார். இப்ப கேட்க நமக்கு சிரிப்பாதான் இருக்கும். ஆனா ஆரம்ப காலத்துல இது எப்போ நடந்தது அப்படின்னா, பல வங்கிகள் அவங்களோட செயலிகளை இணையத்துக்கு கொண்டு வர ஆரம்பிச்ச காலகட்டம். அப்போ வந்து மக்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்ச காலகட்டம். அதனால பல பேர் இதனால பாதிக்கப்பட்டாங்க. இது மோசடின்னு தெரியவே ரொம்ப லேட் ஆயிருச்சு நிறைய பேருக்கு. இப்போ சமீபத்துல நடந்தே டிஜிட்டல் அரெஸ்ட், இது இதோட ஒரு டெவலப்டு வெர்ஷன் தான். அதாவது வீட்டுல தனியா இருக்கிற பெரியவங்களை குறி வச்சு நாங்க வந்து காவல் நிலையத்துல இருந்து பேசுறோம், நீங்க வந்து உங்க வங்கி கணக்குல ஒரு புகார் இருக்கு, நீங்க மோசடி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு போன் வரும். இவங்க உடனே நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு எடுத்து பேசுவாங்க. அவர் உடனே நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு அடுத்தடுத்து உங்களை யோசிக்க விடாம பேசி பதட்டத்துல வச்சிருந்து கடைசியா நீங்க இவ்வளவு தொகை கொடுத்தீங்கன்னா உங்களை விடுவிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தொகையை வாங்கிடுவாங்க. இதுவுமே ரொம்ப லேட்டான தெரிஞ்சு இதுவுமே ஏமாத்து போல இந்த மாதிரி பேங்க்ல இருந்து நம்ம கூப்பிட மாட்டாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாமதான் இருக்கு. இது மட்டும் இல்ல, இப்ப ரொம்ப சமீபமா நடக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பெயரோ உங்களோட முகமோ குரலோ இப்படி ரொம்ப சாதாரண டீடைல்ஸ் இருந்தாலே போதும், உங்க பேர்ல பல பெரிய தொகையை கடனா வாங்கிடுறாங்க. அதனால எப்பயுமே தெரியாத லிங்க் வந்தா எதையும் தொடாதீங்க, தெரியாத நம்பர்ல இருந்து போன் வந்தா எடுக்காதீங்க, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. விழிப்போட இருப்போம், சந்தோஷமா பாதுகாப்பா இருப்போம். நன்றி.
1: எல்லா நேர்களுக்கும் வந்து உஷாரா இருக்கப்பா அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொல்லிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்ததா இன்னொரு மாணவி பேச போறாங்க. வணக்கம்.
5: வணக்கம், என் பேர் ஜுவானி, நான் விஷுவல் கம்யூனிகேஷன் 3rd இயர் படிக்கிறேன். என்னோட டாபிக் இன்னைக்கு என்னன்னா, நல்ல சமுதாயம் உருவாக்க இளைஞர்களோட பங்கு என்னது. இப்ப ஒரு நாட்டோட உண்மையான சொத்து என்னன்னு நினைக்கிறீங்க? அதோட கட்டடமா, பணமா? இல்லைங்க, அந்த நாட்டு இளைஞர்களோட சக்தி தான். நாளைய சமுதாயத்தின் மாற்றமே உன் குரல் பிறக்கட்டும், நாட்டின் எதிர்காலம் உன் சிந்தனையில் சிறக்கட்டும். தன்னை வென்ற இளைஞனால்தான் சமுதாயத்தை வெல்ல முடியும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வள்ளுவனோட குரலை நினைவு கூறுங்கள். அயோக்கியர்கள் நினைத்தால் இந்த பாலர்களையும் பாலாக்கிக்கிட்டு வராங்க. தனிமனித ஒழுக்கம் எங்கெங்க போச்சு? இளைஞர்களால உங்களாலதான் அடுத்த சமுதாயத்துக்கு சொல்ல முடியும். நீங்களே பாருங்க. இப்போ
1: கண்டிப்பா வந்து எல்லா இளைஞர்களுக்குள்ளயும் வந்து அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்னு கூட நான் அடுத்த மாணவிகிட்ட பேசலாம். வணக்கம்.
6: அனைவருக்கும் வணக்கம், நான் பத்மசனா, பிபிஐ துறையைச் சேர்ந்த மாணவி. இன்னைக்கு நான் உங்களோட பேச போற தலைப்பு சமூக ஊடகங்களும் இளைஞர்களும். இன்னைக்கு சோசியல் மீடியா நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பகுதி ஆயிடுச்சு. நம்ம திறமைகளை உலகத்துக்கு காட்டலாம், புதுசா ஸ்கில்ஸ் கத்துக்கலாம், பிசினஸ்

0: கரியருக்கும் நிறைய வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கலாம். அதனால சோசியல் மீடியாவை தவிர்க்க வேண்டாம், சரியா பயன்படுத்த கத்துக்கலாம். ஒரு விஷயம் சொல்லி இதை நான் முடித்துக் கொள்கிறேன். கைபேசி நம்ம கையில் இருக்கட்டும், நம்ம வாழ்க்கை கைபேசியோட கையில் இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.
1: ரொம்பவே கிறிஸ்பா ஒரு ஸ்லோகன் மாதிரியே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணட்டும். அடுத்து ஒரு மாணவி பேச போறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என்னோட பேர் ராஜேஸ்வரி, நான் தேர்ட் பிஎஸ்சி சுவாலஜி படிக்கிறேன். வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட எனக்கான தலைப்பு போதை பழக்கத்திற்கு எதிராக இளைஞர்கள். நண்பர்களே, நம்மளுடைய பாட்டன்கள் எல்லாரும் வெள்ளையர்களுக்கு எதிராக போராடினாங்க, நம்மளுடைய அப்பாக்கள் வறுமைக்கு எதிராக போராடினாங்க. நாம எதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த போதைன்ற அரக்கனுக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம். ஆமாங்க, இந்த சமூகத்தை மீட்டெடுக்கிறதுல இளைஞர்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்றாங்க. இளைஞர்களால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறீங்க? 100 இளைஞர்கள் என்கிட்ட கொடுங்க, இந்த சமூகத்தை மாத்தி காட்டுறேன்னு நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் சொன்னார். ஆமாங்க, அவருடைய கூற்று உண்மைதானே. இளைஞர்கள் நினைச்சா இந்த சமூகத்தை என்ன, இந்த உலகத்தையே மாற்றிட முடியும்.
1: ஆமா, ரொம்ப அருமையா சொன்னாங்க. இப்ப நிறைவா ஒரு மாணவி பேச கத்துட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லிட்டு என்ன சொல்றீங்க?
3: என் பேர் கயர்விழி. நான் இன்னைக்கு என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா, மனநல ஆலோசனை. அது ஒரு சிறிய கதை மூலமா சொல்றேன். எல்லாரும் நம்ம வாழ்க்கையில குச்சியை சாப்பிட்டிருப்பீங்க. அதுல மேல இருக்க ஐஸ்கிரீம் தான் நம்ம வாழ்க்கையில இருக்க சந்தோஷம், நம்ம குடும்பம், நம்ம நண்பர்கள் எல்லாமே. அதுல இருக்க குச்சி வந்து நம்ம வாழ்க்கையோட கஷ்டங்கள். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஐஸ்கிரீமை நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அந்த குச்சியை தூக்கி போட்டுருங்க. இல்ல அப்படின்னா அந்த அருமையான ஐஸ்கிரீம் உருகி போயிடும், வாழ்க்கையில ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாம ஆயிடும். நன்றி, வணக்கம்.
1: இப்ப வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உறுதிமொழி ஏற்கிறோமா? தூய்மை பாரதம் உறுதிமொழி. நான் என் வீடு, தெரு மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பேன். குப்பைகளை பொது இடங்களில் வீச மாட்டேன். அவற்றை உரிய குப்பை தொட்டியில் சேர்ப்பேன். கழிவுகளை முடிந்தவரை பிரித்து அகற்றுவேன். தண்ணீரையும் இயற்கை வளங்களையும் வீணாக்க மாட்டேன். முடிந்தவரை மரங்களை பாதுகாப்பேன். சுற்றுச்சூழல்களை பேணுவேன். தூய்மையின் முக்கியத்துவத்தை என் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எடுத்துரைப்பேன். என் நாட்டின் தூய்மைக்கும் நலத்திற்கும் என்னால் இயன்ற பங்களிப்பை செய்வேன். தூய்மையான இந்தியா என் கனவு. தூய்மையான இந்தியா என் பொறுப்பு. ஆமாங்க, எல்லாருமே தூய்மையை பேணி பாதுகாப்போம் சொல்லிட்டு இந்த ஸ்வச்சதாக்கி சேவா அப்படி தூய்மை பாரத இயக்கம் நடந்துட்டு இருக்க இந்த சமயத்துல ஏற்றிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாணவ மாணவிகள் வந்து எப்படி வந்து தூய்மையா வந்து நம்ம இந்தியாவை பாதுகாப்போம் சொல்லுவாங்க, நம்மளும் அதே உறுதிமொழியை எடுத்து நாட்டை வந்து தூய்மையா வைப்போம். இந்தியா வந்து உண்மையிலே வல்லரசாகிறது, தூய்மையான இந்தியாவா இருக்கும் போது. இப்போ ஒரு மாணவி நன்றி உரை வழங்க காத்துட்டே இருக்காங்க.
4: ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் காவியாஸ்ரீ, 2 தேசிய மாணவி. மாணவிகளின் திறமையை வெளிக்கொணர சிறந்த ஒரு களம் அமைத்திட ஆகாஷ்வாணி 103.3 மதுரை பண்பலைக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வு தனது ஃபாத்திமா கல்லூரியில் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த மதுரை பல்கலைக்கழக பண்பலையின் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மதிப்புக்குரிய ஐயா திரு க வேல்முருகன் அவர்களுக்கு மற்றும் அவர் குழுவினருக்கும் என் இக்காலத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நல்லதர நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழிகாட்டிய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் பூங்குடி, முனைவர் பொன்னி மற்றும் பாத்திமா கல்லூரி அனைத்து பேராசிரியர்களுக்கும் என் பணிவன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: அதாவது நாங்க எங்க நிலையத்தின் சார்பாக அருமையா இந்த நிகழ்ச்சியை சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? சூப்பரா எது இருந்துச்சு? நிகழ்ச்சி பேர சொல்லுங்க. ஆமாங்க, இன்னைக்கு சூப்பரா கலாட்டா பண்ண நம்ம வந்திருந்த இடம் தான் மதுரை சாத்திமா காலேஜ். அதே மாதிரி சூப்பரா வந்து கல்லூரி கலாட்டாவும் பண்ணி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சொல்லலாம். எல்லாருமே வந்து நம்ம கூட நல்லா வைபா சூப்பராவே நம்ம கூட கோஆர்டினேட் பண்ணாங்க. காலேஜ் நாளா கோயட் காலேஜ்ல படிச்ச பொண்ணா, அதனால திருப்பி வந்து ஃபீமேல் காலேஜுக்கு வந்தது வந்து ஒரு மாதிரி ஜாலியா வைபா இருந்துச்சு. அதே வைப் உங்களுக்கு இருந்துச்சு? கண்டிப்பா இருந்துச்சு. எனக்கு வந்து என்னோட ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன், எனக்கு அதனால அந்த ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே நம்ம வந்து நிகழ்ச்சி நிறைவு செஞ்சு நிறைய திருநாளர்களை நிலையத்தில் திரும்பவும். இதோ நீங்க கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9.

0: நேர்களை, இதுவரை வளம் வந்தது கல்லூரி கலாட்டா. மதுரை ஃபாத்திமா கல்லூரியில் இருந்து வளம் வந்தது. பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் சிநேகிதியே. அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமன்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த அரசு தேவையான நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றும் முக்கிய சக்தியாக இளைஞர்கள் திகழ வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் தனித்துவ அடையாள எண் பெற விண்ணப்பிக்கலாம் என்று மதுரை வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் குறைந்து 113,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத சுமார் 700,000 ரூபாய் மதிப்புடைய பண பரிவர்த்தனை கண்டுபிடிக்கப்பட்டு இது தொடர்பாக 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6,250 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பளு தூக்குதல் 49 கிலோ எடைப்பிரிவில் மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் ஸ்கீட் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய்மீனா வெண்கலப் பதக்கம் வென்றார். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம். இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவள்ளி. வந்திருக்கக்கூடிய முதல் ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம் தோழிக்கு.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கோமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: அருமையா இருக்குமா.
1: சொல்லுங்க ராணி, என்ன பாடல் கேட்க போறீங்க? முதல் பாடல்
2: அதாவது பாட்டி குழு நடிச்ச புதுமை சட்டம் படத்துல இருந்து சிரிக்காதே என்னை சிரிக்காதே.
1: கண்டிப்பா பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு பொருள்ல தொலைச்சிருப்பீங்கல்ல, நிறைய பொருட்கள் எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது தொலைச்ச ஒரு பொருள் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுவரைக்கும் கிடைக்கல, அது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன்.

0: ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்களேன்.
1: அதாவது வந்து நான் வந்து சிறு வயசுல வந்து பணத்தை துவைச்சிட்டேன்.
0: எவ்வளவு?
1: அது ஒரு 50 ரூபாம்மா.
0: 50 ரூபாய்? அப்போ பெரிய பணம்.
1: ஆமா ஆமா, அவ்வளவு பெரிய பணம் தான். 60 வருஷத்துக்கு மேல நீங்க பாத்துருங்க, 60 58 முன்னால பாத்துக்கங்க.
0: ஓ, 60 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ அப்ப எவ்வளோ, இப்போ இருக்கிற தொகையோட நீங்க சமப்படுத்தணும்னா எவ்வளவா இருக்கும்? 50 ரூபான்றது
1: குறிச்சிட்டு 1000 ரூபா வரும் நினைக்கிறேன்.
0: 1000 ரூபாய் கிட்ட இருக்குமா? கூட இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இப்போ அந்த பொருள் கிடைச்சதுன்னா எப்படி? 50 ரூபாய் இல்ல, 50 ரூபாய் இப்ப ஈஸியா கிடைச்சிரும். ஆனா அதுக்கான மதிப்பான ஒரு அமௌண்ட் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. சரிங்கம்மா, பாடல் கேட்டுருவோம். வசவு நிறைய வாங்கிருப்பீங்க கண்டிப்பா.
1: சரி,
0: பரவாயில்ல, இப்ப நினைக்கும் பொழுது ஞாபகம் வருது. சரிம்மா, பாடல் கேட்டுருவோமா? உங்களுக்கான பாடல் புதுமை பித்தன் படுத்துறதுக்காக.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை

0: தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவிலுள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 12:12 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பெரிய மகேஸ்வரி பேசுறீங்க மேடம்.
0: மகேஸ்வரி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நிலவை மலையில இருந்து மண்ணில் வந்த மேடம். நான் ஒரு தொலைச்ச பொருளை சொல்லவாங்க மேடம்.
0: கண்டிப்பா சொல்லுங்க, நீங்களே வந்துட்டீங்க நான் கேக்குறதுக்கு முன்னாடி. தொலைச்சு கிடைக்காம இப்ப கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய பொருள்.
1: அது உயிர் உள்ள பொருள் மேடம்.
0: உயிர் உள்ள பொருள், என்ன பொருள்?
1: ஆமாங்க மேடம், உயிர் இல்லாத கூட ஒண்ணும் தெரியாது. எங்க வீட்டுக்காரி இறந்து 28 ஆச்சு மேடம். அதெல்லாம் இப்ப இருந்திருந்தா அப்ப நான் அப்படியே வானத்துல பறக்குற மாதிரி இருக்கும். அந்த பொருள் இல்லையே அப்படின்னு
0: மீண்டும் கிடைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு
1: நினைக்கிறீங்க.
0: கண்டிப்பா நிச்சயமா நிறைய விஷயங்கள் இருக்கும் போது அதோட அருமை புரியாது, இல்லாத போதுன்னா இழப்பு தெரியும். பாடல் கேட்டுருவோமா?
1: சரிங்க மேடம்.
0: நன்றிமா உங்களுக்கான நீங்க கேட்ட விருப்ப பாடல் நிலவை மலரை படத்திற்காக.

0: கிளம்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கோம் FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 வந்திருக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி வணக்கம்.
4: மண்ணில் வந்த நிலவுக்கு வணக்கம்.
3: மண்ணில் வந்த நிலவு அது சென்று விட்டது, அடுத்த பாடல் என்ன வேண்டும்? மல்லிகா சொல்லுங்க.
4: காலத்தை முதல்ல குறைக்க கூடாது. அது மாதிரி நாங்க தயார் முடிச்ச வருஷம் அப்பதான் பழனிக்கு போயிருக்கோம். வரிசையில நிக்கிறோம், கையில கட்டிருக்க வாட்சி காணாது.
3: வாட்சி காணாம போயிடுச்சு, காலத்தையே தொலைச்சிட்டீங்க.
4: ஆமா, அது போயிட்ட சொல்லியும் ஒண்ணும் ஆகல,
3: கிடைக்கல
4: கிடைக்கல.
3: சரி, இப்ப கிடைச்சா என்ன பண்ணுவீங்க?
4: அதனால
3: சரி நிச்சயமா வந்து பாடல் கேட்டுருமா. இப்ப என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: கோலம் படத்துல
3: நன்றி உங்களுக்கான பாடல்.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நீங்கள் தொலைச்ச அந்த பொருள் மீண்டும் கிடைத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு பிடித்த பாடல்களும் கேட்டுட்ருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் காயத்ரி பேசுகிறேன் மதுரையிலிருந்து.
0: சொல்லுங்கள் காயத்ரி, என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: டெல்லி பாபு படத்தில் இருந்து கூற புடவைங்கிற
0: சாங். சரி, பாடல் கேட்டலாம். சொல்லுங்கள், நீங்கள் என்ன தொலைச்சிங்க, அது எப்போ கிடைச்சா எப்படி இருக்கும்?
1: ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த கொலுசு மேம், நல்லா ஆசையா போட்டிருந்தேன். அது நடந்து போயிட்டு இருக்கும் போது மிஸ் ஆயிடுச்சுமா. அப்புறம் சைடு அது நிறைய 2-3 தொலைச்சு அம்மாட்டையும் சத்தம் போட்டிருக்காங்க, வீட்டுக்காரரும் சத்தம் போட்டிருக்காரு. நீங்க கிடையாது
0: தங்கமா சைடு காது?
1: தங்கம் தான்
0: மேம். எத்தனை நாள் ஃபீல் பண்ணீங்க தொலைச்சது நினைச்சு?
1: அதுக்கப்புறம்
0: அடிக்கடி செக் பண்ணாம விட்டுறதுதான் பிரச்சனை, அப்படிதானே? சரி, ஓகே, இனிமே கவனமா இருங்க. எப்படியும் தொலைச்சது மறுபடியும் கிடைக்காத வாய்ப்பு இல்ல, இனிமேலாவது தொலைக்காம இருக்கலாம், சரிங்களா? சரி, நன்றி. பாடல் கேட்டுருவோமா? நன்றி. ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல இருக்கே, சோகமா ஞாபகப்படுத்தி விட்டுட்டேனா? சரி, பரவாயில்ல. உங்களுக்கான பாடல்

0: நேரம் 12:33 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தர் நீங்கள் வேற ஏன் மேடம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க, தொலைச்சதை நினைச்சு கவலைப்படுற அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வணக்கம். வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? கௌரி, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: பாடலை கேட்கும் இல்ல, தொலைச்சதை சொல்லி விடவா?
0: தொலைத்ததை சொல்லி விடுவதற்கு முன்பு பாடலை கேட்டு விடலாமே.
1: மாப்பிள்ளை போட்டு விட்ட மாணிக்க முகத்தி, மாப்பிள்ளை கண்ணத்தோடு பேசும் சங்கரி.
0: இப்பொழுது இப்பொழுது தொலைத்த பொருளை பற்றி பேசலாமா?
1: நான் வேலைக்கு வந்து இருந்தப்போ மேம், எங்க அண்ணன், நாங்க நகை செய்யற ஆசாரியாளுங்க, அதனால வீட்டோட பற்ற வச்சு நகை வேலை பார்ப்பாங்க. எனக்கு ஒரு 4 கிராம்ல ஒரு ஆட்டு வேலையத்துல பச்சை கல்லு வச்சு 4 கிராம்ல ஒரு டாலர் போட்டிருந்தாங்க செயின்ல. அந்த டாலர் எங்கேயும் போனாதான் போடுவேன், மத்தபடி செயின்ல மாட்டி வச்சிருப்பாங்க. எங்க அண்ணன் இப்படியே இருந்துச்சு, நான் எங்கன்னா பீரோல எந்த இடத்துல போனோம் அதே இடத்துலதான் இருக்கும், எடுத்துட்டே போடுவேன். ஆனா எங்க அண்ணனுக்கு வளைக்காப்பு, எங்க அண்ணிக்கு வளைக்காப்பு, தலைப்புலைக்கு வளைக்காப்பு வைச்சோம். அப்போ முத நாளே எல்லா சொந்தக்காரங்களும் வந்து தங்கி இருந்தாங்க, வந்துகிட்டு இருந்தாங்க. மறுநாள் தான் வந்தது, முக்கியமானவங்க இருந்தாங்க. ஆனா பீரோ திறந்ததோ அவங்க கை வைக்கிற இடத்துலயோ நான் வைக்கல.
0: ராசியா வந்து இத்தனை வருஷம் அதை பாதுகாத்து வச்சது தொலைஞ்சிருச்சே அப்படின்னு எவ்வளவு வருஷம் ஃபீல் பண்ணீங்க?
1: எனக்கு

0: மறுபடியும் உங்க கையில கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? அதே அதே புன்னகையோட பாடல் கேட்டுருவோமா?
1: கிடைச்ச
0: மாதிரி நினைச்சிட்டு இந்த பாடலை கேளுங்க சரிங்களா? நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 12:38, ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஸ்நேகிதியே கேட்டுட்டு இருக்கோம். எங்க சோகத்துல பாடலும் சோகமா கேப்பீங்களா? தொலைஞ்சு போச்சு, எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. சரி, அதே ஃபீல்டுல அடுத்து யாரு வராங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சோமசுந்தரி மேடம், சின்ன கடை தெருல.
1: சோமசுந்தரி, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: தங்க மகள்ல இருந்து
1: உங்களுக்கு தொலைத்த பொருள் என்ன, அது கிடைத்தால் எப்படி இருக்கும்? இல்ல, நீங்க தொலைஞ்ச ஒரு பொருள் மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: என்ன பொருள்?
2: ரூபா தான் தொலைச்சிருக்கேன்.
1: நான் எவ்வளவு எல்லாம் தொலைச்சிருக்கீங்க?
2: 300 ரூபா இருக்கும்.
1: 300 ரூபா இருக்கும். அந்த 300 ரூபா கிடைச்சா சந்தோஷம் தான் அப்படின்றீங்க, அப்படிதானே? நன்றிமா உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: நேரம் 12:43 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். ஸ்நேகிதியில் வரும் அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தாரிணி, வண்டியூர்ல இருந்து பேசுறேன்.
0: வண்டியூர்ல இருந்து உங்க பேருமா?
1: தாரிணி.
0: தாரிணி, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு காற்றின் மொழியே இசையா ஒளியான்னு வரும் மொழி படத்துல.
0: சரி, கேட்டுருவோம். சொல்லுங்கம்மா, நீங்க என்ன தொலைச்சிங்க, அது கிடைச்சா எப்படி இருக்கும்?
1: நான் கொஞ்சம் பணம் தரத்தேன், அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன மோதிரம், சின்ன சின்ன கம்மல், ஒரு 7-8 செட்டு இருக்கும். அதெல்லாம் ஒரு டப்பால போட்டு எங்க வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை.
0: வீட்டுலதான் வச்சீங்க?
1: ஆமா, தொடர்ந்து போச்சு தொடர்ந்து போச்சு. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எல்லார்கிட்டையும் வை வாங்கினதுதான் மிச்சம்.
0: இல்ல, இப்ப அந்த வீடை கிளீன் பண்ணுவோம் இல்லையா, சில நேரம் ஒயிட் வாஷ் பண்ணுவோம், அப்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: அப்படிதான், 3 வருஷம் நடிச்சு கிடைச்சு.
0: கிடைச்சிருச்சா?
1: ஆமா.
0: ஓ, எப்படி இருந்தது கிடைச்ச உடனே?
1: 3 வருஷம் கழிச்சு கிடைச்ச உடனே இப்ப பேசினவங்களாம் என்ன பண்றீங்க? இப்படி பேசி பேசுனீங்க, எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு.
0: திட்டு திட்டலாம், திட்டினவங்களை எல்லாம் மறுபடியும் நீங்க ரிப்பீட் கொடுத்தீங்க.
1: ஆமா, வாங்கிட்டேன் மறுபடியும். என்ன, ரொம்ப கஷ்டமாட்டா இருந்துச்சு. எல்லாருக்கும் உள்ளதாது
0: பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றிமா.
0: நன்றிமா உங்களுக்கான பாடல்.

0: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ஸ்நேகிதியே வரக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அனந்தநாயகி கோச்சடையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து வேலடி கண்மணி படத்துல இருந்து கற்பூர பொம்மை ஒன்று, அந்த சாங் வேணுமே.
0: சரி, கண்டிப்பா கேட்டுருவோம். நீங்க என்ன பொருள் தொலைச்சீங்க, கிடைச்சா எப்படி இருக்கும்?
1: நிறைய பொருள் தொலைச்சிருக்கேன், பட் ஆனா வந்து கிடைச்சிச்சுன்னா அப்படியே வானத்திலே பறந்துருவேன்டா, அப்படித்தான் என்னுடைய ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனா நான் சொன்னது சொல்லுங்க.
0: அதுல முக்கியமா இந்த பொருள் கிடைச்சா நல்லா இருக்குமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ரொம்ப நாளா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள்னா என்ன பொருள்?
1: ஓகே, நான் வந்து தோடு ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன். அந்த தோடு வந்து கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து எங்க வந்து அத்தை வந்து எங்களுக்கு பிரசன்ட் பண்ணது, ஐ மீன் எங்க ஹஸ்பண்டோட அம்மா,
0: மாமியார்.
1: ஆமா ஆமா, மாமியார் அவங்க கொடுத்தது மிஸ் பண்ணிட்டேன். சோ அது அன்னையில இருந்து எனக்கு ஃபீலிங்ஸ் ரொம்பவே இருக்கும். அதுக்கப்புறம் 3 மோதிரம் மோதிரம் அது என்னது செல்போன் தொலைச்சேன், அப்ப எல்லாம் அவ்வளவு வருத்தம் வரல.
0: மாமியார் தெரியுமா?
1: அவங்க போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தொலைச்சேன். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ஒரு 10 இயர்ஸ் தான் இருக்கும், அவங்க போய் 15 வருஷம் ஆச்சு. பட் ஆனா தொலைச்சது இப்ப 10 இயர்ஸ் முன்னாடி.
0: அது கிடைச்சதுன்னா நல்லா சென்டிமெண்ட் எல்லாருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரிங்கம்மா, பாட்டு கேட்டுருவோமா?
1: கண்டிப்பா, தேங்க்யூ.
0: நன்றி நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

நேரம் 12:57. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிரியே. இதுவரை ஸ்நேகிரி நிகழ்ச்சியில் ரொம்ப அற்புதமாக தொலைத்த பொருள் மீண்டும் கிடைத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. சிலருக்கு கிடைச்சது, சிலருக்கு கிடைக்கலையே அப்படின்ற வருத்தத்தோடையும் பேசினாங்க. பேசிய அத்தனை ஸ்நேகிதிகளுக்கும் கேட்டு ரசித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி கூறி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. நன்றி நேர்களே.

அலைகளின் ஓசையில் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மிதமான மதிய வேளைக்கு இதமான பாடல்களோடு வசந்த கானங்கள். காலமாற்றம் எத்தனை ஏற்பட்டாலும் காவியமாய் நம்மோடு நம் மனதில் நிலைத்து நிற்கும் கானமாய் வசந்த கானங்கள். நம் நினைவுகளை என்றென்றும் நீங்காமல் ரீங்காரமிடும் வசந்த கானங்கள் தரும் முதல் பாடல்

வசந்தகாரங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்ததாக 1:05 நிமிடத்தில்

நேயர்களை தொடர்ந்து நம் பண்பலையில் 2:30 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. அதனை தொடர்ந்து கேட்கலாம் 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கழகம். அதனைத் தொடர்ந்து 4:35 நம் பண்பலை வழங்கும் ஆட்டக்கழகம் நிகழ்ச்சி கேட்கலாம். வஸ்தகநகர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. 1:10

நம் நினைவுகளோடு என்றென்றும் நிறைந்திருக்கும் கானங்களாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது வசந்த கானங்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

தந்தித்தான் சித்திக்கும்

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல
1: அழியாத காவிய கானங்கள், அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம முகநூல் பக்கத்தை பத்தி பேசிடலாமா அம்பிகா?
0: கட்டாயம் பேசிடுவோம் ஜானகி. இன்றைக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ். ஆமா, எடுத்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேரையும் நம்ம இன்னைக்கு சொல்லிடுவோம். அதே சமயத்துல நேற்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகள்,
1: முதல் கேள்வி எதை பத்தி சொல்ல போறீங்க?
0: எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் நாலேஜுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுப்போம். ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கைபிஎஸ்சியை கண்டறிந்தவர் யார் அப்படின்ற கேள்வி நேற்று கேட்டிருக்கப்பட்ட கேள்விக்கு மார்டின் கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலை எழுதி அனுப்பியிருக்கவங்க, அதாவது எழுதி அனுப்பியிருக்கவங்க டைப் செய்து அனுப்பியிருக்கிறவங்க யார் யார் அப்படின்னா, பிரமிழா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து, அடுத்ததாக வந்து உஷா முத்துராமன் திருநகர், மணிகண்டன் ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரம், சுமதி, அதுக்கப்புறம் முள்ளக்காடு பாபு, நாமக்கல்லேருந்து செல்வராஜ் அனுப்பியிருக்காங்க, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுக்காலேருந்து அடையங்கப்பா அசோக்குமார் எழுதி அனுப்பியிருக்காங்க, அப்புறம் பி எஸ் ஜனார்த்தனன் திருநகர்லேருந்து, அப்புறம் ஆர் எஸ் பாரகன் கைத்தறி நகர்லேருந்து, புவனகிரியிலேருந்து சுமதி பாபு எழுதி அனுப்பியிருக்காங்க, அதுக்கப்புறம் அலிநகரம் எஸ் மகாதேவன், தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, மதுரை சோ சண்முக சுந்தரம், சூரிய நாராயணன் எழுதி அனுப்பியிருக்காங்க, அதுக்கடுத்ததாக வந்து நல்ல பெருமாள் எழுதி அனுப்பியிருக்காங்க, அன்பு ராணி, சிவபாண்டியன் சிவபாண்டியன் மேலக்குயில்குடியிலேருந்து, பொன்னியம்மன்மேடு வண்ணன் கணேஷ் அனுப்பியிருக்காங்க, அடுத்ததான் வந்து சோமசுந்தரம் எழுதி அனுப்பியிருக்காங்க சிவபுரியிலிருந்து, குபேரன் எழுதி அனுப்பியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஏரியா எந்த இடத்துல இருந்து டைப் செய்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றத மெசேஜ் பண்ணல. சரி,
1: கொஞ்சம்
0: நல்லா இருந்திருக்கும். ஆமாம், அடுத்து வந்து மீரா வெங்கட்ராமன், அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் தேனியிலிருந்து டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க, அப்புறம் மாயாண்டி ஞானகுரு அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அந்தோணி ராஜ் சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க, அடுத்து நளினி தர்ஷன் எழுதி திண்டுக்கல்லேருந்து அனுப்பியிருக்காங்க, அப்புறம் வணக்கம் சொல்லிட்டு வேலாயுதம் அப்படி எழுதி அனுப்பியிருக்காங்க திருச்சியிலேருந்து, சிவராமன் துவரிமான்லேருந்து அனுப்பியிருக்காங்க, அடுத்ததாக வந்து அஸ்வின்குமார் அவனியாபுரம் கைத்தறி நகர்லேருந்து சூரிய நாராயணன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு, அடுத்ததாக வந்து அரியலூர் மாவட்டம்லேருந்து பாரிவள்ளல், இவங்க எல்லாருமே வந்து இந்த கேட்கப்பட்ட முதல் கேள்விக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: கிட்டத்தட்ட எத்தனை நேயர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க?
0: கிட்டத்தட்ட 28 நேயர்கள் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இன்னும் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு
1: என்னன்னா, உங்களுக்கு பிடித்த சினிமா வில்லன் நடிகர் யார் அப்படின்ற கேள்விக்கு யார் யாரெல்லாம் விடையளிச்சிருக்காங்க அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி
0: வசந்த காலங்களில் இப்போ ஒரு பாடல்

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்களை தொடர்ந்து வசனகாரங்கள் நிகழ்ச்சியில் இணைவோம். அதற்கு முன்னதாக கேட்டுடலாம், ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம், டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: her best lip in snatch and then clean and jerk category. उसके साथ ही साथ एक और बहुत अच्छी और बहुत बड़ी खबर जो हमने आपको दी है वो है सॉफ्ट टेनिस की दुनिया से, जहां जय मीना क्रिएटेड हिस्ट्री बाय विनिंग इंडियाज फर्स्ट एवर मेडल इन सॉफ्ट टेनिस एट द एशियन गेम्स. ही वन द ब्रॉन्ज मेडल बाय लूजिंग ऑफ कोर्स टू टाकुया खारुसा कटुपोर इन द सेमीफाइनल, लेकिन अपने आप में ये एक बहुत बड़ी जीत थी शाहिद, टू गेट द फर्स्ट मेडल एवर फॉर इंडिया इन एशियन गेम्स इन सॉफ्ट टेनिस.
1: बिल्कुल बड़ी खबर थी. रोइंग में भी भारत के लिए अच्छी खबर आ रही है, जहां पर पुरुषों के क्वार्टरबल स्कल्स में अरविंद कुलदीपिंदर नवदीप और जकार की चौकड़ी ने शानदार प्रदर्शन किया. भारतीय टीम ने हीट्स में 6:18.62 सेकंड का समय निकालते हुए फाइनल में जगह बनाई.
0: राइट अब आपको खबर देते हैं कबड्डी की दुनिया से, जहां पर इंडियन मेंस कबड्डी टीम ने आज बांग्लादेश को 48-25 से हरा कर अपने लिए और अपने स्थान को और ज्यादा स्ट्रांग बना लिया है. बिकॉज अब भारत का अगला मुकाबला होने वाला है चाइनीज तैपेई के खिलाफ इन इट्स फाइनल ग्रुप स्टेज गेम, जो कि होगा कल. लेकिन सबसे खूबसूरत और अच्छी बात यह रही है कि भारतीय मेन कबड्डी टीम का ये तीसरी स्ट्रेट विक्ट्री थी इस कैंपेन में, और कल उनका होगा आखिरी मुकाबला चाइनीज तैपेई के खिलाफ. वहीं भारत की महिला कबड्डी टीम ने भी आज ईरान को 37-23 से वुमेन्स टीम ग्रुप ए के मैच में हरा दिया, क्योंकि ये दोनों ही टीम्स के अंक 4-4 पॉइंट्स पर अब एक साथ आकर लॉक हो गए हैं इस ग्रुप में. तो दे बोथ हैव एंश्योर्ड देयर सेमीफाइनल स्पॉट्स नाउ.
1: जी बिल्कुल, खबरें जारी रहेंगी इस जो अपडेट है इसमें अब इतना ही. लेकिन हाँ ये बता दें कि बैडमिंटन का रोमांच बना हुआ है अगले घंटे, हालांकि 2:30 पर हम नहीं मिलेंगे, 3:30 पर आपसे मुलाकात होगी. तब तक के लिए मुझे मोहम्मद शाहिद आजमी और साक्षी मांडवाल को अनुमति दीजिए. नमस्कार.
2: நேர்களே, இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி, மற்றும் கூடவே நாம கேட்டுட்டே இருக்கும் ஃபேஸ்புக்
3: பக்கநூல் பக்கத்துல நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளித்திருக்கக்கூடிய நேயர்கள் பற்றிய தகவல். அடுத்ததா இப்ப உங்களுக்கு பிடித்த சினிமா வில்லன் நடிகர் யார் என்ற கேள்வியோட நம்ம தொடங்கணும் இல்லையா. ஆண்டாள் படத்துல இருந்து சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு நம்பியார். சுமதி பாபு போனகிரில இருந்து செந்தாமரை, அதாவது 1990s இருந்த வில்லன் நடிகர் செந்தாமரை. சார் ஜோதிலட்சுமி தேவனூர்ல இருந்து எம்என் நம்பியார் சொல்லிருக்காங்க. ஆர் எஸ் துவாரகன் கைத்தறி நகர்ல இருந்து அசோகன் ஆனந்தராஜ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி வீரசுந்தரி திருமூலஸ்தானத்துல இருந்து மன்சூர் அலிகான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கோ சண்முக சுந்தரம் மதுரையில இருந்து ரகுவரன். சி கனகராஜ் குடுவாஞ்சேரியில இருந்து நம்பியார். அன்புராணி வந்து ரகுவரன் சொல்லிருக்காங்க. எஸ் மகாதேவன் அலிநகரத்துல இருந்து சொல்லிருக்காங்க நம்பியார். என் எம் சுமதி வந்து யமுனேஸ்வரத்துல இருந்து சொல்லிருக்காங்க எம்என் நம்பியார். ஸ்ரீராமுலு மயிலாடுதுறை மாவட்டத்துல இருந்து சொல்லிருக்காரு நம்பியார. பாபு முல்லக்காடுல இருந்து ரகுவரனை பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ஓகே சிவா சந்தைப்பேட்டையில இருந்து வீரப்பா ரகுவரன் ரெண்டு பேர் சொல்லிருக்காங்க. உஷா முத்துராமன் மதுரையில இருந்து பிரகாஷ் ராஜா சொல்லிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல்ல இருந்து ஆனந்தராஜ் அவங்க சொல்லிருக்காங்க. பி எஸ் ஜனார்த்தனன் திருநகர்ல இருந்து எம்என் நம்பியாரையும் பிடிக்கும், எஸ் ஏ அசோகனையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவராமன் துவரிமான்ல இருந்து எம்என் நம்பியாரை பிடிக்கும் சொல்லிருக்காங்க. வீரதுரை அரியலூர்ல இருந்து சொல்லிருக்காங்க அன்று பி எஸ் வீரப்பா இன்று ராதாரவி அப்படின்னு திருச்சி வில்லன் நடிகர்களை சொல்லியிருக்காங்க. கலைமணி பால் பாண்டி வந்து அம்ஜத்கான், ஷோலே படத்துடைய வில்லன் அம்ஜத்கான் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதேவி குமரன் மதுரையில இருந்து ரகுவரன் பிரகாஷ் ராஜ் அப்படின்னு ரெண்டு வில்லன் நடிகர்களை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா குருபரன் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு பேர், எம்என் நம்பியார் பி எஸ் வீரப்பா. அதே மாதிரி ரவி ஜெயா திருச்சிராப்பள்ளியில இருந்து சொல்லியிருக்காங்க எம்என் நம்பியார் எஸ் ஏ அசோகன். அதே மாதிரி சூர்யா ராமா வந்து நம்பியார தான் சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் வந்து வேலூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க எம் ஆர் ராதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேடப்பட்டியில இருந்து செல்வகுமாரும் எட்டயபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பேர் எதுவும் குறிப்பிடல, எட்டயபுரம் வேடப்பட்டி செல்வகுமார் அவங்களோட. அதே மாதிரி ஜனார்த்தன விழாபுரத்துல இருந்து எம்என் நம்பியார் 100% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹரிகரன் வந்து ஓஏ கே தேவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரி ஜனார்த்தனன் வந்து பி எஸ் வீரப்பா, அந்த சபா சரியான போட்டி அந்த டைலாக்ஸ் எல்லாம் அடிவா. நிறைய நேர்கள் இதை பத்தி விளக்கமும் கொடுத்துருக்காங்க. நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச வில்லன் நடிகர் பேர் மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து கீரங்குடி அசோக்குமார் என்ன சொல்லிருக்காங்கன்னா பசுபதி, பசுபதி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பிரமிளா தமிழ்ச்செல்வன் பிரகாஷ் ராஜ் அவரை சொல்லிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச நடிகர் பிரகாஷ் ராஜ் வில்லன் நடிகர் சொல்லிருக்காங்க அறந்தாங்கில இருந்து ஐயப்பன். அதே மாதிரி சோமசுந்தரம் சிவபுரியில இருந்து சொல்லிருக்காங்க சத்யராஜ். சத்யராஜ் முதல்ல வில்லனாவும் நடிச்சாரு.
4: ஆரம்ப காலகட்டங்கள்ல
3: புஷ்பலதா

0: கதைக்கடையிலன்னு சொல்லியிருக்காங்க ரகுவரனை பிடிக்கும்னு. மீரா வெங்கட்ராமன் சொல்லிருக்காங்க சந்தேகமே இல்லைங்க எம்என் நம்பியார் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுகுமார் வடிவேல் சொல்லிருக்காங்க மலேசியா வாசுதேவன் அவர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் பண்ணைப்படத்துலன்னு சொல்லியிருக்காங்க பி எஸ் வீரப்பா. அசோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரகாஷ் ராஜ் ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி அந்தோனி ராஜ் சென்னையிலேருந்து எம்என் நம்பியாரை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மதுரை கைத்தறி நகர்லேருந்து மந்தாகினி மண்டோதரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்என் நம்பியார். அதே மாதிரி ரகுவரன் ஐயா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இடைக்கால வில்லன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி கருமண்டபத்துலேருந்து வேலாயுதம் திரவியம் மலர் அவங்க. அதே மாதிரி சேலத்துலேருந்து தோப்பூர் சுப்பிரமணி பி எஸ் வீரப்பா அவங்க டைலாக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வன்னை கணேசன் பொன்னியம்மன் மேட்லேருந்து பி எஸ் வீரப்பா பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அஸ்வின் அவன் கல்யாணி சரவணன் அவனியாபுரம் மதுரையிலன்னு சொல்லியிருக்காங்க ரகுவரனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி சோமசுந்தர பிரபு சென்னையிலேருந்து நம்பியாரை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாயாண்டி ஞானகுரு வந்து பிரகாஷ் ராஜ் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாசனும் பிரகாஷ் ராஜ் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஜயகுமார் ரகுவரன் விஜயகுமார் வந்து மதுரையிலேருந்து சொல்லியிருக்காங்க ரகுவரனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நிறைவாக வந்து பாரிவள்ளல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க ரகுவரனை ரொம்ப பிடிக்கும்னு.
1: ஆக மொத்தத்தில் நம்ம நேயர்களுக்கு நிறைய பேருக்கு நம்பியார் ரகுவரன் வீரப்பா அசோகன் பிரகாஷ் ராஜ் இந்த வரிசையில் தான்
0: இந்த வரிசையில்
1: சொல்லியிருக்காங்க.
0: அதற்கு
1: முன்னதாக

0: வசனகானங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இன்றைக்கு நாம் அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு காத்திருக்கேன். அதே சமயத்தில் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுருக்கக்கூடிய மூன்றாவது நேற்றைக்கு கேட்கப்பட்ட கேள்வி, உங்கள் கையில் 1 கோடி பணம் என்ன செய்வீர்கள் அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கு பதில் அடேங்க அப்பா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது,
1: சிரிச்சுட்டே இருக்கும் இல்லையா?
0: ஆமா சரி, கடகட நம்ம முடிஞ்ச எல்லாத்தையுமே படிச்சிருவோம். தேவனூர்ல இருந்து ஜோதிலட்சுமி அனுப்பியிருக்காங்க. கற்பனை தான் அப்படின்னாலும் அழவிட முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி அடைவேன். ஒருபோதும் வீண் ஆடம்பர செலவுகளுக்கு பயன்படுத்தவே மாட்டேன். எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வீடு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கனால வீடு வாங்கிப்பேன். அப்புறம் மீதமுள்ள பணத்தை டெபாசிட்ல போட்டுச்சு வரக்கூடிய வட்டியில வாழ்க்கைய பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்வேன். அதே சமயத்துல முதியோர் அவர்களுக்கு செலவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நாமக்கல்ல இருந்து செல்வராஜ் அவங்க அனுப்பியிருக்கிறது என்னன்னா, 1 ரூபாயில என்னென்ன செலவு செய்வனோ அதை 1 கோடி ரூபாயில செலவு செய்வேன், மீதம் இருக்கிறத தான தர்மங்கள் செஞ்சிருவேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் சின்னதுரை அனுப்பியிருக்காங்க என்னன்னா, 1 கோடி பணத்தை பல கோடி வருமானம் தரும் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய இயற்கையை வாழவிடும்ன்ற சிந்தனையோட நல்ல நல்ல வளங்களை உருவாக்குவதற்கு செலவு பண்ணுவேன்
1: அப்படின்னு
0: சொல்லியிருக்காங்க. ஆமா, அடுத்தா வந்து கைத்தறி நகர்ல இருந்து RS துவாரகன் கொஞ்சம் நகைச்சுவை தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொன்னா, என்னங்க மேடம் கொடுத்ததுதான் குடிச்சிங்க, 10 கோடி ரூபா கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கொஞ்சம் அவருக்கு மன வருத்தமா, என் கையில 1 கோடி ரூபா கிடைச்சிச்சுன்னா 99,90,000 ரூபாயுமே என்ன செய்வாரா அப்படின்னா, அவர் அது கொஞ்சமான பணமா அது அவருக்காக வச்சுப்பாராம். மீத இருக்கக்கூடிய 10,000 ரூபாய நம்மளுடைய பண்பலையில பணிபுரியக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுப்பாராம். என்ன ஒரு தாராளம்
1: தாராள மனசு.
0: கைக்கு 1 கோடி வரட்டும், அப்புறம் எதுவா இருந்தாலும் யோசனை பண்ணுவோம். ஏன்னா 1 கோடி ஆச்சே, 1 கோடி பே, 1 கோடி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. திரு மூலஸ்தானத்துல இருந்து வீரசுந்தரி அண்ணன் அனுப்பியிருக்காங்க. அடுத்தா வந்து பிரமிழா தமிழ்ச்செல்வன் வந்து, நான் இல்லத்தரசி, அதனால என்ன பாத்துக்கிற என்னோட கணவருக்கு உதவியா செய்யணும், உதவி செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால 1 கோடி பணத்தை அப்படியே என் கணவர்கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு உதவின சந்தோஷத்துல நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் புவனகிரிலிருந்து சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, எதிர்பாராம ஒரு பணம் வந்துச்சு அப்படின்னா, செலவு செய்யறதை காட்டிலும் முதலீடு செஞ்சு அந்த பணத்துல இருந்து என்னென்னலாம் லாபம் அடையலான்னு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து, இன்றைய காலத்துக்கும் சரி வரக்கூடிய காலத்துக்கும் சரி ஆதரவற்றவர்களுக்கு நான் உதவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து சந்தைப்பேட்டை சிவா எழுதி டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கழிப்பறை இல்லாத பள்ளிகளுக்கு கழிப்பறை கட்டித்தந்து, அடுத்து வந்து தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்த வந்து இன்னும் நிறைய நண்பர்கள் அனுப்பியிருக்காங்க. மதுரை சோமசுந்தரம்,
1: மதுரைக்கோ சோமசுந்தரம் சண்முக சுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊரில் இருக்க கருவேல மரங்களை எல்லாம் வேரோடு அகற்ற இந்த நிதியை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிகண்டன் நம்பி வந்து ஒரு வீடு கட்டுவேன், அதாவது NM சுமதி யமனேஸ்வரம் ராமநாதபுரத்துலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வீடு கட்டுவீங்க சொல்லியிருக்காங்க.
0: ஒரு கோடி ரூபாய்
1: பாபு முள்ளக்காடுலேருந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுவேன், சீக்கிரம் ஒரு

0: கோடி அனுப்பி விடுங்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜனார்த்தனன் பிஎஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு, மதுரையிலேருந்துனா சொந்தமாக ஒரு வீடு வாங்குவேன், வீட்டு பணத்தை நன்கொடை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரிய நாராயணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல சொந்த வீடு, அப்புறம் கடன் அடைப்பேன், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவேன். கைத்தறி நகரில் இருக்காரு சூரிய நாராயணன், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ரீராமுலுக்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கம் டேக்ஸ் கட்டுவேங்க பொறுப்பாக சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 கோடி பணமும் ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கும் டவுன் இருந்து ஒரு நல்ல மெயின் ரோடு போட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உஷா முத்துராமன் மதுரையிலன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ட்ரஸ்ட் தொடங்கி ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புராணி என்ன சொல்லியிருக்காங்க, ஐயோடா முதல்ல சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்து பேங்க்ல போட்டுட்டு நிறைய ட்ரெஸ் வாங்கி உலகம் முழுவதும் சுத்தி வரணும் ஜாலியா மாம்சோட அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இதோட சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்மராவில இருந்து கீரங்குடி எஸ் அசோக்குமார் சொல்லியிருக்காங்க, வீடு இல்லாத ஏழைகளுக்கு 1 லட்சம் வீதம் கொடுத்து மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாள் சொல்லியிருக்காரு, ஏழை மக்களுக்கு உதவி செய்வேன். அதே மாதிரி கல்யாணி சரவணன் அவனியாபுரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, முதல்ல ஒரு சொந்த வீடு 50 லட்சத்துல, அப்புறம் அடகு வச்ச நகையை திருப்புவேன், 5 லட்சம் மிச்சத்தை சேவ் பண்ணி வச்சுக்குவேன் சொல்லிருக்காங்க.
1: பக்கா பிளான்.
0: ஆமா, எஸ் மகாதேவன் அலி நகரத்துலன்னு சொல்லிருக்காங்க, எங்க ஊர்ல உள்ள மக்களுக்கு பாதி செலவு செய்வேன், எனக்கு மீதிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. வன்னை கணேசன் பொன்னியம்மன் மேட்லன்னு சொல்லியிருக்காங்க, இனிய பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா வீரதுரை அரியலூர்ல இருந்து, கண்டிப்பா யாருக்கும் தரமாட்டேங்க, நோட் எல்லாத்தையும் சில்லறையா மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா செலவு
1: பண்ணுவேன்.
0: அடுத்து அந்தோனிராஜ் சென்னையில இருந்து, வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவேங்க 1 கோடி இருந்தா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி சிவ சுப்பிரமணியம் குத்தாலத்துலன்னு சொல்லிருக்காங்க, ஏன் கைக்கு 1 கோடி பணம் வந்தா, கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் சேமிச்சு அனாதை இல்லம், முதியோர் இல்லம் இதெல்லாம் இங்கெல்லாம் போய் வேண்டிய உதவிகள் செய்வேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்வேன், பேரிடர் காலங்களையும் உதவுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேலாயுதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை பண்பலை ராமேஸ்வர பண்பலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, வயதான முதியோர்களுக்கு உதவி, குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திருவிடமலர் அவங்க தான் சொல்லியிருக்காங்க, உதவுவேன் அப்படின்னு. குருபரன், 1 லட்சம் ரூபாய் பார்க்க முடியல, 1 கோடி ரூபாயா அடியாத்தி, எனக்கு கிடைச்சிச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் கடன் அடைப்பேங்க, 25 லட்சத்துக்கு வீடு வாங்குவேன், ஃபிக்ஸட் டெபாசிட் வங்கி கணக்கில் போடுவேன், மீதிய தொழில் செஞ்சு உழைத்து பிழைக்க நினைக்கும் மக்களுக்கு கொடுப்பேன். 14 மணி நேரம் உழைச்சி 7 மணி நேரம் தூங்குற நான், 10 மணி நேரம் உழைச்சி 8 மணி நேரம் தூங்குவேன் அப்படின்னு குருபரன் மதுரையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு 1 கோடி கிடைச்சா கல்விக்காக செலவு செய்வேன், ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யணுன்றது அவருடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயப்பன் அறந்தாங்கலன்னு சொல்லியிருக்காங்க, என் கையில 1 கோடி ரூபா கிடைச்சா முதல்ல ஆச்சரியமா இருக்கும், இது கனவா நனவா அப்படின்ற மாதிரி தோணும், அப்புறம் பணம் இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகராஜன் மேட்டுப்பாளையத்துல இருந்து நாகராஜன் சொல்லியிருக்காரு, 1 கோடி கிடைச்ச உடனே எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் முடிஞ்ச அளவு உதவி செய்வேன், ஒரு பர்மனண்டான வருமானத்துக்கு வழி செய்வேன், அதே மாதிரி உதவின்னு கேட்கறவங்களுக்கு உஷாரா பார்த்து செலவு செய்வேன். அதே மாதிரி எஸ்ஆர் ஹரிகரன் சொல்லிருக்காங்க, இறைவன் கொடுக்கும் வரத்தை விட கொடுமையானது, இன்றைய காலத்தில் சொல்வது எளிது செய்வது கடினம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துட்டாங்க, அதாவது நம்பிக்கை தரும் வரிகள் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜீவநாதன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல்ல ஒரு சொந்த வீடுங்க, நல்ல வியாபாரம், மகளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பழைய வண்ணாரப்பேட்டை சென்னையிலேருந்து சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து மாணவர்களுக்கு உதவுவேன். மாயாண்டி ஞானகுரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு மிச்சம் பென்ஷன் டெபாசிட்ல போட்டுட்டு லாக்ஸா இருப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவராமன் தூரிமான்ல இருந்து சொல்லியிருக்காங்க, சின்ன அளவுல தொழில் செஞ்சு அதுல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை கைத்தறிஞர்கள் வந்து மந்தாகினி மண்டோதரி, முதல்ல 1 கோடி பணத்தை அனுப்புங்க, எக்கச்சக்கமா கடன் இருக்கு அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் பண்ணைப்படுத்தன்னு சொல்லியிருக்காங்க, தொழிற்கூடம் அமைச்சு பலருக்கு வேலை தருவேன். வன்னை கணேசன் பொன்னியம்மன் மேடி, இவர் தான் நிறைவான 25% ஏழைகளுக்கு செலவிடுவேன், 25% கோயிலுக்கு செலவிடுவேன், மீதிய சொந்த வீடு கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: பயங்கரமா ஷேர் பண்ணிருக்காங்க.
0: அதே மாதிரி நாளைக்கு இன்னைக்கு கேட்ட கேள்விகளுக்கு நாளைக்கு நேர்கள் விலையை சொல்லணும் இல்லையா, அது என்னென்ன கேள்விகள்னா, ஒரு திரைப்பட வெற்றிக்கு முக்கியம் பாடல்களா கதையா, ஒரு கேள்வி. அடுத்து உங்கள் தனித்திறமை என்ன? ரெண்டாவது. மூணாவது ஜிகே க்வெஸ்சன், தாஸ் கேபிட்டல் எனும் நூலை எழுதியவர் யார்? இதுதான் நாளைக்கான கேள்விகள்.
2: அப்போ இன்னைக்கு விட நிறைய கமெண்ட்ஸ் நாளைக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் நேர்களே. உடனே நேரம் இப்பயே நிறைய நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சு

0: நேயர்களே, இதுவரை வளம் வந்ததே காலத்தால் அழியாத காவிய கானங்களின் வளம்பாக வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கூடவே நாம
1: நெஞ்சை விட்டு நீங்காத ராகங்களோடே நம்ம முகநூல் பக்கத்துல வெளியான கேள்விகளுக்கு நேயர்கள் என்னென்ன விடை சொல்லியிருக்காங்க, யார் யாரெல்லாம் எங்கேருந்துலாம் விடை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம். ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது.
0: கட்டாயம் இந்த மகிழ்வோட விடைபெறுவது அம்பிகா மற்றும்
1: ஜானகி.
0: நன்றி நேயர்களே. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:00, கேட்கவிருப்பது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: இனிய உற்சாகமான பகல் வணக்கம் நேர்களே. 2:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பன்மொழி பாடல்கள். மொழிகள் வேறாக இருக்கலாம், ஆனால் இசைக்கு மட்டும் எல்லைகளே இல்லைங்க. மனிதர்களை இணைக்கக்கூடிய ஒரு மொழியா இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியது இசை. மொழிகளில் பல வகைகள் இருக்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இப்படி பல மொழிகளின் இனிமையான பாடல்களோடு இசையின் அழகான உலகத்துக்குள்ளே நம்ம பயணிக்க போகிறோம். பன்மொழி பாடல்கள் காற்றலைகளில் இசைக்க காத்துட்ருக்கு. இதோ முதல் பாடல் கேட்டலாமா? வந்துட்டே இருக்குது. ஜாலக்காரி அப்படின்ற அருமையான பாடல்.

ரெண்டு மணி 34 நிமிஷத்துல நம்ம கேட்டு இருக்கோம் பன்மொழி பாடல்கள். ஒரு மொழி நம் காதுகளுக்கு இனிமை தரும். பல மொழிகள் சேர்ந்தா அது நம்ம மனசுக்கே விருந்தாகுதுங்க. இப்போ உங்களுடைய மனதை வருட வரும் அழகான பன்மொழி பாடல். முதல்ல மலையாள திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம், அதே மலையாள மொழியிலிருந்து அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு நின்றுங்கள்.

பன்மொழி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து இன்று பகல் 3:02 சிறப்பு நேரலை கேட்க போறீங்க. ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம், தேசிய ஆயுர்வேத தின சிறப்பு நேரலையில பங்கேற்கிறாங்க ஆயுர்வேத மருத்துவர் பிரசன்னகுமார் அவர்கள், உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். ஆயுர்வேத மருத்துவம் தொடர்பான சந்தேகங்களை நேயர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170, 25:30, 171, 04:52 என்ற மதுரையின் முன்னிணைப்போட. இன்றைக்கு பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக வருகிறது டியூட் திரைப்படத்திலிருந்து.

விமானத்தில் பல வண்ணங்கள் போல ஒரே இசை மேடையில் பல மொழிகள். ஒவ்வொரு மொழியும் ஒரு தனி மனம், ஒவ்வொரு பாடலும் ஒரு தனி அனுபவம். பன்மொழி பாடல்கள் கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

5:10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பலத்து பெய்து வருகிறது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் 21 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 18 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் 14 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சங்கரேதூர் 12 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 10 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், சேலம் மாவட்டம் சந்தியூர், விழுப்புரம் மாவட்டம் கெடார் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு அணை, கொத்தவாச்சேரி, குடித்தாங்கி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை, 4 முக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம், மணலூர், பேட்டை, வேடசந்தூர், திருச்சுழி, பிளவக்கல், நேமூர், கள்ளக்குறிச்சி, திருவாடானை, மீமாத்தூர், தியாகதுர்கம், ஸ்ரீமுஷ்ணம், அரசமங்கலம், சின்னக்கல்லாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, இளையான்குடி, கஞ்சனூர், பரமத்தி வேலூர், வாழப்பாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, மங்களாபுரம், வீரகவூர், மூங்கில் துறைப்பட்டு, தன்றாம்பேட்டை, அரவக்குறிச்சி, நெய்வேலி, குப்பநத்தம், கடவனூர், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம், குறிஞ்சிப்பாடி, கொடைக்கானல், கீழ்ப்பாடி, கொல்லிமலை, எறையூர், வானமாதேவி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்ட பகுதி, சித்தாறு 1, ஆண்டிப்பட்டி, குந்தாப்பாலம், ஊத்து, விருதாச்சலம், ஆனைமடுபு அணை,

0: நிஷ்பேட் வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் திருப்பரப்பு சோலையாறு அம்மாப்பேட்டை சிவல்லோகம் பெருஞ்சாணி அணை அண்ணாமலை நகர் திருவெண்ணைநல்லூர் முதுகுளத்தூர் ஏற்காடு பேச்சிப்பாறை காரியாக்கோவில் அணை கழிகள் உபாசி சூரப்பட்டு புத்தன் அணை உத்திரமேரூர் பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திண்டுக்கல் புதுச்சத்திரம் ஜமுனாமருத்தூர் சோழிங்கநல்லூர் கடவுளூர் வட்டாட்சியர் அலுவலகம் சாத்தியாறு திருக்கழுக்குன்றம் செஞ்சி அருப்புக்கோட்டை முகையூர் சின்கொண்ணா அஞ்செட்டி அரியலூர் மாரண்டஹள்ளி நெடுங்கல் மேலூர் சங்கராபுரம் புலிப்பட்டி மூரார்பாளையம் மாடம்பட்டி மாம்பழத்துறையாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 3 சென்டிமீட்டர் 2, 1 என்று மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்றங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை நாமக்கல் திருநெல்வேலி சேலம் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க குறைந்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை கரூர் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். அதிகளவு வெப்பநிலையில் மட்டும் சிறு மாறுதல் 36 முதல் 37 டிகிரி செல்சியஸாக இருக்கும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 25ஆம் தேதி வரை அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகளவு வெப்பநிலை இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை.
1: வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
2: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகள் திட்டமிட்டதற்கு முன்னதாகவே எட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும் அரசியல் சாசனத்திற்குட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. டிஜிட்டல் பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 48 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களை எளிதாக தொடங்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களில் தவேகவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. ஆடவர் கபடி

அணியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 29.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 339 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 32.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பிற்பகல் 3:03 ஆகுது. இன்றைக்கான சிறப்பு நேரலை அப்படிங்கிறது ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம். தேசிய ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு ஆயுர்வேதம் பற்றிய விழிப்புணர்வை எதிர்காலத்தில் மக்கள் நிச்சயம் அடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்குது. ஆயுர்வேதம் அப்படிங்கிறது ஆயுள் காக்கக்கூடிய வேதங்களை அடிப்படையாக வைத்த ஓர் இறைநிலை மருத்துவம். ஆம் நேயர்களே, முதன் முதலாக இந்த மருத்துவமானது தன்வந்தரி பகவான் என்கின்ற இறை நிலையில் உருவாக்கப்பட்டு பின்னாட்களில் அக்னி குமாரர்களாக பாதுகாக்கப்பட்டு உருவேற்றப்பட்டு ராஜ வைத்தியமாக இருந்த வைத்தியமானது 5000-6000 வருடங்களுக்கு முன்னாக இந்த தோற்றுவிக்கப்பட்ட இந்த மருத்துவமானது ராஜர், அதாவது உயர்தர மக்கள் என்று சொல்லக்கூடிய ராஜ வைத்தியம் மட்டும் அல்லாமல் பாமரனும் சாமானியனும் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முனிவர்களாலும் ரிஷிகளாலும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டது. இந்த ஆயுர்வேத மருத்துவம் இன்றைக்கி நவீன மருத்துவத்தில் பல சிக்கல்களை தரக்கூடிய நரம்பு மற்றும் மனம் சார்ந்த நோய்களுக்கு முற்றிலும் தீர்வு தருவதாக ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளோட நிலையத்துக்கு இந்த ஆயுர்வேதம் பற்றிய விழிப்புணர்வுகளும் அது சார்ந்த தகவல்களும் மருத்துவ ஆலோசனைகளுக்கான குறிப்புகளையும் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார்கள் மதுரையைச் சேர்ந்த ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் பிரசன்னகுமார் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் சார்.
2: இன்றைக்கான நிகழ்ச்சிக்கு நேயர்கள் ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும், குறிப்பாக நம்மளோட உடலை ஆரோக்கியத்தை பேணுறதற்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினருக்கு ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தி நோயில்லாமல் வாழ்வதற்கும் உண்டான கேள்விகள் வரும் பட்சத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் சிறப்பாக அமையும். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் உங்களுக்கு பரிச்சயமான எண்கள் தான். 25-30-170 என்ற எண்களில் இதோடு இணைத்து வெளியூர் மற்றும் செல்லிடப்பேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கக்கூடிய நேயர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 0452 என்ற எண்களையும் சேர்த்து இன்றைக்கான சிறப்பு நேரலையில் ஆயுர்வேதம் பற்றிய ஆயுள் காக்கும் இந்த வேதத்திற்கான பல தகவல்களை நீங்களும் கேட்க காத்திருக்கீங்க. வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் சார்.
2: முதலாவதாக நான் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஒரு ஹெக்டிக்கான டைமில் ஒரு டாக்டரை இந்த மாதிரி ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் கூப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டியான ஒன்று தான். அதுவும் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸில் இருக்கிற டாக்டரை பிக் பண்ணுறதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. பிகாஸ் யூ ஆர் த சோ பிஸி டு கிவிங் த மச் மோர் த ட்ரீட்மெண்ட் டு த பீப்புள்ஸ். இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடய அழைப்பை ஏற்று எங்களோட நிலையத்துக்கு வந்து பல தகவல்களை கொடுக்க காத்திருக்கேங்க. அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் Thank you so much for joining us, Doctor.
3: You're most welcome, sir.
2: Yeah.
3: இன்றைக்கி ஆயுர்வேதம் பற்றி பேசணுன்னா எங்கே பேர் கூப்பிட்டாலும் நாங்கள் வந்துடுவோம். பிகாஸ் இன்றைக்கி மக்களை ரீச் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். இன்றைக்கி பெரிய பெரிய நோய்கள் காத்துட்ருக்கு நமக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம வந்துட்டு முன்னோக்கி செயல் இழந்த விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு ஆயுர்வேதம் வந்து நம்ம ரீச் பண்ணி தான் ஆகணும், அதுவும் எல்லா மக்களுக்கும்.
2: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த தினத்தை பற்றி, அதாவது தேசிய ஆயுர்வேத தினத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் டாக்டர்.
3: சார், இன்றைக்கி வந்துட்டு ஆயுர்வேத தினம்ங்கிறது கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணமே வந்துட்டு உலகம் பூரா பார்த்தோன்னா நிறைய வியாதிகள், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் சரி

0: பண்ண முடியல. அப்போ வந்துட்டு மெடிக்கல் டூரிசம் சொல்லி இந்தியா கொண்டு வர்றாங்க. அப்போ மெடிக்கல் டூரிசமில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேரளா மக்கள் மெயினாக அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆயுர்வேதத்தை முன்னிறுத்துறாங்க. அதனால் பல வியாதிகள், அதாவது முடியாத சரி பண்ண முடியாத வியாதிகள் இங்கே வந்து சரி பண்ணிவிட்டு ரொம்ப சீப்பாகவே சரி பண்ணிட்டு போகும்போது ஏன் நம்ம அதை வந்துட்டு முன்னிறுத்தலைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்போ நினச்சாங்க. அப்போது மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சரி இதுக்குன்னே ஒரு தினத்தை கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு தன்வந்திரி ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து தீபாவளி ஒட்டி வரும் அந்த டைமில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் அது மாறுபடும் இல்லையா, நம்முடைய இந்திய கேலண்டர்ஸ் வந்து மாறுபடுறதுனால அது எல்லாருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. அதனால் இன்னைக்கு டேட்டை வந்துட்டு ஆயுர்வேத தினமாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம் போன வருஷத்துலேருந்து. ஸோ இது 11வது வருஷம் ஃபார் ஹெல்த்தியர் டுமாரோ. நாளைக்கு எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது, இன்றைக்கி எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது. ஸோ மெயினாக பார்த்தோன்னா ஆயுர்வேதத்தில் நம்ம வியாதிக்காக மட்டும் நோய்க்காக மட்டும் பார்க்காம நோய் இல்லாதவங்களும் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களும் இன்னும் எப்படி ஹெல்த்தியாகிறது, ஆரோக்கியமாக உள்ளவங்க இன்னும் ஆரோக்கியமாகிறதுக்கான வாய்ப்பு தான் நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஸோ இது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி இது பெஸ்ட்டு மெத்தடாலஜி ஆஃப் ட்ரீட்மெண்ட் சொல்லி இப்போது நம்ம கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். மக்கள்கிட்ட குழந்தைகளை முதற்கொண்டு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு கவர்மெண்ட் இப்போ நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. கொரோனா, டெங்கு, சிக்கன்குன்னியா போன்ற பல வியாதிகள் இன்றைக்கி வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா டெங்கு திருப்பியும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சுதர்ஷனா மாதிரி மாத்திரைகள்லாம் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த என்ரூட்டிங் த டிசீஸ், அதாவது அந்த மூலப்பகுதியிலேருந்தே நம்ம டிசீஸை வந்து தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு முறத்தை வந்து இதில் கொடுக்க முடியுது.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த தினம் எதற்காக கொண்டாடுறாங்க, மத்திய அரசால் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய இந்த நெசசிட்டி இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தீங்க. நம்ம பாரத மண் அப்படிங்கிறது மிக பழமை வாய்ந்த பாரம்பரியத்தை கொண்ட ஒரு மண் தான். இந்த மண் கொடுக்கக்கூடிய பல மருத்துவ முறைகளில் முதன்மையானதாக கருதப்படக்கூடிய மருத்துவம் இன்றைய தினத்துக்கானது அப்படின்னு பார்த்தா ஆயுர்வேதம் தான். நீங்கள் அழகாக சொன்னீங்க டாக்டர். அதாவது டூரிசம் அப்படின்னாலே ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு கோவிலுக்கு போவோம், ஒரு ஈக்கோ சிஸ்டம்க்கு ஈக்கோ டூரிசம் போவோம். இப்போ மருத்துவ டூரிசம் அப்படின்னு சொல்கிறதுல இந்தியா வர்றவங்கள அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆயுர்வேதா அண்ட் தென் த நேச்சுரோபதி அண்ட் யோகா இதுதான் வர்றாங்க.
0: கரெக்ட்.
1: அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாடர்ன் லைஃபுக்கு ஏத்த மாதிரி இந்த ட்ரெடிஷனல் மெடிசனா இருக்கக்கூடிய இந்த ஆயுர்வேதா பலன் தராது அப்படின்னு நினைக்கிறாங்களே. ஏன்னா ரெண்டுமே வைஸ் வர்சாவாக இருக்குது. வெளிநாட்டு மக்கள் நம்மளை தேடி வர்றாங்க, ஆனால் நம்ம இது நமக்கு பலன் தருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலையில் மக்கள் இருக்கிறாங்களே. இதுக்கு உங்களோட அந்த கருத்துக்கள் என்ன?
0: முற்றிலும் தவறு சார். இப்போ ஆயுர்வேதங்கிறது நீங்கள் ஏற்கனவே டெக்ளேர் பண்ணியிருந்தீங்க 6000 வருஷம் அதுக்கு மேலேயும் இருக்கும். நம்ம வாழ்வியல் முறையோடு அப்படியே வந்த ஒரு மருத்துவம் தான். ஸோ அதில் டெவலப்மெண்ட்ஸுங்கிறது ரொம்ப காமன். சரி, ஃபஸ்ட்டு மருந்துகள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சைங்கிறது இன்றைக்கி ஆயுர்வேதத்துலாம் இருக்குது. ஸோ சுஷ்ருதாங்கிற மாமுனிவர் வந்துட்டு கண்டுபிடிச்ச அவர் எழுதிய ட்ரீட்டைஸ்லாம் நிறைய இருக்குது, புத்தகங்கள் நிறைய இருக்குது. ஸோ இங்கிருந்து தான் வந்து டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அலோபத்தின்னு சொல்லக்கூடிய மருத்துவங்கிறது அதுலேருந்து டெவலப் ஆன ஒரு விஷயம் தானே ஒழிய வந்துட்டு அது வேறு அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை. இன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக அது கெமிக்கல் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ஸ்பீடாக இருக்கும். பட் அதோடு வந்துட்டு நம்ம சைட் எஃபெக்ட்ஸும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்னா அப்படிலாம் இருக்காது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ரூட்டிங் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதில் டிசீஸ் இப்போது ஒன்றும் இல்லை. நம்ம தலைவலியோடு வர்றோம்னா நாங்கள் தலைவலியை மட்டும் பார்க்க மாட்டோம், நான் நிறைய இடத்துல அதை பற்றி பேசுவோம். வயிற்று அல்சர் இருந்தால் கூட உங்களுக்கு தலைவலி வரும். அப்போ நான் ட்ரீட்மெண்ட் எதுக்கு பண்ணணும், தலைவலிக்கு பண்ணணுமா வயிற்று புண்ணுக்கு பண்ணணுமா? ஸோ வயிற்று புண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுறேன்னா தலைவலி ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும். இதுதான் நம்முடைய மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே எல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நாங்கள் டீச் பண்ணுறோம். அறிவியல்னு சொல்கிறது வந்துட்டு இதுதான்.
1: ஓகே, எல்லாமே கெமிக்கல் தானே, ஆயுர்வேதா மட்டும் எப்படி கெமிக்கல் இல்லை அப்படின்னு மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் டாக்டர். அதாவது ஒவ்வொரு மருத்துவரும் அவங்க துறை சார்ந்த அந்த நுணுக்கங்களை மக்களுக்கு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறது இந்த மக்கள் தான், அவங்களுக்கு தான் அதிகப்படியான குழப்பம் வருது. இந்த கெமிக்கல் எல்லாத்துலேயும் இருக்குது. உலகம் ஃபுல்லாக எங்கே போனாலும் H2O அப்படிங்கிறது 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் தான் வாட்ரு. ஆனால் ஆயுர்வேத மருந்துகள் இந்த உடம்புக்கு ஏற்ற அளவில் பயோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸாக இருக்குது. அந்த அப்சார்ப்ஷன் நல்லா நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க டாக்டர். ஆயுர்வேதம் அப்படின்னு சொன்னாலே மசாஜ் தான் அப்படின்னு காமனாக எல்லாரும் நாங்கள் நினைக்கிறோம். அதாவது சர்வ அவயங்கம் அப்படின்னு உங்களோட முறைகளில் சொல்கிறாங்க. இது போக என்னென்ன உட்பிரிவுகள் ஆயுர்வேதத்தில் இருக்குது, என்னென்ன சிகிச்சைகள் நடைமுறையில் இருக்குது, அதை பற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகரமாக இருக்கும்.
0: சார், ஆயுர்வேதத்தில் A to Z எல்லா வியாதிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் மருந்துகள் இருக்குது. ஸோ இதில் மசாஜுங்கிறது இன்றைக்கி நம்ம நடைமுறை, அது மாதிரி இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கள்கிட்டையும் வந்து கேட்பாங்க. அண்டு

0: ஃபார் யுவர் இது. நான் வந்துட்டு எம்டி பஞ்சகர்மா முடித்த ஒரு ஆயுர்வேத மருத்துவர். ஸோ இதில் மசாஜுங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான், எல்லாத்துக்கும் மசாஜே தீர்வாகாது. சி இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு, நம்ம பாட்டி நமக்கு என்ன பண்ணி கொடுப்பாங்க? பாலில் வந்துட்டு மிளகுத்தூள்லாம் போட்டு அப்புறம் வந்து பனங்கற்கண்டு போட்டுலாம் கொடுப்பாங்க, இவ்வளோதான். இதுதான் கஸ்தூரி மஞ்சள், இதுதான் நமக்கு ஆயுர்வேதமே. ஸோ இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோம், என்ன டீச் பண்ண ட்ரை பண்ணுறோம், என்ன சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு மருத்துவரை அணுகணுங்கிற கான்செப்ட் வேண்டாம்.
1: ஓகே,
0: வீட்டுக்குள்ளேயே உங்களுடைய பெஸ்ட் டாக்டருங்கிறது உங்களுடைய அம்மாவாக தான் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரமாவாக இருக்கட்டும். ஸோ கிச்சனுக்குள்ளேயே நம்முடைய சமையல் அறைக்குள்ளேயே எல்லா மருந்துகளும் முடிஞ்சிடணும். ஸோ எடுத்ததுக்கெல்லாம் மருந்துகள் மருந்துகள்ங்கிற கான்செப்ட் பிரேக் பண்ணணும், பழைய மாதிரி நம்ம கொண்டு வரணுங்கிறதா எங்களுடைய எய்மே. ஸோ அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்றைக்கி அடுத்து திருப்பி திருப்பி திருப்பி வந்துட்டு நமக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்குது. ஃபார் ஹெல்த்தியர் டுமாரோங்கிறது நாளைக்கு நல்லா இருக்கணும். இன்றைக்கி 100 வயசில் நம்ம வேலையை நம்ம செஞ்சிட்ருந்தா பெரிய வெற்றி. இந்த கண்டிஷனுக்கு நம்ம வந்து ரெடியாக ஆகணும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் உணவாக இருக்கட்டும், பழக்க முறையாக

0: இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோம், என்ன டீச் பண்ண ட்ரை பண்ணுறோம், என்ன சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு மருத்துவரை அணுகணுங்கிற கான்செப்ட் வேண்டாம்.
1: ஓகே,
0: வீட்டுக்குள்ளேயே உங்களுடைய பெஸ்ட் டாக்டருங்கிறது உங்களுடைய அம்மாவாக தான் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரமாவாக இருக்கட்டும். ஸோ கிச்சனுக்குள்ளேயே நம்முடைய சமையல் அறைக்குள்ளேயே எல்லா மருந்துகளும் முடிஞ்சிடணும். ஸோ எடுத்ததுக்கெல்லாம் மருந்துகள் மருந்துகள்ங்கிற கான்செப்ட் பிரேக் பண்ணணும், பழைய மாதிரி நம்ம கொண்டு வரணுங்கிறதா எங்களுடைய எய்மே. ஸோ அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்றைக்கி அடுத்து திருப்பி திருப்பி திருப்பி வந்துட்டு நமக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்குது. ஃபார் ஹெல்த்தியர் டுமாரோங்கிறது நாளைக்கு நல்லா இருக்கணும், இன்றைக்கி 100 வயசில் நம்ம வேலையை நம்ம செஞ்சிட்டு இருந்தால் பெரிய வெற்றி. இந்த கண்டிஷனுக்கு நம்ம வந்து ரெடி ஆகணும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் உணவாக இருக்கட்டும், பழக்க முறையாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஆயுர்வேதம் சொல்லித்தருது.
1: ரொம்ப அழகு டாக்டர். அதாவது நேயர்களுக்கான ஆயுர்வேத விழிப்புணர்வை உண்டாக்கும் கேள்விகளோட நான் இங்கே விக்னேஷ் அர்ஜுனன் தான் உங்களோட இணைஞ்சிருக்கிறேன். நம்மோட இணைய காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: கொஞ்சம் சப்தமாக பேசலாமா?
2: காசிமாயன்
1: குருவித்துறை. ஓகே ஓகே.
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க
2: டாக்டருக்கு. என்னன்னா நாங்க கிராமனால எங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அந்த சோத்துக்கத்தால யூஸ் பண்ணிருக்கோம்.
1: சரி.
2: அந்த முடக்கத்தான் யூஸ் பண்ணுவோம். அந்த பச்சிலை,
1: சரி,
2: குப்பமணி இதெல்லாம் வந்து யூஸ் பண்றோம். அது தவறா ரைட்டான்றது நாட்டு வைத்தியத்துல பண்ணுவாங்க. மஞ்சள் போடுறது,
1: சரி,
2: இந்த மாதிரி சிலதுக்கெல்லாம் வந்து இந்த சீனி பட்டுன்னுவாங்க, சுண்ணாம்பன் சீனி அந்த ரத்த கட்டுக்கு பண்ணுவாங்க. சுழு கடுக்கிறதுக்கு என்னதை வச்சு சில நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணுவாங்க. பச்சலை வந்து சார் இந்த விஷப்பூச்சி கடிச்சா
1: அதாவது
0: நமக்கு பக்கத்துல கிடைக்கக்கூடிய மூலிகைகள் வச்சுதான் நம்முடைய சிகிச்சை முறையே. இன்னைக்கு அமெரிக்கால இருக்காங்க, அவங்களுக்கு என்ன விதமான மருந்து கொடுக்கணும், இல்லை நம்முடைய டெல்லியில் இருக்காங்க, அவங்களுக்கு சீதோஷ்ண நிலை அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்கணும், அதுக்கு எல்லாமே அங்கே பக்கத்து பக்கத்துலேயே மூலிகைகள் கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம மருத்துவமே. ஸோ தமிழ்நாட்டில் நான் சென்னையில் இருக்கேன், நான் எங்கே என்ன மாதிரி மருந்துகள் சாப்பிட்லாம், பக்கத்துலேயே மூலிகைகள், இதெல்லாம் இப்போ அழிச்சிட்டோம். நம்ம நிறைய மூலிகைகள் நிறைய செடிகள் அழிச்சதுனால தான் பல வியாதிகள். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா இப்போ மாடர்னைஸ்டு ஆயுர்வேதம்னு சொல்கிறோம். அதாவது நாங்களே ரெடியாக கஷாயம், நாங்களே ரெடியாக அரிஷ்டம், நாங்களே ரெடியாக மாத்திரைகள் கொண்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு யூஎஸில் அமெரிக்காவில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க, அவங்களுக்கு இங்கேருந்து எனக்கு மருந்து அனுப்பிட்டுருக்கோம். காரணம் வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே அந்த மருத்துவ ஞானம், அதாவது இந்த மூலிகைகள் பற்றிய அறிவு இருந்துருச்சுன்னா ப்ராப்ளமே இல்லைங்க. அங்கங்கே நீங்கள் இந்த மூலிகையை சாப்பிடுங்க சொல்லி நாங்கள் ஃபோன்லேயே சொல்லிக்கலாம். இப்போ அந்த கான்செப்ட் இல்லாததுனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, மாத்திரை மருந்துகளாக கொடுக்க வேண்டியது இருக்குது.
1: நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் மூலிகைகளை நேரடியாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு மருத்துவர் சொன்னாலும் ஒரு கைட்லைன்ஸ்க்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணி அதை ஒரு ட்ரையலாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெர்மனெண்ட்டாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். டாக்டர், நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அதாவது ஆயுர்வேதம் அப்படிங்கிறது ஆயுளை காக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லக்கூடிய வாழ்வியல் மருத்துவம் தான் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலத்தில் எங்களுக்கு நோய் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன?
0: முதல்ல காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து, அதாவது இதுக்கு பேர் தினச்சரியான்னு சொல்லுவோம், டெய்லி ரெஜிமெண்ட்ஸ், தினம் தினம் நம்ம என்னெல்லாம் செய்யலாம். அப்புறம் சீசனல் ரெஜிமெண்ட்ஸ், ருத்துச்சரியான்னு சொல்லுவோம், அதாவது சீசனுக்கு ஏத்தாப்பில் நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கலாம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோன்னா நோய் இருக்காது. இப்போ இதில் மொதல் விஷயம், நான் சின்னதாக சில டிப்ஸ் கொடுக்குறேன், இதை ஃபாலோ பண்ணிட்டாலே வந்துட்டு டிசீஸ் இல்லாமல் நோய் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும். இதில் மொதல் விஷயம், பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது, அதாவது காலங்காத்தால் சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு நம்முடைய ப்ரேயர்ஸ் பண்ணிவிட்டு நம்முடைய வேலைகளை ஆரம்பித்தாலே நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது நமக்கு நோய் இருந்தால் கூட இன்க்ளூடிங் கேன்சர் இருந்தால் கூட அது வெளியேற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இரவு தூங்குறது கொஞ்சம் வேகமாக தூங்கணும். இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு, நம்ம எப்போ போய்னா தூங்கலாம், எப்போ போய்னா எந்திரிக்கலாம், அது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மாற்றிப்போம். மேக்ஸிமம் ஒரு 8-9 தூங்க ட்ரை பண்ணிடணும். அதே மாதிரி உணவு, 3 உணவு உண்றோன்னா அளவோட நடுவில் தேவையில்லாத உணவுகள் தவிர்க்கிறது மிக மிக மிக நல்லது. அண்டு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே உங்களுடைய இரவு சிற்றுண்டியை முடிச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே பல வியாதிகள் இதில் சரியாயிடும்.
1: நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் கைத்தறி நகர்ல இருந்து துவாரகன் பேசுறேன் சார்.
1: துவாரகன் சொல்லுங்க, உங்களோட கேள்விகள் என்ன?

0: ஆயுர்வேதத்தை மட்டும் கேட்கணும்.
1: சரி சார், இப்ப மனம் சம்பந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு கேள்வி சார், அதாவது தூக்கத்துல வந்து இப்ப தூங்குறப்ப என்ன திடீர்னு வந்து கை கால் இழுக்கிற மாதிரி இருக்கு, அதே மாதிரி வந்து ஒரு பய உணர்வாவே இருக்கு, அந்த இதுக்கு வந்து என்ன ஆயுர்வேதத்துல வந்து என்ன மருத்துவம் பண்ணலாம்? அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன் சார், இப்ப இந்த வெயில் காலத்துல வந்து உடம்பு ஃபுல்லா வேர்க்குரு நிறைய பேருக்கு நான் பாக்குறேன், ஏன்னா எனக்கும் வந்துச்சு, அந்த வேர்க்குருவோட இரவு நேரத்துல வந்து ரொம்ப அரிப்பும் வந்துருது உடம்புல, அப்ப ஏதோ ஆயில்மெண்ட் தடவணும்னா அப்போதைக்கு தான் சரியாகுது. நான் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் அதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தேன், ஆனா அன்னைக்கு தான் சரியாகுது, மறுபடியும் அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகுது, இதுக்கு என்ன மருந்து சொல்லுங்க சார், நான் வாங்கல நான் கேட்டுக்கேன் சார்.
0: கண்டிப்பா தொடர்ந்து இணைந்திருந்தீர்கள். ஆரோக்கியம் பற்றிய பல விழிப்புணர்வு தகவல்களும் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் பிரசன்னகுமார் அவங்க இணைஞ்சிருக்காங்க, இதோ உங்களுக்கான கேள்விக்கான பதில்களை கொடுக்குறாங்க. சொல்லுங்க டாக்டர்.
2: நீங்க துவாரகன் சார், உங்களுக்கு உடம்பு பார்த்தோன்னா உஷ்ணமாயிருக்கு, உங்களுடைய பிரச்சனைகள் பார்க்கும்போதே தெரியுது, அதாவது பித்தம் அதிகமான அளவு உடம்புல சேரும்போது வரக்கூடிய பிரச்சனை தான், அதாவது மஸ்குலர் கிராம்ப்ஸ்னு சொல்கிறோம், அண்ட் கால் வந்து கெண்டைக்கால் இழுத்துறோம் நைட் தூங்கியிருக்கும் போது, அதே மாதிரி வந்துட்டு பய உணர்ச்சி ஏற்படும். இதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் மட்டும் சொல்கிறேன், எண்ணெய் தேய்த்து குளிங்க, வாரம் வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளித்து வர உங்களுடைய பிரச்சனை ஈஸியாக சரியாயிடும், எந்த டாக்டர்கிட்டையும் போக தேவையில்லைங்க. இதே உங்களுடைய ஸ்கின் பிரச்சனைக்கும் சரியாயிடும், அதுக்கு மீறியும் ஸ்கின் பிரச்சனை இருந்துச்சுன்னா தயவுசெய்து எங்களை ஒருத்தர வந்து பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் சொல்ல முடியும்.
0: ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க, என்ன என்னன்னு சொன்னோம்னா அவங்களே யூஸ் பண்ணிக்கிடுவோம்.
2: நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் மிக மிக நல்லது, ஸோ பேரில் இருக்கிறது அது ரொம்ப நல்ல விஷயம்.
0: அதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு மருத்துவரோட அனுமதியில் தான் நமக்கு வந்து எண்ணெய் தேய்த்து குளித்தலும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க கேள்வி சொல்லுங்க.
3: நான் டாக்டர், இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒரு, அதாவது கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் நரம்பு பிரச்சனைகளுக்கும் ஆயுர்வேதத்தில் முழுசாக குணமுறைக்கு, எனக்கு இப்போ 63 வயசு ஆகுது.
0: சரி.
3: எனக்கு வலது கால் வந்துட்டு L1 L2 வந்து டீகம்பஸ் ஆகிட்டு, அதுல சென்ஸ் கிடையாது.
0: சரி.
3: அது ஆபரேஷன், ஸ்பைரல் கார்ட் டிஸ்டர்ப் ஆகி ஆபரேஷன் பண்ணியாச்சு அலோபதியில. அது வந்துட்டு அப்புறம்தான் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆயுர்வேதத்துல போயிருக்கலாம் அப்படின்னு
0: சொல்லிட்டு.
3: இப்போ அதனால திடீர்னு எனக்கு அந்த கால் வந்து வெடுக்கு வெடுக்கு, நிறைய நாள் கிடையாது, வாரத்துல ரெண்டு நாள் அந்த மாதிரி சென்ஸ் ஆகி இருக்கும்.
0: பொதுவா இரவு நேரங்கள்ல அது அதிகமா இருக்குதா?
3: இரவு நேரங்கள் மட்டும் கிடையாது, சம்டைம்ஸ் எந்த நேரம்னு சொல்ல முடியாது, எப்ப வருது எப்பவும் தெரியாது. நான் வந்து மேனுவலா எனக்கு தெரிஞ்ச பிசியோதெரபி நானே ட்ரைனிங் எடுத்ததுல நானே பண்ணிக்கிட்டு
0: இருக்கேன்.
3: அப்புறம் அது ஒண்ணு, அப்புறம் வந்து விஷன் டிராப் ஆயிருக்கு எனக்கு இப்ப சடனா. இதுக்கு என்ன செய்யலாம் டாக்டர்?
0: தொடர்ந்து இணைந்திருந்தால் உங்களுக்கான பதில்களை மருத்துவர் டாக்டர் பிரசன்னகுமார் அவங்க கொடுக்கறாங்க.
2: சார், ஜென்ரலாக இன்றைக்கி வந்து கழுத்தெலும்பு தேய்மானம், இடுப்பெலும்பு தேய்மானம் வச்சு பல காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றாங்க, அண்ட் நிறைய பேர் சர்ஜரி பண்ணிகிட்டே ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே வந்துடுறாங்க. ஆக்சுவலி இது ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் முழுமையாக தீர்வு கொடுத்துருவோம். இதுக்கு வந்துட்டு பஞ்சகர்மாங்கிற ஒரு ஸ்பெஷல் மருத்துவ முறையை நாங்கள் கையாளுவோம். அது கையாளும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வியாதியானது பக்காவாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குறைஞ்சிரும். அண்ட் இதில் நாங்கள் மசாஜ் பண்ணுற மாதிரி, அதை வந்துட்டு அபியங்கம்னு சொல்லுவோம் அதுக்கு, அதுக்கப்புறம் விரேச்சனம்னு சொல்லிட்டு ஒரு வயிறளக்கம் கொடுப்போம், அதுக்கப்புறம் வஸ்தின்னு சொல்லக்கூடிய எனிமா ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்போம். இதெல்லாம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜவ்வு பிரச்சனை நல்லாவே அழகாக சரியாயிடும். அண்ட் கண் பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி நிறைய மொபைல்ஸ் பார்க்குறோம், அதாவது டிவி பார்க்குறோம், அது கொஞ்சம் மாற்றிக்கோங்க, ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி ஒரு சின்ன மெத்தட் மட்டும் சொல்கிறேன், அண்டு திரிஃபலா சூர்ணம்னு சொல்லிட்டு காமனாக உங்களுக்கு கிடைக்கும், அது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டைக்காய் இந்த மூன்றும் சம அளவில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து. இது ரெகுலராக வந்துட்டு காலையில் ஒரு டேபிள் ஸ்பூனும் ராத்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டுட்டு சூடாக தண்ணியோ பாலோ குடிச்சிட்டு வர உங்களுடைய கண் பிரச்சனைகள் அறவே சரியாயிடும். இதில் என்னென்னா கண் பிரச்சனை முட்டு ரொம்ப ப்ராசஸ் பெருசாகி வந்தீங்கன்னா கஷ்டம், ஆரம்ப நிலையிலே இது செஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல பலன் கிடைக்குங்க.
0: ரெண்டாவது, நம்ம ஆரம்ப நிலையில் சின்ன சின்ன அறிகுறிகள் தான் இருக்கும், அதையும் நம்ம சமாளிச்சுட்டு வாழ்க்கையை நடத்துவோம். அதுக்கப்புறம்தான் ஆரோக்கியம் முழுமையாக தொய்வடைகிறப்ப டாக்டர்கிட்ட போய் ஒரு மன்றாட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆயுர்வேதத்தை முன்னிறுத்து விழிப்புணர்வு தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய தகவல்கள் சொல்கிறீங்க டாக்டர். யூ ஆர் த ஆயுர்வேதா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதாவது எஸ்பெஷலி இன் பஞ்சகர்மா அப்படின்ட்டு. இந்த பஞ்சகர்மா அப்படின்னா எங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்ல முடியுமா டாக்டர்? டாக்டர், எளிமையான முறையில்.
2: கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு ரெகுலராக நடக்கிற விஷயங்கள் தான் நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக சொல்லியிருப்போம். அதாவது அஞ்சு விஷயங்கள் தான் பஞ்சகர்மாங்கிறது. ஒன்று வமனம்னு சொல்லக்கூடிய வாமிட்டிங் எடுக்க வைக்கிறது, அதாவது சளி மிகுந்து ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுகளுக்கு வாமிட்டிங் எடுக்க வச்சு சரி பண்ணுறது. செகண்ட் திங் விரேச்சனம்னு சொல்லக்கூடிய வயிறு இலக்கம், அதாவது பேதி கொடுப்போம்னு சொல்லுவோம், அதாவது நாலு முறை

0: வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறை, இந்த வருடம் இருமுறை இந்த பேதி எடுத்துகிட்டே வர பல வியாதிகள் காணாமல் போயிடும். தேர்ட் திங் வந்து நம்ம வந்து வஸ்தி, அதாவது அணுவாசன வஸ்தின்னு சொல்லுவோம், அதாவது எண்ணெயில் எண்ணிமா மாதிரி கொஞ்சம் கொடுப்போம். அண்டு ஆசன வாய் வழியாக சில மருந்துகள் உள்ளே கொடுக்கும்போது கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால பல டிசீஸ், மெயினாக வாதம் சம்மந்தப்பட்ட வியாதிகள், ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய மூட்டு சிதைவு வியாதிகள், அதெல்லாம் சரியாயிடும். செகண்ட் திங் வந்துட்டு, ஃபோர்த்து திங் வந்துட்டு நிரூக வஸ்தி, அதாவது கஷாயத்தை வச்சு ஒரு எண்ணிமா கொடுப்போம். அது நல்ல 1500 ml வரைக்கும் உள்ளே அனுப்பும் போது அதனுடைய செயல்பாடே ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது நிறைய வியாதிகள், அதாவது ஒரு ஒரு வியாதி எடுத்துட்டோன்னா இல்லை பல வியாதி இருந்தாலும் இந்த வஸ்தி கொடுக்கும் போதே வந்துட்டு அர்த்த சிகிச்சை, அதாவது பாதி கிணற தாண்டுற மாதிரி ஒரு கணக்காயிடும். அண்ட் ரொம்ப முக்கியமாக அஞ்சாவது வந்து ரத்த மோட்சணம், அதாவது பிளட் லெட்டிங் தெராப்பின்னு சொல்லுவோம். இது வந்து அஞ்சாவது, இந்த அஞ்சும் செய்யலாம். இதில் சில ஆச்சாரியாஸ் வந்துட்டு நஸ்யம்னு சொல்லக்கூடிய மூக்கு வழியாக சில மருந்துகள் ஊற்றுறதை பற்றி பேசுவோம். அதாவது பிரெயின் டியூமர்ஸு, பிரெயினில் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸு, இல்லாட்டி வந்துட்டு மூக்கில் ஏற்படக்கூடிய இஎன்டி காம்ப்ளிகேஷன்ஸ், ஐ பிரச்சனை, கண் பிரச்சனைக்கு எல்லாமே இந்த நஸ்யம்னு சொல்லக்கூடிய மூக்கு வழியாக சில மருந்துகள் ஊற்றும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். ஸோ இதுதான் அஞ்சு பஞ்சகர்மான்னு சொல்லக்கூடிய அஞ்சு விஷயங்கள், மிக மிக முக்கியமான விஷயங்கள். இது எப்படி அந்த காலத்தில் அறிவியல் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாம எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது இன்றைக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் தான்.
1: ரொம்ப நல்லது டாக்டர். நம்மளோட இணைய காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பாக்குறீங்க?
2: ஒரு மாசம்தான் இருக்கும், வெயிலுக்கு தாங்க மாதிரி.
1: வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?
2: வேற இல்ல சார், வேற ஒன்றும் இல்லை.
1: தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க, உங்களுக்கான பதில்களை மருத்துவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க.
0: சார், பொடுகுங்கிறது எதனால் ஏற்படும்னா, வயிறு சுத்தம் இல்லாததுனாலையும் வயிற்றில் பயங்கர ஹீட் இருக்கிறதுனாலையும் உஷ்ணம் இருக்கிறதுனாலையும் ஏற்படும். ஸோ வயிறு உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான வேலைகள் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். அதை தாண்டி தூர் தூர பத்திராதி தைலம்னு சொல்லிட்டு தலைக்கு தேய்க்கிற ஒரு எண்ணெய் இருக்குது, அந்த பொடுகுக்கு மிக நல்ல ஒரு மருந்தாக இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க.
1: இப்போ மாடர்ன் மெடிசின் நாங்கள் பண்ணுறோம் டாக்டர், அதாவது அவசர கால சூழ்நிலையில் நாங்கள் பண்ணுறோம். எங்களோட டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி வாழ்நாள்களில் தேய்மானத்திற்கு வருவதற்கான அந்த மருத்துவ நிலைகளுக்கும் வந்து நாங்கள் மாடர்ன் மெடிசின் தான் இப்போ முதல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா பரபரப்பான உலகத்திற்கு இந்த மாடர்ன் மெடிசின் வந்து ரொம்ப எங்களை ஆக்டிவாக வச்சுக்கிடுது, சிம்டம்ஸ் இல்லாமையும் வச்சுக்கிடுது. ஆனால் அங்கே பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸை விட ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களோட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பல மக்கள் வந்து இந்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளுக்கோ உங்களை போன்ற சிறந்த நிபுணர்களையோ தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறாங்க. இதோட உண்மை நிலவரம் என்ன? நான் சொல்லக்கூடிய தகவல் சரிதானா?
0: சிம்டம்ஸுக்கு அறிகுறிகளுக்கு உங்களுக்கு சிகிச்சை வேணுமா, நோய் வந்துட்டு முழுமையாக குணமடைகிறதுக்கு உங்களுக்கு சிகிச்சை வேணுமா? இப்போ ஒரு பிபி இருக்குது, சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிடுங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜியா, இல்லை அப்போவே சரி பண்ணி அனுப்புகிறது ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜியா? இதுதான் நம்ம இப்போது தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஒரு வியாதியை அதன் வேறறுத்து நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆயுர்வேதம் செய்யுது, ஒன்று. செகண்ட் திங், இன்றைக்கி காஸ்ட்லிங்கிறது நமக்கு பார்க்க தெரியுது, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போது தண்டுவட பிரச்சனைக்கு நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சிடுறோம், செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக நடக்க முடியுமா? பல கேள்விகள் இருக்குது. யூரின் போகிறது உங்களுக்கு தெரிஞ்சு போகுமா, இல்லை தெரியாமல் போயிடுமா? ஸோ இப்போ பல காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு இங்கே என்ன பண்ணுவோம், நிரந்தர தீர்வு கொடுக்கும்போது அந்த சர்ஜரி காஸ்ட்டு காட்டிலும் இது மிக மிக மிக ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போகும். இன்றைக்கி காய்ச்சலுக்கு ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை அலோபதி மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மாதம் மாதம் போய் மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. இதே எங்கிட்ட வந்தோன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை வந்தாலே அதுக்கு நல்ல நிரந்தர குணம் கிடைக்கும். அது இல்லாமல் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மிக அழகாக ஏறும்போது அதுவே பல டிசீஸை பல நோய்களை காணாமல் ஆக்கி விட்டுரும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். மண் சார்ந்து மரபு சார்ந்து நம்மளோட ஜீனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மருந்துகளை நம்ம எடுக்கக்கூடிய சமயங்களில் இயற்கையான முறையிலே நிரந்தர குணம் வருவதற்கு முழுமையான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இணையலாம், சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: தொடர்ந்து இன்றைக்கான சிறப்பு நேரலில் இணைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. உலக ஆயுர்வேத தினத்தை மன்னிக்கணும், தேசிய ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம் அப்படிங்கிற தலைப்பில் பல தகவல்களை நமக்கு மருத்துவர் டாக்டர் பிரசன்னகுமார் அவர்கள் ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்கள், வாழ்வியல் வழிமுறைகள் இதெல்லாமே நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர், இந்த ஆயுர்வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள், இதற்கான வாழ்வியல் நெறிமுறைகள் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எங்களுக்கு இன்சைஸ் பண்ணுறீங்களா? என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலுங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாட்டிமார்கள் இருப்பாங்க, அவங்களோட வைத்தியம் நமக்கு பாரம்பரியமாக கிடச்சிச்சு அப்படின்ட்டு. இன்றைக்கி ஆயாக்கள் எத்தனை உங்கள் வீட்டில் இருக்காங்கங்கிறத விட உங்கள் மொபைலில் எத்தனை ஆப்ஸ் இருக்குது அப்படிங்கிற கேட்கக்கூடிய நிலைமை தான் நமக்கு இருக்குது. எங்கள் வாழ்வியலை சுருக்கமாக நாங்கள் தெளிவாக சொல்லணும்னா நச்சுன்னு ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்கள் டாக்டர்.
1: ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க சார். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால பல காம்ப்ளிகேஷன்ஸ். 3 வேளை உணவுங்கிறது 3 வேளை மட்டும் சாப்பிடுங்க, அதுக்கு மீறி சாப்பிடாதீங்க. அண்டு தண்ணி நல்ல விதமாக தண்ணி குடிச்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன அட்வைஸு பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குண்டாக இருக்கிறவங்க தண்ணி சாப்பிட்டு சாப்பிட உட்காருங்க, தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட உட்காருங்க. நார்மலாக இருக்கிறவங்க இடையில சாப்பிடும்போது இடைக்கிடைக்கு தண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அண்ட் மெலிஞ்சிருக்கிறவங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தண்ணி குடிச்சுக்கோங்க. இது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அண்டு சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரம் எழுந்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வாரம் 1 முறை அல்லது 2 முறை நல்லெண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டே வாங்க. இது ரெகுலராக செஞ்சுட்டே வந்தாலே உங்களுக்கு பல நோய்கள் வராமல் தடுக்கப்படும். அண்ட் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது காலங்காத்தால் ஒரு சின்ன உடற்பயிற்சி செய்கிறதுனால எல்லா ஜாயின்ஸுகளுக்கும் எல்லா மசில்ஸுக்கும் ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏற்படாமல் அது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வாக்கிங் உங்களுடைய சார்டோடியஸ் மசில்ஸ் உள்ளக்கூடிய தொடைப்பகுதி இருக்கக்கூடிய மசில்ஸ் ஒர்க் பண்ணும்போது கார்டியாக் ஹார்ட் பிரச்சனைக்கு மிக நல்லது.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர், சில பாயிண்ட்ஸ் மட்டும் எங்களுக்கு கொடுத்தீங்க. தொடர்ந்து இந்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் இணையலாம் நேரலை. அதற்கு முன்னதாக விளையாட்டு போட்டிகளோட ஒரு அப்டேட்ஸ் கேட்டறலாம்.
2: நேர்களை தொடர்ந்து இணைந்தீர்கள். அதற்கு முன்னதாக கேட்டுள்ளலாம், ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: 10:07 ஆகுது நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் பண்பலை வரிசைகளில் நீங்கள் சிறப்பு நேரலையில் மீண்டும் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைய தினம் அப்படிங்கிறது தேசிய ஆயுர்வேத தினம். இந்த தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்களை நமக்கு தர்றாங்க. ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம் அப்படிங்கிற தலைப்பில் பல விழிப்புணர்வு தகவல்கள், ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட மருந்துகள், அதை உபயோகிக்கப்படக்கூடிய முறைகள், எந்த மாதிரியான சிகிச்சைகள் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நேயர்களாகிய உங்களுக்கு மருத்துவர் வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்மளோடு இணைந்திருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் பிரசன்னகுமார் அவர்கள். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 மற்றும் ஒரு எண்ணான 25 30 171 என்ற எண்களில் வெளியூரின் இணைப்பாக 0452 என்ற எண்களை தொற்று நீங்கள் நிகழ்ச்சியில் இணையலாம். நம்மோடு இணைய காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து கூப்பிட்றீங்க?
1: சார், எங்கள் ஊர் அச்சமத்து. என் பேர் ரவிலா சார். என் பேர் எனக்கு வந்து கண் ப்ராப்ளம் தான் பிரச்சனை. சிறு வயசுல இருந்து நைட்ல மட்டும் ப்ராப்ளம் வந்துச்சு.
0: சரி,
1: வயசாக இப்ப எனக்கு சுத்தமாக பார்வை தெரியல. எனக்கு வயசு 43 ஆகுது.
0: இணைந்திருங்கம்மா, உங்களுக்கான பதில்களை மருத்துவர் கொடுப்பாங்க. நானும் அந்த பதில்களை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன் டாக்டர். இந்த கண் பார்வை, அதுக்கு அந்த நிரந்தர இழப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன டாக்டர் ஆயுர்வேத முறைகளில் நம்ம பண்ண முடியும்?
2: கண் பார்வை இழப்புக்கு வந்து நல்ல தீர்வு கொடுக்க முடியும். ஆனால் என்ன கண்டிஷன் பார்க்க வேண்டி வரும் அது பார்த்துட்டு தாமா சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இது நம்ம சரி பண்ண முடியுமா, சரி பண்ண முடியாதா, இல்லை நம்ம வந்துட்டு வேறு மருத்துவத்துக்கு அனுப்பணுமாங்கிறத நம்ம சொல்லிடுவோம். அண்டு இடையில் ஏற்பட்ட கண் பார்வை கோளாறு ஆயுர்வேதம் முழுமையாக தீர்வு கொடுக்கும்.
0: ரொம்ப நல்லது டாக்டர். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேதம் தரக்கூடிய தீர்வுகளை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பொதுவாக டாக்டர், எதுக்கெடுத்தாலும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சைன் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, அங்கே சக்ஸஸ் ஆகணும்னாலும் ஸ்ட்ரெஸ்ஸு. ஒவ்வொரு படிகள்லையுமே வரக்கூடிய இந்த அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. மன அழுத்தத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த ஆயுர்வேத சிகிச்சை முறைகள் நடைமுறையில் என்ன இருக்குது? பொதுவாக நாங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் வீட்டில், அதை பற்றி சொல்லுங்கள்.
2: ஒரு நாள் ஒரு வெளிநாட்டவர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. சரி, வரும்போது பார்க்கும்போது அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, உள்ளே வருவோம், ஆயுர்வேதம்னு போட்டிருக்குன்னு வந்தார். அவர் ஒரு 20-25 வருஷமாக அவருக்கு தூக்கமே கிடையாது. இதனால் 7 இருப்பார். என்னுடைய பெட்டு 10. ஸோ அவ்வளோ பெரிய ஆள். அவருக்கு ஒரு நாள் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே டைம் கொடுக்குறாரு. அப்போ வேறு என்ன செய்ய, மருந்து கொடுத்தும் மருந்து சாப்பிட்றதுக்கும் அவர் ரெடியாக இல்லை. அப்போது சிரோதாரான்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம். என்னென்னா, நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்போம், தலையில் ஒரு மருந்து எண்ணெயானது ஊற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அது கொடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கொடுக்கும்போதே அவர் அப்படியே குறட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரை என்னால் டக்குன்னு எழுப்ப முடியல. என்ன காரணம்னா, ரொம்ப டீப் ஸ்லீப். ஸோ இது தூக்கத்துக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சிரோதாரா. அது இல்லாமல் நம்ம நிறைய மருந்துகளும் இருக்குது. அஸ்வகந்தா, அமுக்காராக்கலங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், சைனீஸ் ஜின்சங். ஸோ இது என்ன பண்ணுன்னா, மன அழுத்தத்தை குறைக்கும், பிபிங்கிற சொல்லக்கூடிய ப்ரெஷரை குறைக்கும், தூக்கத்துக்கு மிக மிக நல்லது, அண்டு நரம்பு வியாதிகளுக்கு, நரம்பு ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் மொத்தமாகவே ரெஜூனேட்டிங் ஃபேக்டர்ஸ் ரொம்ப நிறைய இருக்கிற ஒரு விஷயந்தான் அஸ்வகந்தா. ஸோ இதுவும் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்தால் நல்லாவே உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் மன அழுத்தத்துக்கு. இன்றைக்கி நிறைய வியாதிகள், நிறைய டிசீஸ் வர்றதே ஸ்ட்ரெஸ்னால தான். இன்றைக்கி எல்லாமே நம்ம பயத்தோடு பார்க்குறோம். என்ன காரணம்னா, பரபரப்பாக ஓடுறோம். எப்போ பரபரப்பாக நம்ம அடக்கிக்க போகிறோம், எப்போ நம்ம நிப்பாட்ட போகிறோம். இந்த பரபரப்பை நிப்பாட்டிட்டாலே நம்ம பல வியாதிகள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாங்க. ஸோ நான் எல்லா பேஷண்ட்ஸுக்கும், என்கிட்ட வரக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸும் ரொம்ப அமைதியாக மெதுவாக பேசுகிறது, அது கடைசியாக அவங்ககிட்ட சொல்கிறது இதுதான், டென்ஷன் ஆக வேண்டாம், கோவப்பட வேண்டாம், யாராவது நினச்சி தப்பாக நினைக்க வேண்டாம், பழசு முடிஞ்சுன்னா முடிஞ்சதாக விட்டுரும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுத்து அனுப்புகிறோம். மருந்தை காட்டிலும் எங்களுக்கு ரொம்ப தேவையானது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் தான். ஸோ கரெக்டான கேள்வி கேட்டீங்க, மிக்க நன்றி சார்.
0: ரொம்ப நல்லது. பரபரப்பாக இருக்காதீங்க, பக்குவமாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஆனால் கூட இருக்கிறவங்களே டென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த நவீன உலகமாக இருக்குது. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், பேசுங்க தொடர்ந்து.
3: ஹலோ,
0: இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: மதுரை கண்ணன் நேந்தல் வட்டாரம், சு போஸ், உங்கள் முன்பு.

0: சொல்லுங்க போஸ் ஐயா, உங்களோட கேள்விகள்.
1: என்னுடைய வினா, சைவ உணவு உட்கொள்பவர்கள்
0: சரி
1: பால், மோர், தயிர், நெய் இவற்றை எந்த அளவுக்கு எப்போது பயன்படுத்திக் கொள்ளலாம்?
0: சரி, ஓகே. அடுத்த கேள்விங்க ஐயா. இந்த ஒரு கேள்வியே போதும்
1: அப்படிதானே?
0: தொடர்ந்து இணைந்திருங்களையா, நிகழ்ச்சியில பல தகவல்கள் உங்களுக்கு மருத்துவர் கொடுக்க காத்திருக்கிறாங்க.
2: சைவ உணவு உட்பவர்கள் மட்டும் அல்ல, அசைவ உணவு உட்பவர்களும் நெய், பால், மோர் நிறைய சாப்பிட்டுக்கலாங்க. இது வந்துட்டு மிக ஆரோக்கியம். இன்றைக்கி மோர் பற்றி பேசும்போது, அதாவது பட்டர் மில்க் சொல்லக்கூடிய தயிர் மோர் பற்றி பேசும்போது, பாக்டீரியாஸ்னு சொல்லக்கூடிய நம்ம சின்ன சின்ன உயிரணுக்களை பற்றி பேசணும். இது நல்ல பாக்டீரியாஸ், கெட்ட பாக்டீரியாஸ் சொல்லி ரெண்டு இருக்குது. இதில் நல்ல பாக்டீரியாஸ் நமக்கு நிறைய இருந்ததுன்னா நம்முடைய சிந்தனைகள் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்முடைய மெமரி ஆற்றல் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்முடைய ஆரோக்கியம் மிக மிக மிக நல்லாயிருக்கும். அப்போது அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் சொன்ன இந்த மூணு ரொம்ப நல்லது. அதில் மோருங்கிறது ரெகுலராக டெய்லி நம்ம கிளைமேட்டுக்கு, நம்ம உஷ்ணநிலைக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இன்றைக்கி நெய்யை பற்றி பேசணுன்னா, நெய்னு சொன்னோடனே கொலஸ்ட்ரால், கொழுப்பு அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிட்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நெய்ங்கிறது கொழுப்பு கிடையாது. நெய்ங்கிறது உங்களுடைய இருதயத்தை பாதிக்காது. நெய்ங்கிறது உங்களுடைய மூளையை பாதிக்காது. நெய்ங்கிறது உங்கள் உடம்பை பாதுகாக்கக்கூடிய மிக அருமையான அருமருந்து. அது அமிர்தத்துக்கு சமம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு கோமாத்தான்னு சொல்லிட்டு பசுமாட்டை கும்பிட்றோம். ஸோ இந்த நெய் ரெகுலராக சாப்பிட்டே வர வர உங்களுடைய ஆரோக்கியம் மிக நல்ல மேம்படும். இன்றைக்கி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதே, தோசையில் எண்ணெய் ஊற்றி சாப்பிடாதீங்க, அதுக்கு பதிலாக நெய் ஊற்றி சாப்பிடுங்க. டெய்லி சாதத்தில் நெய் பிசைஞ்சு சாப்பிடுங்க. எப்படியோ ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் உள்ளே போகட்டும். போக போக உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படுமே ஒழிய உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவு கூடாதுங்க.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க. கொழுப்புகள் சார்ந்த உணவுகளும் உடம்புக்கு தேவை அப்படின்னு. ஆனாலும் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம யோசிச்சுக்கணும், அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. அதையும் நம்ம நேயர்கள் வந்து மனசில் வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான். நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க. மயங்கரம் கூப்பிடுறீங்க. உங்க பேர் சொல்லிருங்க.
3: என் பேர் பத்மாவதி சார்.
0: சரி சொல்லுங்கம்மா, தொடர்ந்து கேள்வி சொல்லுங்க. தொடர்ந்து கேளுங்கம்மா, தொலைபேசியில கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான பதில்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எலும்பு தேய்மானத்துக்காக அந்த நேயர் கேட்டிருக்காங்க டாக்டர்.
2: எலும்பு தேய்மானத்துக்கு மிக நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே மருத்துவம் ஆயுர்வேதம் மட்டும்தாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் சில பல எண்ணெய்களும் கொடுப்போம், உள்ளுக்குள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகளும் கொடுப்போம். எப்படி எலும்பு தேஞ்சு போகுது, அதுக்கான காரணத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அட்வைசஸும் கொடுத்துட்டே வருவோம். அது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எலும்பு தேய்மானம் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய வலிகளும் சரியாகும். இதுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சகர்ம சிகிச்சை முறைகள் செஞ்சுட்டே வந்தால் உடனடியாக எலும்பு தேய்கிறது நிற்கும். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது எலும்புக்குள்ள அந்த பிசுபிசுப்பு தன்மையை ஏற்றுறதுக்கான ஒரு சில வழிமுறைகளும் நாங்கள் சொல்லித்தருவோம். மருந்துகளும் கொடுப்போம், வெளியில் வெளிப்புறகம் தேய்க்கிறதுக்கும் மருந்துகள் கொடுப்போம்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். இந்த டீஜெனரேட்டிவ்னு சொல்லக்கூடிய வாத நோய்களுக்கு கீழே வரக்கூடிய இந்த எலும்பு தேய்மானத்திற்கு நல்ல அருமையான ஒரு தீர்வு வந்து ஆயுர்வேத மருத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
4: நான் சாத்தங்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி என்ன?
4: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் முருகன் சார்.
4: நான் வந்து ரெண்டு கேள்வி வந்து எனக்கு வந்து கேட்கலான் இருக்கேன். குறைவாவே போயிருது. தூங்குறதுக்கு எதுக்கு அந்த மாதிரி ஆயுர்வேதத்துல ஏதாவது மருத்துவம் இருக்கா அப்படிங்கறதுக்கு சொல்லுங்க சார், கேட்டுக்கறேன்.
0: சரி, ரெண்டாவது கேள்வி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க.
4: ரெண்டாவது கேள்வினா, தூக்கமின்மை வந்து குறைவான தூக்கமின்மைக்கு வந்து மருத்துவம் இருக்குதான்னு கேக்குறான்.
0: சரி, கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க நிகழ்ச்சியில். பதில் இதோ உங்களுக்காக வருது. தூக்கத்திற்கான வழிமுறைகள் கேட்குறாங்க டாக்டர்.
2: தூக்கத்துக்கு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல சிரோதாரணம் சொல்லக்கூடிய தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்குன்னு சில நல்ல மருந்துகள், ஷீரபலா தைலம்னு சொல்லிலாம் இருக்குது. அதில் ஷீரபலா 101 ஆவரத்தின்னு ஒரு மருந்து இருக்குது. அது என்னென்னா, ஒரு எண்ணெயை 101 தடவை காய்ச்சி காய்ச்சி அந்த மூலிகையில் காய்ச்சி அது சின்ன பாட்டிலில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது என்ன பண்ணால், உச்சந்தல்ல தேய்ச்சி நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தூக்கம் கிடச்சிரும் உங்களுக்கு. அண்ட் இது இல்லாமல் வந்துட்டு தேவையில்லாத சிந்தனைகளும் அதில் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது சின்ன மெத்தட் தான். ஆனால் இருந்தாலும் அதுக்குண்டான பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது மிக்க நல்லதுங்க.

0: ரொம்ப அழகு டாக்டர். பஞ்சகர்மா அப்படிங்கிற இந்த ஐந்து விதமான இந்த முறைகள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் வந்து ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. எந்த ஒரு செயல் செய்கிறதுக்குமே அதுக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பு தேவைதான். பஞ்சகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயல்முறைகளுக்காக உங்களை அணுக வரக்கூடிய அந்த மருத்துவ பயனாளிக்கு நேரடியாக நீங்கள் அந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? அதுக்கு முன்னாடி ஏதாவது உபகர்மாக்கள் தேவைப்படுமா?
1: ஸ்னேகனம் ஸ்வேதனம், அதாவது ஒரு பஞ்சகர்ம சிகிச்சை செய்யணும்னா நாங்கள் ஸ்னேகனம் ஸ்வேதனம் சொல்லி ரெண்டு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண வேண்டி வரும். மொதல் விஷயம் வந்துட்டு வயிறு சுத்தமாக இருக்கணும், உடம்பு லைட்டாக இருக்கணும், ஜீர்மானம் மிக நல்லா இருக்கணும், அதை ஃபஸ்ட்டு ஊர்ஜிதப்படுத்திப்போம். செகண்ட் திங் தான் இந்த ஸ்னேகனம் ஸ்வேதனம், அதாவது சில எண்ணெய்களும் நெய்யும் வச்சு மசாஜ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்வேதனம்னு சொல்லக்கூடிய ஸ்டீம் சேம்பரில், அதாவது நம்ம வேர்வை துவாரத்தை உடச்சி விட்டு வேர்வை துவாரம் வழியாக அழுக்கு நம்ம வியர்வை வழியாக வெளியேற்றுறது. இது ரெண்டு செஞ்சதுக்கு அப்புறம் தான் மெயின் ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த பஞ்சகர்ம சிகிச்சை முறையை பண்ணுவோம்.
0: எந்த ஒரு மருத்துவ நிலைக்குமே உடம்பு தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த நிலைக்கு வருது அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சிகளும் அதற்கான தகவல்களும் நமக்கு தெரிவிக்குது. உடம்புலேயே இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த உயிராற்றல் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைட்டல் பவர், அந்த வைட்டாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்குமான ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன டாக்டர்?
1: சார், ஆயுர்வேதம்னு பார்த்தாலே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் இந்த இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹார்ட்டு, ஃபங்க்ஷன் ஆஃப் த கிட்னிஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் த லிவர் அப்படின்னு பார்க்குறத தாண்டி நாங்கள் வாதம், பித்தம், கஃபம்னு சொல்லி மூன்று தோஷங்களை பார்ப்போம். இந்த தோஷங்கள் மூன்றும் சரியான நிலையில் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு வியாதி இல்லை. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சி, அப்போ வைட்டல் பவர் அதுவாக தன்னால் சரியாயிடும். அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தில் இருக்கிறது தான் நம்ம அண்டத்தில் இருக்கு, நம்ம உடம்புலையும் இருக்குது, அதாவது அஞ்சு பூதங்கள். இந்த அஞ்சு பூதங்களுடைய ஸ்டேட்டஸும் கரெக்டாக சரி பண்ணுறதுக்கான முயற்சியும் எடுத்துருவோம். இதை ரெண்டும் கரெக்ட் பண்ணிட்டனாலே வந்துட்டு வைட்டல் பவர் அதுவாக ஏற ஆரம்பிச்சிடும், அதுவாக ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தாண்டி நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னா அதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்குது, அது செகண்டரியாக நம்ம வச்சுக்கலாம். மொதல் விஷயமாக இன்றைக்கி நிறைய வாய்வு நம்ம உடம்பு சேர்த்துட்ருக்கோம், ப்ரோட்டீன்ஸ் நிறைய சேர்க்குறோம், இதெல்லாமே கரெக்டானா இது வேறு வியாதியை கொடுத்துறாதாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துரும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து முட்டை சாப்பிட்றாங்க, நிறைய முட்டையாக சாப்பிட்றாங்க, முட்டையில் ப்ரோட்டீன் இருக்குது, புரதச்சத்து இருக்குது, அதனால் நல்லது நல்லதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கிட்னினால் தான் புரதச்சத்தை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியுது. இது ஒரு லெவல் தாண்டும் போது அது என்ன பண்ணும், அது கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். இது ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங், முட்டை சாப்பிட்டாலே வாய்வு அவ்வளோ ஏறும். ஸோ அவ்வளோ வாய்வு நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எனக்கு கை கால் வலிக்குது, மூட்டு வலிக்குன்னு சொல்லி வர்றாங்க. அவங்களுக்கு நான் மருந்து கொடுக்க தேவையில்லை, அவங்களுடைய வாழ்வியல் முறை என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் அவங்களுடைய பிரச்சனை தெரிஞ்சிட்டோன்னா சரி, முட்டை நிறைய சாப்பிட்ருப்பாங்க அவங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு மருந்து தான், ஸ்டாப் எக், முட்டையை தவிர்க்கவும் சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்ருவோம். பார்த்தா அவங்களே சொல்லிவிடுவாங்க கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு ஜீரக தண்ணியை ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நாங்கள், தண்ணியில் ஜீரகம் போட்டு கொதிக்க விட்டு அதை சாப்பிட்டே வந்துடுங்க, அவ்வளோதான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிடுவோம். மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இதிலே சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயத்திலே நம்ம வைட்டல் பவர், வைட்டல் எனர்ஜியை அருமையாக கூட்டிக்கலாம்.
0: பல தகவல்களை நேயருக்கு கொடுத்தீங்க, தொடர்ந்து நம்மளோட இணைய காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்களா?
2: வணக்கம் சார், மாலை வணக்கம். விருதுநகர் மாவட்டத்தில இருந்து முத்துப்பாண்டி.
0: முத்துப்பாண்டி ஐயா சொல்லுங்க, உங்களோட கேள்விகள் என்ன?
2: இப்ப இடையில சார், இப்ப ஒரு 10 வருஷத்துக்குள்ள அப்படியே இஞ்சி இஞ்சியா கண் பார்வை குறைஞ்சு வந்துருச்சு.
0: சரி,
2: இப்ப வந்து லேசா ஒளிதான் தெரியுது, ஆனா உருவங்கள் தெரியல, ஒரு நிழல் இந்த மாதிரி எதுவுமே இல்லை.
0: சரி,
1: உங்களுக்கு தேஞ்சிருக்குங்கிறது கண் பார்வை குறைஞ்சிருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. அதுல நரம்பு பிரச்சனையா இல்ல வந்துட்டு வேற ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டிருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தளவு நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்லலாம். ஸோ கொஞ்சமா குறையுதுன்னா இது சில இம்யூனிட்டி டிசார்டர்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு, இல்ல நரம்பு குளரா இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்ப ஈஸியா சரி பண்ணலாங்க. ஒரு தடவை நம்ம வந்து நம்மள வந்து பாருங்க, நம்ம சரி பண்ணலாம்.
2: நரம்புல வந்து வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாத்தைக்கு மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
1: இல்லை, அந்த வீக்னஸ் இல்லைங்க, நம்ம வேறு மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், அது சரி பண்ணணும். ஆப்டிக் நர்வ்னு சொல்லுவோம், அதுக்கு சில மெத்தடாலஜிஸ் இருக்குது, அது சரி பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சரியாகும்.
0: தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்கய்யா. நிகழ்ச்சியோட நிறைவில் உங்களுக்கான தொலைபேசி எண்கள் மருத்துவரோடது அவங்களே கொடுக்குறாங்க, நீங்கள் கேட்டதில் நீங்கள் பலன் அடைஞ்சிக்கலாம். தொடர்ந்து இணையலாம் நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா குடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் பிற்பகல் 3:53. கிட்டத்தட்ட இன்னைக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சி நிறைவை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய தருணம் தான். இன்னைக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில தேசிய ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு ஆயுர்வேதம் பற்றிய பல்வேறு மருத்துவ தகவல்கள், ஆலோசனைகள், வாழ்வியல் நெறிமுறைகள் பற்றி பல நேயர்களோட சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் ஆயுர்வேத மருத்துவர் பிரசன்னகுமார் அவர்கள். மீண்டும் நேரலையில் இணைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. டாக்டர், இன்னைக்கு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதை குணப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லி டாக்டர் எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த டிஃபைன்டு டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அதாவது தன் நோய் எதிர்ப்பு இயக்க நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கு ஆயுர்வேதா என்ன காரணங்கள் சொல்லுது, இதற்கான ரெமெடிஸ் என்னென்ன டாக்டர் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள்.
3: சார், நோய் எதிர்ப்பு சக்தி மிக நல்லா இருந்ததுன்னா நம்மளுக்கு எந்த நோயும் வராதுங்கிறது தான் ஐதீகம். ஸோ இப்போது இன்றைக்கி பல டிசீசஸ், பல நோய்கள் நோய் எதிர்ப்பு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னால வருது. அதுக்கு ஆக்சுவலி அலோபதி மருத்துவம் என்ன செய்யுதுன்னா ஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இம்யூனோ சப்ரஸிவ் ட்ரக்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அமுக்கக்கூடிய மருந்துகளாக கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு தீர்வு அல்ல. ஆனால் ஒரு சிம்டம்ஸ் குறையலாம், வலிக்குது சார் குறையலாம், அரிக்குது சார் குறையலாம், ஸோ எரியுது சார் குறையலாம். ஸோ சிம்டம்ஸும் குறையலாங்க, ஆனால் வியாதி நோய் கூடிட்டே போயிடும். இதுக்கு ஒரே தீர்வு ஆயுர்வேதம் மிக நல்லாவே கொடுக்குதுங்க. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கிட்டே வர்றதுக்கான சில மருந்துகளும் பஞ்சகர்ம சிகிச்சை முறையும் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் சொல்லக்கூடிய பல வியாதிகளுக்கும் இது நல்ல ட்ரீட்மெண்ட். இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்த்ரைட்டிஸ் எடுத்துப்போம், அதாவது மூட்டு சிதைவு வியாதி. நிறைய பேருக்கு இன்றைக்கி மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டு சிதைவு வியாதியோடு வர்றாங்க. சின்ன வயசுலேயே 20 பெண் குழந்தைகளை பார்க்குறோம் இந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இம்யூனோ சப்ரஸிவ் ட்ரக்ஸ்னு சொல்லி ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து மேற்கொண்ட பல காம்ப்ளிகேஷன், அதாவது பிரிட்டில் போன்ஸ்னு சொல்லுவோம், எலும்பு வந்து உடையிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து தள்ளிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம அழகாக கொண்டு போகிறதுக்கு ஆயுர்வேதம் மிக சிறந்த தீர்வு கொடுக்கும்.
2: நல்லது டாக்டர். இந்த தன்னோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கு ஆயுர்வேதா நிரந்தர தீர்வை கொடுக்குது, அதோட ரூட் காஸ்ட்டை இது வந்து பேஸ் பண்ணுது அப்படிங்கிறத அழகாக சொன்னீங்க. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் இந்த உடல் தோற்றம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன வழிமுறைகளெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் ஃபாலோ பண்ணுறோம். அதையும் தாண்டி, ஆரோக்கியத்தையும் தாண்டி ஒரு வனப்பான செழிப்பான ஒரு தோற்றம் அப்படிங்கிறது எந்த துறைக்கும் தேவைப்படுது. அப்போ தோல் அழகிற்கு ஆயுர்வேத முறையில் தினசரி நாங்கள் செய்ய வேண்டியது என்ன டாக்டர்?
3: அவிப்பத்தி காரச்சூர்ணம்னு ஒரு பொடி, அது டெய்லி மத்தியானம் சாப்பிட்டே வர நல்ல விதமாக ஒரு தீர்வு கொடுக்கும். இது வந்து பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிட்டா மிக நல்லது. ஆக்சுவலி தோல் அழகுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஆயுர்வேதம் சொல்லியிருக்கு, இதுக்காக நிறைய ஒரு மெனக்கெட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கு பெரிய பெரிய புக்ஸே இருக்குது. இன்றைக்கி பாசிப்பயிறு வச்சு தேய்க்கிறது நம்ம காமனாக செஞ்சிட்ருந்தோம். இன்றைக்கி எல்லாருமே சோப்பு, ஷாம்பூஸ் அப்படின்னு ஆகிட்டோம். இன்றைக்கி முடி கொட்டி போயிட்டது, அழகு போச்சு. அப்போ முடி கொட்டுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஷாம்பு. இன்றைக்கி ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி வருது, நல்ல ஒரு பொண்ணு நல்லா தலையாட்டிகிட்டே வருவா, இந்த ஷாம்பு போடுறதுனால தான் தலைமுடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் சொல்லக்கூடிய ஹேர் துவாரத்தில் போய், முடி துவாரத்தில் போய் அந்த முடி கம்ப்ளீட்டாக வளரதே நின்றும். ஸோ அது இல்லாமல் செய்கிறதுக்கு பழங்காலத்து முறையான பாசைப்பயிர் மாவு, பழங்காலத்து முறையான சீயக்காயை தேய்ச்சிட்டே வந்தாலே உங்களுக்கு தோல் நோய்கள் கம்ப்ளீட்டாக மாறிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏழாதி தைலம்னு சொல்லி ஒரு தைலம்னு சொல்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சிட்டே வாங்க, ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்.
2: ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். ஆரோக்கியத்தையும் தாண்டி ஒரு அழகு அப்படிங்கிறது எங்களுக்கு தேவைப்படுது, அதற்கான வழிமுறைகளையும் நீங்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எந்த

0: எண்களில் உங்களை தொடர்பு கொள்ளலாம் டாக்டர், அதை பற்றி சொல்லிடுங்க.
1: ஃபோன் நம்பர் செல் நம்பர்னு சொல்கிறேன், 91 5 0 6 7 0 0 0 8. மறுபடியும் சொல்கிறேன், 9 1 5 0 6 7 0 0 0 8. இதில் தொடர்பு கொள்ளலாம்.
0: கடந்த பல நிமிடங்களாக தேசிய ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம் அப்படிங்கிற தலைப்பில் ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட பல தகவல்களையும் இந்த துறை பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய அந்த மருத்துவ சேவைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாகவும் விரிவாகவும் எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க டாக்டர். மிக்க நன்றி டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களுக்கான பல தகவல்களை நீங்கள் கொடுத்ததுக்கு.
1: மிக்க நன்றி சார், சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கும் நன்றி. மக்கள்கிட்ட ஆயுர்வேதம் சேர்க்க முடிஞ்ச ஒரு சந்தர்ப்பமாக அதை நான் கன்சிடர் பண்ணுறேன். மிக்க மிக நன்றி.
0: தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்கள்கிட்ட நான் விடைபெற்றுக் கொள்வது விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: நேர்களே, இதுவரை வளம் வந்தது ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம் தேசிய ஆயுர்வேத தின சிறப்பு நேரலையில் பங்கேற்றார் ஆயுர்வேத மருத்துவர் பிரசன்னகுமார் அவர்கள். மருத்துவரை தொடர்பு கொள்ள மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண் 9 1 5 0 6 7 0 0 0 8. நன்றி நேர்களே.

0: நேர்களே, பண்பலியில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கழம். அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் செய்தி சுருக்கம் இன்னும் சில நொடிகளில்.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகள் திட்டமிட்டதற்கு முன்னதாகவே எட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும், அரசியல் சாசனத்திற்குட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. டிஜிட்டல் பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிஜேபி தமிழக பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாலியல் குற்றங்களில் தவேகாவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேக அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. ஆடவர் கபடியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 339 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி முன் வரை 48 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 321 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: and Co. நேரமலை 4:03 நிமிடம், ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம கேட்கிறது விறுவிறுப்பா, அதிரடியா, கலகலப்பா, சுறுசுறுப்பா, பல பலனு, கலகலனு, தடதடன்னு, படபடன்னு, என்ன
1: விளையாட்டுக்காரங்க இருக்காங்க பத்தியா, அந்த மாதிரி வந்துட்டாங்க ஆட்டக்களத்துக்கு.
0: என்ன செய்ய சொல்றீங்க, இன்னைக்கு நம்ம விளையாட காத்திருக்கிறது ஆட்டக்களம். 4 மணி ஆயிட்டாலே ஆட்டக்களம் தான். இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2: நவரசா, நவரசா, நவரசா, அசுமைதா ராஜா,
0: அத்தமாயிது,
2: நவரசா,
1: நவரசா எடுக்க போறோம்.
0: ஆமா, இப்ப நவரசானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
1: ஒண்ணும் இல்ல,
0: ஒரு பாத்திரத்தை எடுத்து மற்றும்
1: ஜானகி.
0: ஓகே, நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன்னணி போடு, 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 என்ற எண்ணில் மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். இப்போதான் டாக்டர் அவர்கள் கூட நீங்க பேசியிருப்பீங்க, அவங்க வந்து நவரசா வந்து இன்னைக்கு விளையாட முடியாது
1: கேட்டு ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்மளோட நவரசம் விளையாட காத்துட்டு இருக்க முதல் நேயர் யார் எங்கன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். நான்
0: ராமநாதபுரம்
3: மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து திவ்யா பேசுறேன்.
0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா? அன்பான மாலை வணக்கம். என்ன
3: பண்ணிட்டு
0: இருக்கீங்க?
3: விளையாட்டுக்குள்ள
0: போயிருவோம், இவங்க ரொம்ப கலாய்க்கிறாங்க. எப்படி விளையாடணும் தெரியுங்களா? அதாவது நாங்க வந்து ஒரு சோகமான பாடல் இல்லாட்டி ஒரு அமைதியான பாடல், இந்த மாதிரி ஒரு பாட்டை போடுவோம். அது எப்படி இருந்தாலும் நீங்க ஜாலியா குத்துப்பாட்டு மாதிரியே பாடி காட்டணும். புரியல, ஜானகி அவர்கள் வந்து நமக்கு பாடி காட்டுவாங்க.
1: ஆமா, கண்டிப்பா.
0: இப்ப வந்து தென்பாண்டி, தென்பாண்டி சி மயில் அப்படி சோகமா இருக்கா? அதை இப்ப வேகமா பாடணும்னா எப்படி பாடுவீங்க?
1: வேகமா பாடணும்னா தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில அப்படி பாடிட வேண்டியதா?
0: வேமா படுறதே மெலடியா படுறாங்க.
1: சோகத்தை வந்து மாத்தணும்.
0: தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில தானு, அதுல நீங்க இடையில இசையெல்லாம் சேர்த்துக்கலாம். டண்டக் டண்டக் டண்டக் ஜும்கா ஜும்கா ஜும்கா நீங்க வந்து போட்டுக்கலாம். இப்ப உங்களுக்கான பாட்டு என்ன அப்படின்னு கேட்டலாம்.

0: இப்ப திவ்யா எப்படி பாட போறாங்க?
1: தெய்வம் தந்த வீடு, ஹே ஹே ஹே,
0: புடிச்சிட்டாங்க, பாயிண்ட புடிச்சிட்டாங்க. பாடுங்க பாடுங்க.
1: இதில் வீ அதுக்கு மேல வரமாட்டேன்.
2: வாங்க வாங்க. தெய்வம் தந்த வீடு, வீதி இருக்கு, அந்த வீடு என்ன, அடி போடுங்க.
1: ஆமாங்க.
2: சரி, இப்ப சேர்த்து ஒரு வாட்டி பாடி கட்டிடுங்க.

0: எங்களுக்கு.
1: தெய்வம் தந்த வீடு, வீதி இருக்கு.
2: சூப்பர் சூப்பர், அருமையா பாடிட்டீங்க திவ்யா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: ஆட்டக்களத்துல உற்சாகமா பரபரப்பா சுறுசுறுப்பா விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். உங்க பேர் இன்னொரு முறை சொல்லிடுங்க.
3: ஐஸ்வர்யா பேசுறேன்.
2: ஐஸ்வர்யா,
0: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்.
0: ஏன் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? அத
2: உங்களுக்கு கேட்டு கேட்டுலாமா?
3: கேட்டுலாம்.
2: என்னதாங்க
0: என்ன தேவம் செஞ்சு விட்டோம் அண்ணந்தங்க ஆகிவிட்டோம்.
2: நன்றி நன்றி ஐஸ்வர்யா பங்கேற்றதுக்கு, ரொம்ப அருமையா பாடுனீங்க. இப்போ அடுத்த நேயர் நம்மளோட நவரச விளையாட காத்துட்டு இருக்காங்க. கேட்டுடலாம், பேசிடலாம், விளையாண்டுலாம். 4:08 ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில பங்கேற்கும் நேயர் வணக்கம்.
4: என்ன
2: நம்ம வேலை சேர்த்து அவரே
0: பாத்துருவாங்க.
4: மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வரலால் பேசுறேன். நல்லா முட்டு செல்வா, நல்லா கலக்குறீங்க, சுறுசுறுப்பு
0: ஆயிட்டேன். அப்படிதான் தூங்கிட்டு இருந்தா எந்திரிச்சு உட்காந்துடணும் சரிங்களா?
4: தூங்குனதே எந்திரிச்சு உட்காந்துட்டேன்.
2: சூப்பர் சூப்பர். ஈஸ்வரலால் உங்களுக்கான இசை கீற்று.
5: No, no, no.

0: பாடுங்க.
1: ஐயா ஐயா, இங்க என்ன, நாங்க பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம்.
2: ஒரு டீ
0: அதேதா,
1: அத வந்து ஜாலியா பண்ணோம், அது ஜாலியா பண்ணோம்.
2: நான் அப்படியே திருப்பி சொல்றேன்,
0: உற்சாகமா வந்துட்டீங்க, என்ன சூப்பரா பாட போறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்த மேஷர்ல.
1: இப்ப நான் எடுத்து குடுக்குறேன் உங்களுக்கு.
0: அருமையா பாடிட்டீங்க, நன்றி இணைப்பு வந்ததுக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாட கேட்டேன்னு இருக்கலாம் நேர்களே.

0: கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் மாலை 4:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின்.

0: ரத்தம் தன்கோ.
1: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவுக்கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்கு வாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

0: 4:20 உற்சாகமான பரபரப்பான ஆட்டக்களம் நவரசா அப்படின்ற தலைப்புல தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
1: வந்த நேர் எல்லாருமே சூப்பரா பாடிட்டாங்க, இசை அமைப்பாளராவே மாறிட்டாங்க.
0: அது நீங்க வேற ஹை ஹை
1: ஹை ஹை ஹோ ஹோ. இன்னொரு பீட் இருக்கு, அதையும் நீங்க சேர்த்துக்கணும்.
0: அடுத்து சேர்த்துருவோம்
1: சேர்த்துருவோம். இன்னும் ஒரு முறை எண்கள் சொல்லுவோம். வசந்தன் கோவலங்கு மாட்டக்களத்துல நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 04-5-2 என்ற மதுரையின் முன்னணி போடு, 25-30-170 என்ற எண்ணில் அறிமுக நேர்களும், 25-30-171 என்ற எண்ணில் மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல நவரசா விளையாட காத்திருக்கும் வந்த நேர் யாருங்க கிட்டலாம் இருக்க வணக்கம்.
0: வணக்கம்,
2: பாத்தீங்களா
0: வருது, சூப்பரா பாடிருங்க சரியா?

0: இத வந்து நீங்க ஜாலியா பாடணும். ஐயா இடையில ஹோய் சேர்த்துட்டாலும் அதை குத்து பண்ண
1: கை தட்டிடுவோமா
0: ஐயா? அதை வந்து ஏது பந்த பாசம் அப்படி போடுங்க. இல்லையா நல்லா அப்படியே நல்லா அப்படியே பீட்டா போடுங்க. ஏது பந்த பாசம் மயில்ராஜையா ரொம்ப அற்புதமா முயற்சி பண்ணாரு. நீங்க நல்லா பாடுனீங்க அப்படின்ற உங்க வாழ்த்துக்களை சொல்லிட்டு
1: வந்ததுக்கு நன்றி. ரொம்ப அருமையா பாடுனீங்க. 4:23 நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்கள்.

0: நாட்டகத்துல இன்னைக்கு நவரசால நம்ம கூட பேச காத்திருக்க அந்த நேர் யாருங்க கேட்டலாம் பிறகு வணக்கம்
1: வணக்கம் சொல்லுங்க
0: பேருங்கய்யா
2: எழுமலையில இருந்து பொம்மையன் டெய்லர்
0: ஐயா சந்தோஷம் வானொலி அளவு குறைச்சிக்கங்க
1: உங்களுக்கான இசை கேட்டு கேட்டலாமா
2: போடுங்க மேடம்

0: நீ போ நீ
1: இல்ல
0: போ.
1: மாத்தி பாட சொல்லல நாங்க.
2: ஐயா இத வந்து குட்டு பாட்டா மாத்தணும் இப்ப நீங்க.
0: நீ போ நீ போ.
1: அட போங்க நீங்க சும்மா.
0: சரி மேடம்.
1: இன்னும் நல்ல முயற்சி பண்ணலாமே.
2: நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. மீண்டும் நாலு நிமிஷத்தை வெற்றி பெறுவீங்கன்ற நம்பிக்கையோட ஒரு முறை இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறோம். அதாவது போ நீ இப்போ வந்து நீ போன்னு பாதியாக பாடக்கூடாது, அதை வந்து கொஞ்சம் ஜாலியாக குத்துப்பாட்டு மாதிரி பாடணும்.
1: அடுத்த நேயர் ரெடியாக இருக்காங்க நவரச விளையாடுறதுக்கு. கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
3: சார்.
2: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: ராம்நாடு முத்து.
2: முத்து ஐயா நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, நிலையத்தில் எல்லோரும் நலம். இன்னைக்கு நவரசா எப்படி விளையாடணும் தெரியுமில்லங்கய்யா?
1: சரி முத்து, உங்களுக்கான இசை கேட்டு கேளுங்க.
4: கலங்காத கலங்காத நீ நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாடும்.
3: கலங்காத ஹே கலங்காத ஹே கலங்காத கலங்காத நெஞ்சுக்குள்ளே ஹே ஹே
2: நன்றி.
1: ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் ஆகாஷ்வாணியின் கற்றலையில்.

நேரம் மாலை 4:29 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

நேர்மலை 4:29 நொடிகள். நேர்களை 4:35 ஆட்டக்கலம் தொடரும். அதற்கு முன்பாக இந்த ஒரு 5 நிமிடம் நாம் கேட்க இருக்கின்றோம். ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆண்டிற்கான 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: அவ்வளவுதான், ஒரு சின்ன வரிதான்.
1: பிரபு காலத்துல வந்து இப்படிதான்
0: விளையாட காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்
0: சொல்லுங்க வெங்கடேஷ்.
2: அனைவருக்கும் வணக்கம். மூணு பேருக்கும் வணக்கம் மேடம்.
1: ரெண்டு பேர் தாங்க இருக்கோம்.
0: சரி வெங்கடேஷ், உங்களுக்கான இசை கிட்டு கேட்டலாமா?
2: கேட்டலாம்.
3: நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, வரும் காலம் சாயம் மாட்டும்.
2: வளையாத நதிகள் இல்லை, வலிக்காத காலங்கள் இல்லை,
1: சொல்லுங்க பாடி கேட்டுங்க.
0: வாழ்த்துக்கள்.
1: தொடர்ந்து வீட்டுல பாடி நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டே
0: இருக்கணும் கொஞ்ச நேரத்துல. என்னடா ஆச்சு அப்படின்னு பாப்பாங்க இல்லையா?
1: சூப்பரா பாடினாரு அவரு.
0: ஆமா, ஆட்டக்கணத்தோட எஃபெக்ட் இருந்துட்டே இருக்கணும். இப்ப அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
4: வணக்கம் சார். சிறு சிறு வயிறு வலிச்சு போச்சு மேடம். இவர் வந்து சக்கரை வீணில கண்டுபிடிக்க சொன்னா இவர் அப்படியே கார்ல படுத்துக்கிட்டு பேசாம வருவார் மேடம்.
1: ஆமாங்க.
4: எங்கே போய்கிட்டு இருக்கு சார் இப்ப உள்ள படுத்துக்கிட்டே?
0: ஆமா,
4: என்ன போட போடுறாருன்னு.
0: சரி, உங்களுக்கான இசைக்கிட்டு கேட்டலாமா? உங்க பேர் சொல்லுங்க.
4: ஒட்டக்கடையில இருந்து புஷ்பல்லதான்.
0: சூப்பர் சூப்பர். இப்ப உங்களுக்கான இசைக்கிட்டு வருது கே

0: புஷ்பலதா இப்ப பாட போறாங்க.
1: தெய்வம் தந்த வீடு இருக்கு இருக்கு வீடு இருக்கு. ஓஹோ
2: உடனே எந்த டைரக்ஷன்ல வந்தாலும் என்னை அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கிற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி
1: ரெடி தட்ரிப்பா
0: ரெடி அப்படின்னு வந்து சூப்பரா பாடிட்டீங்க புஷ்பலதா.
3: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. மீண்டும் நாளை முயற்சித்து ஆட்டக்காலத்தை ஜாலியாக விளாடணும் அப்படின்னு எடுக்கிறோம். நேரம் மாலை 4:61 அடாடாடா அப்படின்றத வந்து இடம் இடம்ல போட்டு
0: இப்போ அடுத்த நேர் என்ன பாட போறாங்க கேட்டலாம். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம விளையாண்டுருக்கோம் ஆட்டக்களம் நவரசா. அதாவது நேயர்களே, நாங்கள் வந்து ஒரு பாட்டை வந்து ப்ளே பண்ணுவோம். அது வந்து ஒரு மோட்டிவேஷன் சாங்காக இருக்கும், ஒரு சோகப்பாட்டாக இருக்கும், எப்படி வேணா இருக்கும், ஆனால் மெதுவாக இருக்கும். நீங்கள் வந்து அதை மெதுவாகவே பாடக்கூடாது, அது நல்லா ஜாலியாக பாடி காட்டணும். ஒரு டண்டக் டண்டக் டண்டக் அந்த மாதிரிலாம் மியூசிக்லாம்
0: வந்துட்டாங்க ஜாலியாக பாடுறதுக்கு. வணக்கம்
3: பிறகு வணக்கம்.
4: மகிழ்ச்சி அர்த்தமாயிடுச்சு. நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து.
3: ஐயா நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன் முத்து செல்வம். வந்தோம் வணக்கம.
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க
3: ஐயா, என்ன விளாண்டு இருக்கோம் தெரியுமில?
4: ஒரு பாட்டை பிளே பண்ணுங்க ஜானி அம்மா.
0: இந்த இந்த கொடுத்துருவோம் கேளுங்க.
5: வட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டரும்பு மொச்சு நின்று சொன்னாங்க.
0: பாடுங்க.

0: தங்கவேல் கேக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்.
1: வட்டு வட்டு வட்டு கருப்பட்டிய கருப்பட்டிய கருப்பட்டிய, வாசமுள்ள வாசமுள்ள வாசமுள்ள, ரோஜாவ ரோஜாவ ரோஜாவ, வட்டு கருப்பட்டி ரோஜாவ வாசமுள்ள ரோஜாவ, கட்டெரும்பு தின்றுச்சின்னு சொன்னாங்க, ராசாவே ராசாவே எங்க வீட்டு ராசாவே ரோசாவே.
2: வணக்கம்.
0: உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் கரகரன்னு கேக்குதுமா. காளீஸ்வரி
2: அம்மா, நலமா இருக்கீங்களா?
3: ஆ, நலமா இருக்கேன்.
2: என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா?
3: ஆ, தெரியும். நவரசம்.
0: அப்ப உங்களுக்கான இசை கேட்டு கேளுங்க.

0: இது வந்து இந்த மியூசிக்லாம் போட்டுருங்க. ஆ
1: ஆ ஹே ஹே உங்குத்தமா உஹு எங்குத்தமா ஊ உங்குத்தமா எங்குத்தமா உங்குத்தமா எங்குத்தமா யாரனா ஊஹு என்ன குத்தம் சொல்ல
0: ஊஹு
1: எங்குத்தமா
2: சூப்பர்
1: யாரனா குத்தம் சொல்ல
0: சூப்பர் சூப்பர்ங்கமா
2: அருமையா பாடிட்டீங்க.
0: வரும்போது காளீஸ்வரினா ஐயோ என்ன அமைதியா பேசுறாங்க நினைச்சேன், ஆனா ஓங்குத்துவன் பாட்டை கொடுத்தனே மிரட்டி விட்டீங்க.
2: இன்னும் ஒரு முறை பாடுறீங்களா?
1: தேங்க்யூ தேங்க்யூ. ஆ பாடுறேன் பாடுறேன். ஓங்குத்தம்மா ஊ எங்குத்தம்மா ஊ ஓங்குத்தம்மா எங்குத்தம்மா ஏய் யாரண்ணா ஓ குத்தத்தல்ல
0: ஓஹோ
2: படித்தீங்க. வாழ்த்துக்கள், நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. 4:45 நம்ம ஆட்டுக்கிழமை விளையாண்டிருக்கோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நேர்களே.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
4: ராணி இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரமாலை 4:50 விளையாண்டு இருக்கோம் நவரசா ஆட்டக்களத்துல. இப்ப நம்மளோட அடுத்த நேயர் விளையாட காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: நல்லா
2: இருக்கேங்க.
1: அப்ப முத்துசெல்வா இவர்ட்ட இருந்தா கத்திக்கிட்டாரோ?
2: ஆமாங்க.
1: சரி, கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சிய?
3: ஆமாங்க, கேட்டுக்கிறீங்க.
1: என்ன சத்தம் கேட்டு வர போறாங்க? அப்படியே வாங்க.
2: என்னங்க ஊழையெல்லாம் விடுறீங்க இடையில? இல்ல, அந்த டியூன் நல்லா இருந்துச்சு, அந்த பீட்டோட வந்தீங்களா? என்ன பாடுங்க
1: இப்ப கடைசியா பாடுங்க.
2: என்னங்க விசில் ஆடுச்சு? என்ன தபாசாச்சு புட்டோ அண்ணன் தம்பி ஆகி புட்டோம். என்னங்கய்யா
4: என்ன
2: விளையாண்டு இருக்கோம் அப்படின்றது கேட்டு இருப்பீங்க. நம்புறோம்
1: உங்களுக்கான இசை கேட்டு

0: ஏய் வானமில்லை உருமில்லை பட்டம் விட நினைப்பீரா. ஏய்
1: ஐயா இது என்ன பாட்டு போட்டீங்க,
2: இருங்க பாடட்டும்.
0: வானமில்லை வானமில்லை நூலும் இல்லை என்ன வணக்கம்
2: பல வார்த்தைகளை போட்டு பாடுறது அப்படியா?
1: எனக்கு பதட்டமாவுதா இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறேன். இப்ப வந்து நூலும் இல்லை வானும் இல்லை நானும் வாழ்வை ரசிப்பேன், அதுதான் நம்ம வந்து குத்து பாட்டா பாட போறோம். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க நவரசா. நன்றி நன்றி, நல்லா முயற்சி பண்ணீங்க. நேரம் மாலை 4:54 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில நம்ம சந்திக்க இருக்கும் நேர் யாருங்க கேட்டலாம்.
2: அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: மதுரை மாவட்டம் திருமங்கலம்
1: ராம ஐயா,
2: உங்களுக்கான இசை கேட்டு கேட்டலாமா?
4: எல்லாம் வெளிவேசம்.
1: மனசு வர மாட்டேங்குது. என்னங்கய்யா
2: அவ்வளவு பிடிச்ச பாடல் உங்களுக்கு?
3: கருத்து ஆழமான வரி ருக்கு எடுத்து செஞ்சிருக்காங்க.
2: கண்டிப்பா.
1: அப்ப அப்ப நீங்க கண்டிப்பா பாடித்தான்
3: ஆகணும். எல்லாமே
1: எல்லாமே
2: வெளிவேஷம் பாருங்க, எடுத்து
1: குடுக்கறோம்.
2: ரொம்ப பிடிச்ச பாடல் அந்த மெட்டுக்களோட கேக்குறது, ரொம்ப அருமையா பாடுனீங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:55 கிட்டத்தட்ட ஆட்டக்களம் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா? இன்னைக்கு ஆட்டக்களத்துல நபரசா அப்படின்னு சொன்னீங்க, சூப்பரா நேயர்கள் வந்து பாடினாங்க.
1: நிறைவா எங்களுக்காக நீங்க ஒரு பாட்டை வந்து பாடி
2: காட்டுறாங்க.
1: சமாளிக்க கூடாது.
2: ஆமா, இப்ப நம்ம சூப்பரான ஒரு நிறைவான பாடல் கேட்டுருவோம். அதுக்கு
1: நிறுத்துங்க. அந்த ஏது பந்த மாசத்தை இப்ப நீங்க நவரசா பாடி காட்டுங்க எங்களுக்காக.
2: ஏது பந்த மாசமா?
1: ஆமா.
2: ஐயோ, இத என்ன இப்படி மாட்டி விட்டீங்க? சரி, நேயர்கள் மட்டும்தான் பாடுவாங்களா? நானும் பாடிடுறேன். ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேஷம்.
1: ஜானகி அவர்கள் இப்படி ஒரு திறமை இருக்குமா?
2: அதுக்குதானே இதெல்லாம். சரி, தொழில்நுட்ப உதவி சொல்லிடலாமே.
1: நிகழ்ச்சியின் தொழில்நுட்ப உதவி மணிகண்டன் அவர்கள். அழைத்த அழைக்க முயற்சித்த கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி. நான் அறிவிப்பாளன் முத்துசெல்வம் மற்றும்
2: ஜானகி. நன்றி நேர்களே, நவரசா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.

0: வரானா?
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா, போடு.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்களை நாம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஒரு 2 நிமிடம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும், அரசியல் சாசனத்திற்குட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களை எளிதாக தொடங்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். பிஜேபி தமிழக பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாலியல் குற்றங்களில் தவிகவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நேர மாலை 5:04, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த அழகான மாலை பொழுதில் அற்புதமான பாடல்களாக கேட்டு ரசிக்க காத்திருக்கின்றோம். இது மாலை தென்றல்.

செவிட்டாத தேன் இனிப்பை செவிதனில் கேட்டிடும் இனிய நேரமாக இது மாலை தென்றல். கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையோடு.

0: நேரமலை 5:14 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மங்கி வரும் அந்தி வேளையில் மரக்கிளைகள் தாளாட்டும் மிதமான தென்றலோடு உங்கள் மனதை வருடும் இனிமையான ராகங்கள். இது மாலை தென்றல்.
1: மூணு முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி, முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களே, நமது வானொலியில் இன்று இரவு 8:30 அச்சாணி. இந்நிகழ்ச்சியில் கேட்கலாம் பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கபாண்டி அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 இன்றைய பாரதம். இதில் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் தரமான நோயற்ற நடவு பொருள் தேர்வு குறித்து கலந்துரையாடுகிறார்கள் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி மாணவிகள் கிருஷ்ணபிரியா, அமிர்த கார்த்திகா மற்றும் கல்கி ஆகியோர். நமது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று 8:30 அச்சாணி, அதனைத் தொடர்ந்து 8:45 இன்றைய பாரதம் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம், பயன்பெறலாம்.
0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: எல்லாரும் எங்கடா வர்றீங்க?
1: ஏலே உனக்கு மேட்டர் தெரியாதா?
0: என்னாச்சுடா?
1: நம்ம ஊருக்குள்ள காலக்கேன் பூந்துறானே, அவன் ஏதோ சொல்ல போறான். நம்மள வா போய் கேப்போம்.
2: ருட்கா லிம்டா தும்ஸ்கா அதும்ஸ்கா.
3: அதாவது அவர் என்ன சொல்ல வராருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
0: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
2: ஆனா
3: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.
4: வண்டி வருகுதுல, வள வளைஞ்சு வளவுல, தந்தி வந்து வேசுதுல, வானொலி ஸ்டேஷன்ல வந்தாலும் வாங்க, மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமலை 5:29:27. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நேர்களே மாலை தன்றல் நிகழ்ச்சி 5:35 தொடரும். அதற்கு முன்பாக இந்த ஒரு 5 நிமிடம் நாம் கேட்க இருக்கின்றோம். ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

நேர்மலை 5:38 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சிவந்த வானமும் சிலிர்க்க வைக்கும் தென்றலும் நம்மிடம் சொல்லும் ஒரே செய்தி, இசையை ரசியுங்கள், இன்பமாக இருங்கள். இணைந்திருக்கின்றோம். இது மாலை தென்றல் நிகழ்ச்சி. ஒளிக்கிருக்கும் அடுத்த பாடல்

சாய்ந்திடும் முக்கள். நேரமலை 5:43 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாம் கேட்டு நின்றிருக்கின்றோம். இது மாலை தன்றல்.

0: சாய்ந்திடும் கதிரவன், தாளாட்டும் தென்றல், மயக்கும் இசை, மகிழும் மனம், இவை அனைத்தும் ஒன்று சேரும் தருணம் இது மாலை தென்றல்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது?

0: நேரமலை 5:54. நேர்களை இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்றைய மாலை தன்றல் நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்கள் யாவும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான பாடல்களாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நன்றி சொல்லிக் கொள்வது அறிவிப்பாளன் முத்துசெல்வம். நன்றி நேர்களே.
1: கருப்ப

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு மாறுபட்ட கருத்துகள் மற்றும் விவாதங்கள் ஏற்படுவது வழக்கமான நடைமுறை என்றும், அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டிஜிட்டல் பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச அளவிலான நடவடிக்கைகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களை எளிதாக தொடங்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். பிஜேபி தமிழக பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாலியல் குற்றங்களில் தாவைக்கவினர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமலை 6:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். திண்டுக்கல் சார்பு ஆய்வாளர் மற்றும் காவல் நிலையத்திலிருந்து வந்த அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டனம்பட்டி இந்திரா

0: நகர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்களின் மனைவி ஆரோக்கியம்மாள். 59 வயதுடைய இவர் இம்மாதம் 16 அதாவது செப்டம்பர் மாதம் 16 முதல் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன திருமதி ஆரோக்கியம்மாளுடைய அடையாளம் மானிட தோற்றம் உடையவர், சுமார் 4.5 அடி உயரமுடையவர், தடிமனான தோற்றம் கொண்டவர். இவரை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: சார்பு ஆய்வாளர், தாலுகா காவல் நிலையம், திண்டுக்கல். தொலைபேசி எண் 9942622200 மற்றும் காவல் ஆய்வாளர், தாலுகா காவல் நிலையம், திண்டுக்கல். தொலைபேசி எண் 9894081712. விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பு: விருதுநகர் மாவட்டத்தில் செப்டம்பர் மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் 25 செப்டம்பர் 25 காலை 11 மணி அளவில் விருதுநகர் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறவுள்ளது. கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் தொடர்பான பொதுவான கோரிக்கைகளை மட்டும் மனு மூலம் அளிக்கலாம். விவசாயிகள் வட்டாரத்திற்கு இருவர் வாரியாக பொதுவான கோரிக்கைகள் மட்டும் விவாதிக்கவும், சிறந்த முறையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தினை நடத்திட முழு ஒத்துழைப்பு தருமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரமலை 6:05 ஆன்மீக நேரமாய் கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை. இறைவனை துதிக்கும் பாடல்களை கேட்டிணைந்திருங்கள் நேயர்களே.

0: இறைவனை துதிக்கும் நேரமாய் ஆன்மீக பாடல்களை காற்றலைகளில் இசைத்து சென்றது விளக்கேற்றும் வேளை.
1: வணக்கம், நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ மதுரை எஃப்எம் 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

நேரம் மாலை 6:25 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது இனிவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் மாலை 6:30 மற்றும் 7:30 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து இரவு 6:35 மாலை 6:35 அந்திப்புக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், செல்ல குழந்தைகளின் நேரமாக கேட்கலாம் பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி, இதில் பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கபாண்டி அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம், கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் தரமான நுயற்ற நடவு பொருள் தேர்வு குறித்து கலந்துரையாடுகிறார் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி மாணவிகள் கிருஷ்ணபிரியா அன்ஷிதா கார்த்திகா கல்கி. 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தொடர்பான தினசரி முக்கிய நிகழ்வுகளின் சிறப்பு தொகுப்பு கேட்கலாம். 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நிறைவு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 காவிய கானங்களின் தொகுப்பாக தேனும் பாலும் கேட்கலாம். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இனி நம் பண்பலையில் ஒழிக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமும்.

மாலை நேரம் வந்துவிட்டாலே மனதுக்குள் ஒரு விதமான புத்துணர்ச்சி பிறக்கும். அந்த மாலை பொழுதின் அழகு இன்னும் இனிமையாக்க இதோ உற்சாகமான ராகங்கள் காற்றலைகளில் இசைத்து கொண்டிருக்கிறது அந்தி பூக்கள். வரும் அடுத்த பாடல் சிறுத்தை திரைப்படத்திலிருந்து, வித்யாசாகரோட இசையில, நா முத்துக்குமாரின் வரிகளில்.

மணி 46 நிமிஷத்தில் கேட்டுட்டு இருக்கோம் அந்தி பூக்கள் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9. அடுத்த பாடல் இது வந்துட்டே இருக்கு, தூங்கா நகரம் திரைப்படத்திலிருந்து சுந்தர் சி பாபுவின் இசையில்.

காதல சொன்னா கொண்டாட்டம் தான், பழுக்கு மரத்தை ஊனி வச்சா வயசு பசங்க கொண்டாட்டம் தான், சூடம் ஏத்தும் பூசாரிக்கு

தெருவில் நடந்து வர்றோம் ஏன் சில்லடா, மலர் அழகா இவ அழகா கேப்போமாடா, பதில் சொல்வாரா சாலமன் பாப்பையடா. ஸ்டிக்கர் போட்டு நெத்தியில வச்சு வந்தா பொத்தையில பச்சு மிட்டா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 6:51 ஆண்டி பூக்களில் இசைக்கவிருக்கும் அடுத்த பாடல் காவலன் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையிலே யுகபாரதி வரிகள்ல கார்த்திக் குரலில்.

0: மாலை மயங்கும் நேரம், மனம் மயக்கும் ராகம், சோர்வு விலகும் நேரம், சந்தோஷம் பிறக்கும் நேரம். இசையோடு இணைந்திடுங்கள், இனிய மாலையை ரசித்திடுங்கள். இன்றைய அந்திப்பூக்கள் கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேர்களே.
1: வள்ளியே சக்கரவள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

கேட்கறது என்ன பாட்டு இது ஹிட்டு லேட்டஸ்டா வந்த ஹிட்டான பாடலின் அணிவுப்பாக தொடர்ந்து கேட்க இருக்கின்றோம். வைப் பண்ண போறோம். முதல்ல இருக்க பாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சி ட்ரம்பலம். அனிருத் மியூசிக்ல சந்தோஷ் நாராயணனே பாடியிருக்காரு, தனுஷ் அவர்கள் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இதோ கேட்டு வந்துருவோம். தேன் மொழி.

பாட்டு இதுகிட்ட நிகழ்ச்சி திருச்சிற்றம் படத்துல இருந்து சூப்பரான பாட்டு வாய் பண்ணி முடிச்சிருக்கோம். நேரம் 7:07. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒலிக்க இருக்கும். அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தக் லைஃப் திரைப்படத்துல வந்து ஏ ரகுமான் அவர்களின் இசையில் ஏதோ காற்றலைகளில்

தனுஷ் அவர்களின் வரிகளில் அனிருத், இசையில் ஸ்வேதா மோகன். குரலில் அற்புதமான பாடல் கேட்டு முடிச்சிருக்கும் நேரம் 7:15. நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில். பாட்டு இது ஹிட். இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

பாட்டு ஹிட் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிருக்கும் பாடல் சண்டக் கோழி 2 திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களின் இசையில் குரலில் ஏகாதசி லிரிக்ஸில் ஏதோ சூப்பரான பாட்டு கேட்டு வைப் பண்ணிடுவோம்.

சண்டக்கோழி டூ திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜ் அவர்களின் இசையில் சூப்பரான மெலடி பாட்டு கேட்டு முடிச்சிருக்கும். அதே வைபோட இன்னொரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. கர்ணன் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் அவர்களின் இசையில் தனுஷ் மற்றும் மீனாட்சி இளையராஜா சேர்ந்து பாடியிருக்காங்க. யுகபாரதி அவர்கள் இன்பர்களில்

மாதிரி அற்புதமான மெலடிகளாக கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் பாட்டு இது ஹிட். ஒளிகற்கும் அடுத்த பாடல் விருமன் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜ் அவர்களின் இசையில் யுவன் மற்றும் ஆதித்தி சங்கர் சேர்ந்து பாடியிருக்காங்க. ராஜ் முருகன் அவர்களின் லிரிக்ஸ்ல இதோ கேட்டு இருந்துருவோம்.

நேரம் இரவு 7:29:23. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நேயர்களே பாட்டு இது கிட்ட நிகழ்ச்சி கேட்கலாம். இரவு 7:35 அதற்கு முன்பாக இந்த ஒரு 5 நிமிடம் நாம் கேட்க இருக்கின்றோம். ஜப்பானில் நடைபெறும் 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: मुझे मोहम्मद शाहिद आजमी को प्रोड्यूसर शाहनवाज खान के साथ इजाजत दीजिए, नमस्कार।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆண்டிற்கான 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்டோம்.
3: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் நேர்களை ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட். ஹிட்டான பாடல்களை அணிவகுப்பாக தொடர்ந்து கேட்டுருக்கோம். இன்னைக்கு மெலோடியஸ் சூப்பரா கியூட்டா வைபா போயிட்டு அப்படின்னு நானே சொல்லிக்குவேன். அடுத்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, காற்று வெளியீடு திரைப்படத்தில் இருந்து ஏ ரகுமான் அவர்களின் இசையில் வைரமுத்து அவர்களோட லிரிக்ஸில் சூப்பரான ஒரு கல்யாண பாட்டு. நேர்களே இது வளகாப்பு பாட்டு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஹாய் ஸ்டுட்டிஸ் குழந்தைகளே, நேர்களை இன்று இரவு மணி 8:05 இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ரமேஸ்வரம் பண்பலையில் பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் பங்கு பெறும் அழகிய அற்புதமான இனிமையான நிகழ்ச்சியாக குழந்தைகள் பங்கு பெற பேச அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணி போடு, 25 30 170 என்ற எண்ணிலும், 25 30 171 என்ற எண்ணிலும் இன்று இரவு மணி 8:05 இருக்கு. சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராம். நீங்க வரலாம், பேசலாம், பாடலாம், ரைம் சொல்லலாம், ஹோம்ஒர்க் எழுதுனேன்னு சொல்லலாம், ஹோம்ஒர்க் எழுதலன்னு சொல்லலாம், நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லலாம், ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு என்னாலும் சொல்லலாம். இன்று இரவு மணி 8:05 இருக்கு. நமது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை ஒழுக்கருக்கும் அடுத்த பாடல் கடாரம் குண்டான் திரைப்படத்திலிருந்து.

நேரமரவு 7:54 மணி ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சூப்பரான மெலடி பாடல் சைக்கோ திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் இசையில் கேட்டு முடிச்சிருக்கோம். நிறைய பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. இன்றைய சூப்பரா மெலடி பாடல்களாக வளம் வந்தது. இன்று வளம் வந்த பாடல்கள் யாவும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான பாடல்களாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் நன்றி சொல்லிக் கொள்வது நான் அறிவிப்பாளன் முத்து செல்வம். நிறைவான பாடலாக வட சென்னை திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் அவர்களின் இசையில் ஒரு அற்புதமான மெலடி.

0: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோரின் முயற்சி காரணமாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகள் முன்கூட்டியே எட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று வதோதராவில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது வரவேற்கத்தக்கது என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எந்தவொரு பிரச்சினை தொடர்பாக விவாதங்கள் நடைபெறுவதும் மாறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவதும் இயல்பான ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி முடிவு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் உரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டே எடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்த பரிந்துரை அதன் நடைமுறையை மேம்படுத்துவதற்கானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தேர்தல் ஆணையர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. மைபாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 2023 தொடங்கப்பட்ட இந்த இணையதளத்தில் பதிவு செய்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளையோர் 25,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின் சேமிப்பு மற்றும் மின் தேவையை சீராக நிர்வகிப்பதற்கான கொள்கையை விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறையில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் 7338801456 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக திரு நிர்மல்குமார் சுரானாவும் திருமதி டி கே அருணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இவர்களின் அனுபவம் பிஜேபியை வலுப்படுத்தவும் மக்கள் சேவையை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்லவும் பெரும் துணையாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தாவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவிக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 17,000 டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பங்கேற்காதது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் தாவிக அரசு இதற்கான உறுதிமொழி அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களில் அரசால் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை போக மீதமுள்ள கடன் தொகையை கட்டாயப்படுத்தி வசூல் செய்யும் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். நிலுவைத் தொகையை செலுத்த இயலாதவர்களுக்கு புதிய கடன்கள் வழங்க மறுப்பது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் நரம் ரோஷிபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோட்ரானி மற்றும் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில்

உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிஹரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:06 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பட்டாம் பூச்சிகள். செல்ல குழந்தைகளின் மழலை குரலில் அவங்களுடைய விருப்ப பாடல்கள், அவங்க நமக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் கேட்டு ரசிக்கலாம். இனி வரும் 24 நிமிடங்களும் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கேற்க, அறிமுக குழந்தைகள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம பண்பலையில் பேசக்கூடிய குழந்தைகள் வர வேண்டிய எண்கள் 25 30 170. மற்ற அனைத்து குழந்தைகளும் வரலாம் 25 30 171 இந்த எண்களில் 0452 என்ற மதுரை நினைப்போடு வாங்க. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் காத்துட்டே இருக்கோம். நேரம் 8:06.

0: கட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் செல்ல குழந்தைகள் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக குழந்தைகளும் மற்ற அனைத்து குழந்தைகளும் எல்லாம் 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன். 8:10 நம்மளோட பேச காத்திருக்கும் செல்ல குழந்தை, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: என் பேர் சபரி மேம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க சபரி?
1: பட்டாம்பூச்சிகள்
0: பேசணும்னு தோணுச்சு?
1: அக்கா சொன்னாங்க.
0: அப்படியா, வானொலி எல்லாம் கேப்பீங்களா? எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்?
1: என்ன
0: சொல்ல போறீங்கன்றத கேட்டலாம்.
1: மனப்பாட பாடல் சொல்ல போறேன்
0: மேம். சொல்லுங்க.
1: வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்காடல் வைப்பினும் தன்மன வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. பாரதியார்.
0: ரொம்ப அருமையா பாண்டிங்க, வாழ்த்துக்கள் சபரி. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு தமிழ் தான் மேம் பிடிக்கும்.
0: தமிழ் தான் பிடிக்கும். ரொம்ப சூப்பரா பாட்டெல்லாம் பாடுனீங்க. இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
1: மேம், எங்க நான் ஸ்கூல்ல போய் தமிழ் அம்மா தான் மேம் சொல்லி கொடுத்தாங்க.
0: சரி, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பேச்சு போட்டி அதெல்லாம் கலந்துக்குவீங்களா?
1: ஆ, எஸ் மேம், கலந்துக்கிறேன் மேம்.
0: சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற ஆகாஷ்வாணி சார்பா வாழ்த்துக்கள். என்ன பாட்டு கேட்கலாம்?
1: மேம், விஸ்வாசம் அச்சித்துக்கு மேம்
0: பாடல் கொடுத்துடலாமா? நன்றி, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. சபரி, உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இது பாடல் வந்துட்டே இருக்கு, விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து.

0: அதிரடியான உற்சாகமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். பட்டாம்பூச்சிகள்ல செல்ல குழந்தைகளின் நேரமாக 8:17 இதோ அடுத்து காத்திருக்கும் குழந்தை. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய சவுண்ட் சரியா கேட்கலப்பா. கவின்ராஜ். சரி கவின்ராஜ், இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்? என்ன பாட்டு? கில்லி. கில்லி படத்துல இருந்து பாட்டு கொடுத்தலாமா? சரி, பாட்டு கொடுக்கணும்னா நீங்க கவின்ராஜ் எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? மனப்பாட பாட்டு சொல்லுங்க, கேட்டுருவோம். கவின்ராஜ், என்ன இவ்ளோ ஃபாஸ்டா சொல்லிட்டீங்க? ஃபாஸ்டா தான் சொல்லுவீங்களா எப்பயுமே?
1: ஆமா.
0: கிளாஸ்ல இப்படி தான் சொல்லுவீங்களா?
1: ஆமா மேடம்.
0: சூப்பர் சூப்பர். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கவின்ராஜுக்கு?
1: 17.
0: 17 ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க? ஆ. ஓ. சரி, ஸ்நாக்ஸ்லாம் கொண்டுட்டு வருவாங்களா? உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்? யோசிக்கிறீங்களா கவின்ராஜ்? தெரியாதா? சரி, என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி. சரி சரி, சூப்பர் சூப்பர். எவ்வளவு பிரியாணி சாப்பிடுவீங்க? கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. கொஞ்சம் தானே சாப்பிட முடியும் பிரியாணி? சரி ஓகே சார். கவின்ராஜ், ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கில்லில இருந்து கேட்டலாமா? பாட்டு கொடுத்தலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: 8:23 பட்டாம்பூச்சிகள்ல நம்மளோட ஒரு செல்ல குழந்தை பேச காத்துட்டு இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சரி, என்ன பாட்டு கேட்கலாம்
2: இன்னைக்கு?
1: ரஜினி முருகன்.
0: சரி, பின்னாடி இருந்து அப்பா அம்மாவும் ஹெல்ப் பண்றாங்க அப்படிதானே? பாப்பா சூப்பரா பேசுவீங்கல்ல நீங்க. என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு? சொல்லுங்க, கேட்டலாம்.

சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா பாடுனீங்க பாப்பா. நீங்க ரொம்ப அருமையா பேசுறீங்க, அம்மா பாட்ட சொல்லிடுங்க, இனிமே நானே பேசிடுவேன். சரியா? ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்காகவும் இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து கேட்டு நினைந்திருங்கள் காற்றலைகளில்.

0: இதுவரை பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முயற்சித்த கேட்ரஸ் தான் அனைத்து செல்ல குழந்தைகளுக்கும் நேயர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கபாண்டி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
2: மலர்களின் மனம் மனதை வருட, வண்ணங்களின் அழகு விழியை கவர, கைகளின் கலை நயத்தில் பூக்கள் பேச அழகிய அலங்காரம் உருவாகிறது. என்ன நேர்களே, ஒரு கவிதையை ஆரம்பிக்கிறோம்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயுமே நம்ம கண்ணை கவரக்கூடிய அழகிய ஓவியம், அதாவது பூக்களால் உருவாக்கப்பட்ட அழகிய ஓவியத்தை செய்யக்கூடிய ஒரு கலைஞர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன விதமான தொழில் பண்றாங்க, அவங்களுடைய தொழில் அனுபவங்களை பத்தி நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்க பேரு, எங்க இருந்து வரீங்க, என்ன தொழில் சார் பண்றீங்க?
3: என் பேர் தங்கபாண்டி சார். அப்பா பேர் வந்து பாண்டி. நான் வந்து மதுரை மாவட்டம் முத்துப்பட்டியில் வசிக்கிறேன். நான் வந்து இந்த பூ அலங்கார தொழிலில் வந்து ஒரு 18 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன்.
2: இப்போ எந்த ஒரு தொழில் அப்படின்னாலுமே அதில் சில சவால்கள், சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த பூ அலங்கார தொழிலில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன?
3: இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஃபஸ்ட்டு வேலைக்கு ஆள்கள் பற்றாக்குறையாக இருக்கும் சார். வேலை பார்க்குற டயத்துக்கு வந்து பசங்க அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டாங்க. நம்ம ரெகுலராக பார்க்குறவங்கள அங்கிட்டுங்கன்னு பிரித்து விட்டோம்னா, ஒரு பெருங்குண்ட வேலையில் வந்து பசங்களை நம்ம எதிர்பார்த்து வேலை பார்க்குற டயத்தில் அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலையில் ஒரு ஒருத்தவங்க லீவ் போட்டுருவாங்க. அப்படின்றக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சார். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, பூ மெட்டீரியல் வந்து மழை டயத்தில் வந்து கொஞ்சம் கிடைக்காம போயிடும், டிமாண்ட் ஆயிடும் சார். அந்த டயத்தில் பூ கிடைக்காம இருக்கும். அப்போ அந்த டயத்தில் எல்லாமே ரிஸ்க் எடுத்து தான் சார் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது இந்த தொழிலில் வந்து.
2: சரி, இந்த தொழிலில் வந்து போட்டிகள் எப்படி இருக்குப்பா?
3: ஒருத்தவங்க நல்லா பண்ணுறாங்கன்னா நான் அவங்கள காட்டி கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும்னு நம்ம நினைப்பேன் சார். நான் நினைப்பேன் சார், இப்போ நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா என் கூட இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அவரை காட்டி கொஞ்சம் நல்லா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க சார். போட்டிக்கு போட்டியாக இருந்தால் தான் சார் வேலையில் நம்ம கரெக்டாக இருக்க முடியும்.
2: கண்டிப்பாக. சரி, இப்போ இந்த தொழிலில் வந்து வருமான வாய்ப்புகள் எப்படி, தொழில் போயிட்டுருக்கு, வருமானம்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
3: மாதத்துக்கு வந்து 20 நாள் வேலை இருக்கும் சார்.
2: 20 நாள்
3: வேலை இருக்கும் சார்.
2: 10 நாள் வந்து
3: ரெஸ்ட்டாக தான் சார். அதில் வந்து நைட்டும் பகலும் சேர்ந்து பார்க்கல 40 நாள் கணக்கு வாய்ப்புக்கும் சார். நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நைட் ஒர்க் தான் சார் அதிகமாக இருக்கும். சுத்தமாகவே நம்ம தூக்கத்தை கடைபிடிக்க முடியாது சார். நம்ம அந்த ஒர்க் இறக்கிட்டோம்னா காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு சாமி கருவறை திறக்கிற மாதிரி டைம் ஆயிரும். அந்த டயத்தில் நம்ம என்ன டயத்தில் நம்ம வேலை முடிச்சு கொடுக்க டயம் இருக்கோ, விடிய விடிய நம்ம முடிச்சு கொடுக்கணும். வேலை பார்க்கணும்னா வேலை பார்த்து முடிச்சு கொடுக்கணும் சார். நம்ம
2: அப்போ நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க்காக இருக்கும். என்ன
3: ஃபுல் அண்ட் ஃபுல்லு நைட்டு தான் சார் ஒர்க்கு. பகலில் காட்டி நைட்டு தான் சார் அதிக ஒர்க் இருக்கு. பூ அலங்கார தொழிலில் வந்து நைட்டு ஒர்க் தான் அதிகம் சார்.
2: அப்புறம் எந்த ஒரு தொழில்னாலுமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துறோமோ அடுத்த டைம் தான் அவன் மறுபடியும் கூப்பிடுவாங்க. அந்த வகையில் கஸ்டமர் ரிலேஷன் எப்படி இருக்கு?
4: இந்த கேள்வியை ரெண்டாக உடச்சிக்கிறேன் இப்போலாம். இந்த கேள்வி ரெண்டாக உடச்சுறேன்.
2: இப்போ எந்த ஒரு தொழில் அப்படின்னாலுமே மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம்.
3: கண்டிப்பாக சார்.
2: அது எந்த தொழிலாக இருக்கட்டும், அந்த வகையில் இப்போ உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ எப்படி வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறோம், நேரில் ஃபோனில் பேசுனா நீங்கள் வருவீங்க, இதை தவிர உங்களோட திறமையை வந்து எப்படி வெளியுறுத்து கொண்டு காட்டுறீங்க நீங்கள்?
3: இன்ஸ்டா இருந்தால் இன்ஸ்டாகிராம்னு சொல்லி சொல்லுவோம் சார். இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் அதிகமாக நம்ம வந்து வேலை பார்க்கறத வந்து வீடியோ எடுத்து நம்ம வெளியில் காமிச்சிருக்கோம் சார்.
2: ஒரு ரெண்டு வீடியோ போட்டுருவீங்க?
3: ஆமாம் சார். நம்ம எப்படின்னா சார், இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேலை பார்க்குறோம்னா அதை நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சு நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நம்ம ஒர்க் பண்ணதை வெளிப்படுத்திக்கிருக்கோம் சார். இது எப்படின்னு கேட்டிங்களா சார், என்னோட ஒர்க்கு பார்க்கணும், நேரில் பார்க்கணும், வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து என்னோட தொழிலை வந்து வேலையை வந்து அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் நம்ம வெளிப்படுத்திருக்கோம் சார்.
2: அவ்வளவு பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க.
3: ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து 12K இருக்காங்க சார். 12,000 பேர் இருக்காங்க சார். அவங்க தான் சார் என்னோட சொத்து. இன்னொன்று வந்து ஃபேஸ்புக்ல வந்து 8,000 பேர் இருக்காங்க சார்.
2: உங்க ஃபாலோவர்ஸ் எவ்வளவு இருக்காங்க?
3: ஆமாங்க சார். என்னோட வேலை பிடிச்சிருந்ததுனால தான் சார் லைக் பண்ணி, இப்போ நான் ஒரு வீடியோ போகிறேன், வேலை பார்த்ததை வீடியோ போகிறேன்னா அந்த அளவுக்கு லைக்கு கமெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க சார் எனக்கு.
2: சரி, இப்போ கிட்டத்தட்ட 18 வருஷமாக நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க.
3: ஆமாங்க சார்.
2: உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பூ அலங்கார அனுபவம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
3: நம்மளுக்கு வேலை வந்து எந்த வேலையுமே எனக்கு கஷ்டம் கிடையாது சார். எல்லா வேலையும் மனசார வேலை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சிறப்பாக அமையும் சொல்லி என்னோட கான்செப்டில் நான் வேலை பார்க்குறேன் சார். மெயினாக வந்து என்னோட ஒர்க்கில் வந்து பசி அடக்கணும் சார். சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு டைமே கிடைக்காது சார். ஏன்னா நம்ம கரெக்ட் டயத்துக்கு கொடுக்கணும், வைக்கணும்ட்டு பசங்கள்லாம் சொல்லுவாங்க. நானே நீ ஒர்க்கு ஒர்க்குன்னு சொல்லிட்டு கடைசியில் வேலை வேலைன்னு சொல்லிட்டு நீ சாப்பாடை மறக்க விட்டுற, எல்லாத்தையுமே கரெக்ட் டயத்துக்கு நம்ம சாப்பிட முடியல வைக்கல. நம்ம சாப்பாடை நினச்சோம்னா நம்ம போகிற இலக்கை நோக்கி போக முடியாதா? பசங்களை கொஞ்சம் சொல்லுவேன், நம்ம போகிற இலக்கை நோக்கி நம்ம போக முடியாது. நம்ம என்ன இலக்கை நோக்கி நம்ம போகிறோமோ கடைசி வரைக்கும் நம்ம போனால் தான் கரெக்டாக முன்னாடி வர முடியும் அப்படின்ற மாதிரி பசங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவேன் சார். அதனால் சாப்பாடை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பசங்களையும் திறமையாகவே கொண்டு போயிட்டேன் சார் வேலையில்.
2: ஒரு பொறுப்பை வந்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து தூங்குறது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது?
3: தூக்கம் இருக்காது சார், சாப்பாடு.

0: இருக்கா சார்? கரெக்ட் டைத்துக்கு நம்ம சாப்பிட முடியாது சார். அந்த பகல்ல தான் சார் நம்ம லெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். லெஸ்ட் எடுத்தாலும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் லெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி நம்ம ஒர்க்கு கிளம்பிடணும் சார். அந்த மாதிரி இப்போ ரெகுலராகவே போயிடும் சார்.
1: சரி, இப்போ இந்த பூ அலங்கார தொழிலுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
0: பூ அலங்கார தொழிலில் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்னா என்னை காட்டி கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டியாகவே இறங்குறாங்க சார். அதில் ஒவ்வொருத்தவங்க அவங்களோட திறமையை வெளிப்படுத்துகிறாங்க சார். என்னோடய திறமை வந்து எப்படி வெளிப்படுத்தினா, என்னோடய அலங்காரம் வந்து எனக்கு சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நான் அப்படி போய்கிட்டு இருக்கு சார்.
1: இல்ல, எதிர்காலம் நல்லா இருக்குமா? அதுக்கு
0: எதிர்காலம் நல்லா இருக்கு சார்.
1: சரி, அப்படின்னா இந்த கேள்வி நான் உங்கள்ட்ட கண்டிப்பா கேட்கணும். இப்ப இன்றைய கால இளைஞர்கள், யங் ஜெனரேஷன் வந்து இந்த பூ அலங்கார தொழில வந்து சுய தொழில எடுத்து பண்ணலாமா?
0: கண்டிப்பா பண்ணலாம் சார்.
1: வாய்ப்புகள் எப்படி இருக்கும்?
0: வேலை வாய்ப்பு எல்லாம் நல்லா சிறப்பா இருக்கும் சார். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் வேணும் சார். நம்ம எப்படின்னா பாட்டுக்காரங்களுக்கு ஒர்க் பண்ணா நம்மள புடிச்ச மாதிரி பண்ணணும்.
1: சரி,

0: இப்போ 18 வருஷம் அனுபவம் இருக்கு உங்களுக்கு, புதுசாக படிச்சுட்டு ஒருத்தவங்க வர்றாங்க, நான் இந்த தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா?
1: பசங்களை வந்து வேலையே தெரியாம தான் சார் என் பசங்களே ஒர்க் பண்றாங்க. பாதி பசங்க வேலை தெரிஞ்ச பசங்க 10 பேர் வேலை பார்த்தாங்கன்னா வேலையே தெரியாம தான் சார் 20 பசங்க 25 பசங்க வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து வேலையே தெரியாம இருந்தால் கூட இதை இப்படி பண்ணு, இதை இந்த இப்படி செய் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையிலையும் சொல்லி சொல்லி சொல்றதுனால ஒரு 1 ஹவர் நம்ம சொன்னோம்னா போதும் சார், அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறாங்க. இந்தந்த பசங்களுக்கு இந்தந்த ஒர்க்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேலையை கொடுத்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவேன் சார் நான்.
0: அப்போ யாராவது தொழில் கற்றுக்கணும் உங்கள்கிட்ட வந்தாங்கன்னு கற்றுக் கொடுப்பீங்க?
1: கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துடலாம் சார்.
0: சரி, இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியாக நீங்கள் வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க
1: நீங்கள். ஆமாங்க சார்.
0: இன்னைக்கு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேருக்கு வந்து வேலையை கொடுக்குற அளவுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகால உழைப்பு நீங்கள். நான் போகாத இடமே இல்லை தமிழ்நாட்டில், கிட்டத்தட்ட நிறைய கோயில்களுக்கு நான் பூ அலங்காரம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு
1: சொல்கிறீங்களே. ஆமாங்க
0: சார். உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் என்னங்க சார்?
1: தமிழ்நாடு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன் சார். ஒரு மெயினான கோயில் இன்னும் அலங்காரம் பண்ணாமல் இருக்கேன் சார்.
0: என்னென்ன கோயில் சார் இதுக்கு அலங்காரம் பண்ணாமல் இருக்கீங்க?
1: நம்ம திருவண்ணாமலை கோயில், சிவன் கோயில் சார்.
0: அண்ணாமலையார் கோயில்,
1: அண்ணாமலையார் கோயிலுக்கு நம்ம போகணும் சார். ரெண்டாவது கேட்டீங்கன்னா நம்ம மருதமலை முருகன் கோயில் போகணும் சார். மூன்றாவது திருத்தணி போகணும் சார். திருச்சி மலைக்கோட்டை போகணும் சார். இங்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா வடபழனி போகணும் சார். தமிழ்நாட்டில் நம்ம போகாத கோயில் எந்த கோயிலும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு சார் எனக்கு. எல்லா கோயிலும் நம்ம ஒர்க் பண்ண, நம்ம ஒர்க்கு இருக்கணும், நம்ம வேலை இருக்கணும், செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு சார்.
0: நல்ல லட்சியங்கள், உயர்ந்த லட்சியங்கள், அதாவது பூ அலங்காரம் வந்து நீங்கள் தொடாத கோயிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்புறீங்க.
1: ஆமாங்க சார்.
0: கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு வந்து எல்லா கோயிலுக்கும் வரும். உங்களுடைய பேர், உங்களுடைய உழைப்பு வந்து இன்னும் எல்லா இடங்களுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி.
0: ரொம்ப அழகாகவே சொல்லிட்டு இருக்கீங்க சார்.

0: அதாவது 9th தான் நீங்கள் படிச்சிருந்தீங்க, ஆனாலும் உங்களுடைய சொந்த உழைப்பால் கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் ஒரு தொழிலாளியாக இருந்து நீங்கள் முதலாளியாக மாறி இருக்கீங்க.
1: ஆமாங்க சார்.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி
1: சொல்லுங்கள் சார்.
0: இன்று படித்த இளைஞர்கள் அவங்களும் உங்களை மாதிரி எந்த தொழில்னாலும் அதில் சிறந்த தொழில் முனைவோர் நல்ல ஒரு முதலாளியர் ரேஞ்சுக்கு வரணும் அப்படின்னா, அந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக என்ன ஆலோசனை அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க?
1: நம்ம தொழிலில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். வேலை எப்படி பார்க்கணும்னா மனசாட்சியோட வேலை பார்க்கணும். பொய் பேசுறது, ட்ரிங்க் சாப்பிட்றது, ஸ்மோக் பண்ணுறது சுத்தமாக தடை பண்ணிடணும். நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோமோ இன்னும் அந்த வேலையை நோக்கி நம்ம கரெக்டாக செஞ்சால் போதும்.
0: கண்டிப்பாக சார். அதாவது நம்ம முழு அர்ப்பணிப்புணர்வோட நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதுலேயே வெற்றி பெற முடியும் சொல்றீங்க.
1: ஆமாம் சார், கண்டிப்பாக சார்.
0: என்ன நேர்களே, தங்கப்பாண்டி சார் வந்து 9th தான் முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு ஒரு தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாங்க.
1: படாத கஷ்டம் கிடையாது சார். ஒருவேளை கஞ்சி கூட அந்த அளவுக்கு சாப்பாடுக்கு வந்து கஷ்டப்பட்டு சார், ஊர் ஊரா போய் 2 மாதம் 3 மாதம்னு சொல்லி ஒரு ஊரா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சார். இப்போ அந்த டயத்தில் வேலை பார்க்கல தான் திண்டுக்கல்ல வந்து எங்க அண்ணன் வந்து ஒரு ஒர்க்கு கூப்பிட்டு போறான் சார். மொதல் மொதல் பாலன் சொல்லி பூக்கடையில் வந்து அந்தளவுக்கு திறமையான ஒரு வித்தகர் சார். அவர்கிட்ட தான் சார் நான் அந்த தொழிலை கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டேன் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, லேபர் மாதிரி போய் ஒர்க் பண்ணேன் சார். அப்பைக்கப்போ வேலைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவார், இந்த மாதிரி வேலைக்கு வரையா வேலைக்கு வரையாங்க பாரு, அப்போ நான் போவேன் சார். இந்த மாதிரி வேலை பார்க்கல வைக்கல ஒரு டைம் கேட்டார் சார், நல்லா வேலை பார்த்துக்கிறக்கல எங்கள் கூட வேலை பார்க்குறவங்க ஆள் மாதிரி நீ வேலை பார்த்துருவியா அப்படின்னு கேட்டார் சார். நான் சொன்னேன், நான் பார்க்குறேனே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, உங்களை உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க பசங்களை மாதிரி நானும் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முழு கான்செப்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே என்னோட வேலையிலேயே நான் அர்ப்பணிச்சேன் சார். இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. எதை நோக்கி நம்ம போகணும்னு நினச்சி நம்ம இருக்கோமோ அதை நினச்சதுனால தான் சார் நான் இந்த அளவுக்கு வந்து இருக்கேன் மதுரையில் பூவாளங்கரத்தில். யார் என்ன சொன்னாலும் நான் காதில் வாங்கிக்கிற மாட்டேன் சார். நம்மளோட திறமையை வெளியில் காமிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் எடுத்தேன். எடுத்ததில் இன்ன வரைக்கும் மதுரையில் நான் வேலை பார்க்காத கோயில் கிடையாது. எல்லா கோயிலுமே தங்கப்பாண்டியா, தங்கப்பாண்டி வந்தால் கரெக்டாக இருக்கும், அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் எந்த வேலை இருந்தாலும் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு பேர் நான் இன்ன வரைக்கும் நினச்சி நிப்பாட்டியிருக்கேன் சார்.
0: ரொம்ப சந்தோஷம். தங்கப்பாண்டி அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு பூ அலங்கார கலைஞர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: ஆமாம் சார்.
0: கிட்டத்தட்ட 18 ஆண்டு கால உழைப்பு இன்னைக்கு வந்து உங்களால் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வந்து வேலை கொடுக்குறீங்க.
1: ஆமாங்க சார்.
0: ரொம்ப சந்தோஷம். நேர்களே கேட்டுக்கங்க, உழைப்பு அப்படின்னா அது தங்கப்பாண்டிகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். நல்ல ஒரு உழைப்பாளி, அவருடைய பொன்னான நேரத்தை செலவழித்து நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்துக்கு வந்து அவருடைய நீண்ட அனுபவத்தை நம்மள்ட்ட வந்து ஷேர் பண்ணாரு. கண்டிப்பா இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் அதிலும் குறிப்பா இளைஞர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களுடைய பணி இன்னும் வந்து தமிழ்நாட்டை கடந்து இந்தியா முழுக்க உங்க பணி வந்து சீரும் சிறப்பா சென்றடையணும், உங்க தொழில் இன்னும் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம்.
1: எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்திற்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.
2: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கபாண்டி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அச்சாணி.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் இரவு 8:45.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் தரமான

0: நோயற்ற நடவு பொருள் தேர்வு குறித்து கலந்துரையாடுகிறார்கள். காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவிகள் கிருஷ்ணபிரியா, அமிர்த கார்த்திகா மற்றும் கல்கி ஆகியோர்.
1: விவசாய பெருமக்களே வணக்கம். நான் கிருஷ்ணபிரியா.
2: நான் அமிர்த கார்த்திகா. நாங்கள் ரெண்டு பேரும் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இறுதியாண்டு படிச்சிட்ருக்கோம். எங்களோட கிராம தங்கள் திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்னைக்கு விவசாயிகளுக்கு பயனுள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறோம். அதுதான் கிளீன் பிளான் ப்ரோக்ராம். தரமான நோயற்ற நடவு பொருளை தேர்வு செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுக்கறத பற்றியான விழிப்புணர்வு. வாங்க இதை பற்றி கலாவும் மீனாவும் பேசுறத கேட்போம்.
1: மீனா, மீனா ஒரு நிமிஷம் இங்க வாயே.
2: என்ன கலா, கையில என்ன இருக்கு?
1: மாம்பழ கண்ணு தான். நேத்து நர்சரி போய் பார்த்துட்டு வந்தேன். நாளைக்கு இன்னும் 50 கண்ணு வாங்கணும்னு இருக்கேன்.
2: ஓஹோ, அப்படியா? தோட்டம் போட ஆரம்பிச்சிட்டியா?
1: ஆமா, இந்த முறை கொஞ்சம் திட்டமா பண்றது மாதிரி தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். நிலம் தயார் பண்ணிட்டேன், தண்ணீர் வசதியும் பார்த்துட்டேன், எந்த ரகம் ஒன்றும் பார்த்து வச்சுட்டேன். இப்போ கண்ணு வாங்கினா வேலை முடிஞ்சு.
2: அதான், கன்று வாங்குற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அவசரப்படாத கலா.
1: ஏன், நேத்து பார்த்த நர்சரியில கன்றெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு, விலையும் பரவாயில்ல.
2: கலா, கன்று மேல பார்த்தா பச்சையா நல்லா இருக்கிறது மட்டும் போதாது,
1: வேற என்ன பார்க்கணும்?
2: நம்ம கண்ணுக்கு தெரியாம சில நோய்கள் கன்றுல இருக்கலாம் இல்லையா? குறிப்பா சில வைரஸ் நோய்கள், அது கன்று வாங்குறப்பவே தெரியாம இருக்கலாம். கன்று வளர்ந்த பிறகுதான் அறிகுறி தெரியும்.
1: அப்படியா? அதாவது கன்றோட சேர்ந்து நோயும் நம்ம தோட்டத்துக்குள்ள வந்துடுமா?
2: ஆமா, அதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதனாலதான் இப்போ அரசு என்ன சொல்றாங்கன்னா, நோய் வந்த பிறகு கட்டுப்படுத்துறதை விட ஆரம்பத்திலேயே நோய் இல்லாத நடவு பொருளை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க.
1: சரி, அதுக்காக அரசாங்கம் ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்காங்களா?
2: இருக்கே கலா, அதுதான் கிளீன் பிளான் ப்ரோக்ராம், சுருக்கமா சிபிபின்னு சொல்லுவாங்க. இது மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தோடது. 2024 மத்திய அமைச்சரவை இந்த ப்ரோக்ராம்க்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதோட சுமார் 1,700 கோடி ரூபாய் ஒதுக்கவும் செஞ்சிருக்காங்க.
1: அவ்வளவு பெரிய திட்டமா?
2: ஆமா, இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, பல பயிர்களுக்கு நல்ல தரமான நோயற்ற குறிப்பா வைரஸ் இல்லாத நடவு பொருளை விவசாயிகளுக்கு கொடுக்கணும்.
1: சரி, கிளீன் பிளான் சொல்றீங்களே, அது எப்படி உருவாக்குறாங்க?
2: அதுக்காகத்தான் நாடு முழுக்க கிளீன் பிளான் சென்டர்ஸ் உருவாக்குறாங்க. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தாவரங்களை எடுத்துக்கிட்டு பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. இதுல வைரஸ் இருக்கா, வேற ஏதாவது நோய் கிருமி இருக்கா, நவீன ஆய்வகங்கள்ல சோதிப்பாங்க.
1: அதாவது நாம கண்ணுல பார்த்து நல்ல கண்ணுன்னு முடிவு பண்ணாம ஆய்வாளர்கள்கிட்ட பரிசோதனை பண்றாங்களா?
2: ஆமா கலா, அதுதான் இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான விஷயம். நோய் இல்லாத நல்ல தாவரங்களை தேர்வு செஞ்சு அதை நல்ல தாய் செடிகளா பராமரிப்பாங்க. அந்த தாய் செடிகள்ல இருந்து நடவு பொருட்களை பெருக்கவும் செய்வாங்க.
1: அப்படின்னா நல்ல தாய் செடியில இருந்து நல்ல நடவு பொருள், அங்க இருந்து நல்ல நர்சரி, அதுல இருந்து விவசாயிக்கு கன்று கிடைக்கும்.
2: அப்படிதான்.
1: சரி, ஒருவேளை சோதனை பண்ணும் போது தாவரத்துல வைரஸ் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா?
2: அதை அப்படியே விவசாயிகளுக்கு கொடுத்துட மாட்டாங்க. நவீன முறைகளை பயன்படுத்தி அந்த நோய் தொற்றை நீக்குவதற்கான முயற்சிகளை செய்யப்படும். உதாரணத்துக்கு டிஷ்யூ கல்ச்சர், ஹீட் தெரப்பி, கிரையோ தெரப்பி மாதிரியான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் நோய் இல்லாத தாவரங்களை உருவாக்கி அதை தொடர்ந்து பெருக்குவாங்க.
1: ஓஹோ, அதாவது நல்ல கன்றை உருவாக்குற வேலை நர்சரி கன்று வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு.
2: ஆமா, சரியா சொன்ன.
1: சரி, இப்ப நல்ல தாய் செடி இருந்தா மட்டும் போதுமா?
2: இல்ல கலா, அந்த தாய் செடியில இருந்து கன்றுகளை பெருக்கிற நாற்றங்காலும் நல்ல முறையில வேலை செய்யணும். அதனாலதான் இந்த ப்ரோக்ராம்ல நர்சரிகளுக்கான சர்டிபிகேஷன், தர கட்டுப்பாடு, சோர்ஸை கண்காணிக்கிற போன்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க.
1: அதாவது இந்த கண்ணு எங்கிருந்து வந்தது, எந்த தாய் செடியில இருந்து வந்தது, எந்த நர்சரி வளர்க்கறது தெரிஞ்சுக்க முடியும் மாதிரி ஒரு முறை இருக்கணும்.
2: அதுதான் கலா.
1: மீனா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் போன முறை கொய்யா கண்ணு வாங்கும்போது இந்த கண்ணு கம்மி விலைன்னு பார்த்து மட்டும்தான் வாங்கினேன். முதல் 6 நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் சில செடி சரியாக வளராமல் ஆயிடுச்சு. சில செடியில் இலைகளும் வித்தியாசமாக இருந்துச்சு.
2: அதுதான் பிரச்சனை கலா. கன்றுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் வாங்கும் போதே நமக்கு தெரியறதில்ல. நீ ஒரு கன்றுக்கு கொஞ்சம் பணம் மிச்சப்படுத்தலான்னு நினச்சிருப்ப, ஆனால் அந்த கன்று சரியில்லாமல் போய் ஒரு ஏக்கர் தோட்டமே பாதிக்கப்பட்டா?

0: அப்போ நஷ்டம் எவ்வளவு?
1: அதுவும் சரிதான். பழத்தோட்டம் போட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்ல, பல வருஷம் அந்த மரத்தை வச்சுதான் விவசாயம் பண்ண போறோம்.
0: அதனால தான் கன்று வாங்குறப்பவே கவனமா இருக்கணும்.
1: சரி மீனா, இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை துறையிலேயே கன்று கொடுப்பாங்களா?
0: ஆமா கலா, தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம்ஸ் மூலமா தரமான பிளான்டிங் மெட்டீரியல்ஸை உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு வழங்குறாங்க. அதோட இல்லாம தோட்டக்கலை துறையில பல்வேறு பயிர்களுக்கு பல்வேறு திட்டங்களும் இருக்கு. இத நம்ம ஊர்ல இருக்கிற ADH ஆஃபீஸ், தோட்டக்கலை அலுவலகம் அல்லது அரசு நாற்றங்கால போய் விசாரிக்கலாம்.
1: அப்படின்னா அரசு நர்சரியில கன்று கிடைக்கும்னு மட்டும் கேட்காம என்ன ரகம் இருக்கு, எவ்வளவு விலை, இப்போ ஸ்டாக் இருக்கா, எந்த திட்டத்துல கிடைக்குது, மானியம் இருக்கான்னு கேட்கணும்.
0: ஆமா, அதுதான் சரியான முறை.
1: அதான் நான் கேட்கணும்னே இருக்கேன், இந்த கிளீன் பிளான் ப்ரோக்ராம்ல நமக்கு மானியம் ஏதாச்சும் கிடைக்குமா?
0: இந்த கிளீன் பிளான் ப்ரோக்ராமை மட்டும் எடுத்துக்கிட்டா விவசாயி கன்று வாங்கினா இவ்வளோ ரூபாய் நேரடியாக சப்சிடின்னு ஒரு பொதுவான மானியம் அறிவிக்கப்பட்டதா சொல்லிட முடியாது. இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான பயன் நல்ல தரமான நோயற்ற நடவு பொருள் கிடைக்கிற மாதிரி அமைப்பை உருவாக்குறது தான்.
1: அப்படியா?
0: ஆமா. ஆனா அதுக்காக நமக்கு வேற எந்த மானியமும் கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்ல கலா. தமிழ்நாடு தோட்டக்கலை துறையில பல்வேறு பயிர்களுக்கு தோட்டம் அமைக்கிறதுக்கு, நடவு பொருட்களுக்கு, பாசனத்துக்கு, கட்டமைப்புகளுக்கு வேறு வேறு திட்டங்கள்ல உதவிகள் இருக்கு. அது எந்த பயிர், எத்தனை ஏக்கர், எந்த மாவட்டம், விவசாயி எந்த பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு அதை பொறுத்து மாறும். தமிழ்நாடு தோட்டக்கலை துறையின் தற்போதைய திட்டப்பட்டியலில் NHM, PMRKVY, ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் போன்ற பல திட்டங்கள் இருக்கு.
1: அப்போ மானியம் இருக்கான்னு நாம அலுவலகத்துல கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
0: ஆமா, சரியா சொன்ன. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சில பயிர்களுக்கான ஏரியா எக்ஸ்பான்ஷன் மற்றும் பிளான்டிங் மெட்டீரியல் உதவி வழங்கப்படுற திட்டங்கள் இருக்கு. ஆனா எல்லா பல பயிருக்கும் ஒரே மாதிரி சப்சிடி கிடையாது. அதனால யாராவது எல்லா கன்றுக்கும் 50% சப்சிடின்னு சொன்னாங்கன்னா உடனே நம்பிடக்கூடாது. அந்த வருடத்துக்கான அஃபீஷியல் ஸ்கீம், எலிஜிபிலிட்டி, சப்சிடி ரேட் எல்லாம் தோட்டக்கலை அலுவலகத்துல கேட்டு உறுதி பண்ணிக்கணும்.
2: அக்கா, மாம்பழக்கண்ணு வேணுமா? நல்ல கண்ணுக்கா நல்ல ரகமும் கூட, எடுத்துட்டு போங்க.
1: இதோ இவங்க தான் மீனா, நேத்து இவங்க கிட்டதான் கண்ணை பார்த்தேன்.
0: சரி கலா, இப்போ போய் இவங்க கிட்ட சில கேள்விகள் கேள்.
1: அக்கா, இந்த மாம்பழ கண்ணுகள் எங்க, எந்த நர்சரியில இருந்து வந்தது?
2: அக்கா, எங்க நர்சரியில உற்பத்தி பண்ணதுதான், நல்ல ரகமும் கூட.
1: சரிக்கா, எந்த ரகம், தாய் செடி எங்க இருந்து வந்தது, இந்த நர்சரிக்கு அங்கீகாரம் இருக்கா, தர சான்றிதழ் இருக்கா, கன்றுக்கு சோர்ஸ் அல்லது பேட்ச் விவரம் இருக்கா?
2: அக்கா, அந்த விவரம் எல்லாமே நான் அலுவலகத்துல கேட்டுட்டு சொல்றேன்.
1: சரிக்கா, விவரம் தெரிஞ்சிட்டு வாங்கிக்கிறேன்.
2: சரிக்கா.
1: மீனா, நீ சொன்னது இப்போதான் எனக்கு புரியுது. நான் இதுவரைக்கும் கண்ணு வாங்கும் போது எவ்வளோ ஒன்றுதான் கேட்டிருக்கேன்.
0: அதுதான் பலரும் பண்றது. இனிமேல் இந்த கேள்விகளையும் நீ கேள். முதல்ல, என்ன ரகம், நமக்கு வேண்டிய ரகம்தானா? ரெண்டாவது, எங்கிருந்து வந்தது, எந்த நர்சரி? மூன்றாவது, தாய் செடி எங்கிருந்து வந்தது? நான்காவது, நர்சரிக்கு தேவையான அங்கீகாரம் அல்லது சர்டிபிகேஷன் இருக்கா? ஐந்தாவது, கன்றுக்கு ஏதாவது லேபிள், பேட்ச் அல்லது சோர்ஸ் டீடைல்ஸ் இருக்கா? ஆறு, கன்று ஆரோக்கியமா இருக்கா, வேர் நல்லா இருக்கா, தண்டு நல்லா இருக்கா, இலைகள்ல நோய் அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்.
1: அப்போ கிராஃப்டட் பிளான் வாங்குறப்ப?
0: கிராஃப்டட் பிளான்ட்னா கிராஃப்ட் சேர்ந்த இடம் நல்லா இருக்கா, கன்று சரியா வளர்ந்துருக்கா என்பதையும் நம்ம பார்க்கணும்.
1: சரி, இனிமேல் விலை மட்டும் பார்த்து கண்டு வாங்க மாட்டேன். ஆனா இந்த திட்டத்துல விவசாயிகளுக்கு என்ன பயன்?
0: விவசாயிகளுக்கு பயன் இருக்கு. முக்கியமா நல்ல தரமான வைரஸ் ஃப்ரீ பிளான்டிங் மெட்டீரியல் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அதனால ஆரம்பத்திலேயே நோய் பரவும் அபாயத்தையும் குறைக்கலாம், நல்ல வளர்ச்சி கிடைக்க உதவும், நீண்ட காலத்துல நல்ல மகசூலும் கிடைக்கும், விவசாயிகளோட வருமானமும் உயரும்.
1: அப்போ அரசு நர்சரிகளுக்கு?
0: அவங்களுக்கும் நல்ல தரமான நர்சரி சிஸ்டம் உருவாக்க முடியும், சர்டிஃபிகேஷன் சிஸ்டம் வரும், குவாலிட்டி கண்ட்ரோல் மேம்படும், கிளீன் பிளான்டிங் மெட்டீரியல் முறையை பெருக்குவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டும் கிடைக்கும்.
1: அப்போ இந்த கிளீன் பிளான் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குக்கா?
0: இந்தியா முழுக்க மொத்தம் 9 கிளீன் பிளான் சென்டர்ஸ் அமைக்கப்படுற திட்டம் இருக்கு. ஒவ்வொரு மையமும் குறிப்பிட்ட பல பயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு திராட்சைக்கு புனே, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுக்கு நாக்பூர், மேங்கோ அவகாடோக்கு பெங்களூரு, லிச்சிக்கு லக்னோ, பொமெக்ரானட்டுக்கு சோலாப்பூர்.

0: சிங்கப்பூர், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலையும் மையங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க.
1: அப்படின்னா இது ஒரு சின்ன திட்டம் இல்லையே?
0: இல்லை, நாடு முழுக்க பல பயிர்களுக்கு தரமான பிளான்டிங் மெட்டீரியல் கிடைக்கணும்னு கொண்டு வந்த மிகப்பெரிய திட்டம்.
1: சரி, அரசாங்கம் அவங்க வேலையை செஞ்சிட்டாங்க, நாம் என்ன பண்ணணும்?
0: ரொம்ப சிம்பிள், முதல்ல அவசரப்பட்டு கன்று வாங்கக்கூடாது. நல்ல பெயர் இருக்கிற முறையான தர கட்டுப்பாட்டை பின்பற்ற நர்சரியில இருந்து வாங்கணும் கன்றுகளை. இந்த கன்று எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கணும். தரம், சர்டிஃபிகேஷன், வெரைட்டி, சோர்ஸ் பற்றிய விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கன்று வாங்கியதும் ரசீது வாங்கி வச்சுக்கணும். நம்ம வட்டாரத்தில் இருக்கிற தோட்டக்கல அலுவலகத்தில் போய் இந்த பயிருக்கு இப்போ என்ன திட்டம் இருக்குது, கன்று வாங்க மானியம் இருக்கா, எவ்வளவு நிலத்தில் உதவி கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
1: மீனா, இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சு. இந்த கிளீன் பிளான் ப்ரோக்ராம்னா அரசாங்கம் நமக்கு புதிய தோட்டம் போட்டு கொடுக்குற திட்டம் இல்லை. நல்ல தாய் செடிகளை தேர்வு பண்ணி நோயில்லாத தாவரங்களை உருவாக்கி அதிலிருந்து தரமான பிளான்டிங் மெட்டீரியலை உருவாக்கி முறையான நர்சரி மூலமாக விவசாயிகளுக்கு நல்ல கன்றுகள் கிடைக்க செய்கிற ஒரு பெரிய திட்டம்.
0: சூப்பர், இப்போ நீயே திட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டக்கலா.
1: அது மட்டுமல்ல, கன்று வாங்கும்போது விலை மட்டும் பார்க்கக்கூடாது. சோர்ஸ் என்ன, தரம் என்ன, அது எப்படி உறுதிப்படுத்துகிறாங்க, அங்கீகாரம் இருக்கா, சான்றிதழ் இருக்கானும் கேட்டுக்கணும். மேலும் நம்ம தோட்டக்கலை அலுவலகத்தில் போய் அந்த வருடத்துக்கான மானிய திட்டங்கள் இருக்கானும் கேட்டுக்கணும்.
0: அதுதான் சரியான முறைகளா?
1: ஏன்னா நாற்று வாங்குறது சின்ன விஷயம் இல்லை, அது தோட்டத்தோட முதல் முதலீடு.
0: சரிதான் கலா. இந்த திட்டம் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டும் ICARம் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் விவசாயிகள் அரசு தோட்டக்கலைத்துறை அலுவலகங்கள் மற்றும் ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம்ஸ் மூலம் கிடைக்கும் கன்றுகள், நடப்பு திட்டங்கள், மானிய விவரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, கன்று எவ்வளவு என்று கேட்பதற்கு முன்னாடி கன்று எங்கிருந்து வந்தது என்று கேளுங்க. நல்ல நாற்று, நல்ல தோட்டம், நல்ல மகசூல்.
1: நல்ல நாற்றை தேர்வு செய்வோம், நோயில்லாத நாற்றை தேர்வு செய்வோம், ஆரோக்கியமான தோட்டத்தை உருவாக்குவோம்.
2: இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் தரமான நோயற்ற நடவு பொருள் தேர்வு குறித்து கலந்துரையாடினார்கள் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவிகள் கிருஷ்ணப்பிரியா, அமிர்த கார்த்திகா மற்றும் கல்கி ஆகியோர். இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
3: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
4: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
3: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
4: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
3: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
5: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
4: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
3: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
6: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
5: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம்ஆர் விஜயா
5: பேசுறேன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

கற்றலைகளில் மிதந்திடும் காவிய கானங்களின் தொகுப்பு. அற்பரிக்கும் அன்பு மனதில் இன்பமிட்டுக்கள் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான அழகான இனிமையான இரவு வணக்கம். நேரம் இரவு 9:02, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி நேர்களின் விருப்ப பாடல்களும் விமர்சன கடிதங்களும் கேட்டு ரசிக்கும் இனிய இரவு பொழுதாக இது காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேர்களை கடிதங்களை எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்காக வாசித்து காட்டுறதுக்காக. என் முன்னாடி இப்போ நிறைய கடிதங்கள் இருக்குது, விமர்சன கடிதங்களும் இருக்குது, விருப்ப பாடங்களுக்கான கடிதங்களும் இருக்குது. ஒவ்வொன்றாக வாசித்து அதில் இருக்க பாடல்களை கேட்டு ரசிக்க காத்திருக்கின்றோம். உங்களோடு நானும் நான் அறிவிப்பாளன் முத்துசெல்வம். நீங்களும் நமது வானொலிக்கு கடிதங்கள் எழுதி அனுப்பலாம் தாராளமாக. அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, சின்ன செக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். நமது வானொலியில் தினந்தோறும் அன்றாடம் வலம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்களையும், இந்த நிகழ்ச்சி இப்படி இருந்திருக்கலாம், இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு அப்படின்றதையும், இந்த பாடல்கள் வரிசையாக என்னை ரசிக்கும்படி செய்தது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களையும் எழுதி அனுப்பலாம். அதே நேரத்தில் எனக்கு இந்த ஒரு 9:03 போல் இப்படி ஒரு பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும்ல, இந்த இசையமைப்பாளர் வடிவமைத்த இந்த கவிஞரின் அழகிய வரிகளை ஏந்திய இந்த பாடலை இந்த நேரத்தில் வானொலி வாயிலாக எனது கடிதத்தில் எனது பெயர் வாசிக்கப்பட்டு அதை கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா, எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, உங்களுக்கும் ஆசையாக இருந்துச்சுன்னா எழுதி அனுப்புங்க. அப்படி பல நேயர்கள் நமக்கு கடிதங்கள் எழுதியிருக்காங்க. முதல்ல எழுதி அனுப்பி அனைத்து நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். முதலாவதாக பாடலை கேட்டலாம் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில். முதல் பாடல் யார், எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடலுக்கு விருப்பம் வில்லிவாக்கம் குபேந்திரன் அழகர்சாமி அவர்கள் ஆகியோர் சேர்ந்து எழுதியிருக்காங்க ஆடிப்பெருக்கு திரைப்படத்திற்காக. காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் முதலாவது பாடலாக இதோ காற்றலைகளில் கேட்டு எழுதி விரும்பிய அந்த நேர்காகவும் மற்ற அனைத்து நேர்களுக்காகவும்

காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து மற்றொரு விருப்ப பாடலுக்கான கடிதம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார். சத்தியம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க, கேட்டுட்டு வந்துடுவோம்.

நேரம் இரவு 9:11 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு ரசித்து நினைந்திருக்கின்றோம். இது காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்ததாக நான் வாசிக்கிற போது ஒரே நேர் எழுதிய 3 கடிதங்கள், அதில் 2 விமர்சனம் ஒரு விருப்ப பாடலுக்கான கடிதம். நானே அவளோடு இருக்கின்றேன் அதை படிக்கிறதுக்காக. தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவர் எழுதிய ஒரு விமர்சன கடிதத்தை நான் இப்போ வாசிக்கிறேன். 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று வளம் வந்த காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதிக்கு எழுதியிருக்கார். நிகழ்ச்சி பற்றிய நேர்களின் கடிதவழி கருத்து படிமங்களை மனமயங்க வாசித்து அளித்து அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை காற்றலைகளில் உலாவிவிட்டு மடல் வரைந்த நேயர்களின் பெயர் பூக்களையும் காற்றலைகளில் தூவி காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியை இனிமைப்படுத்திய தமிழ்ச்செல்விக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். என்று காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியை பாராட்டி எழுதி அனுப்பியிருக்கிறார். அதே நேயர் எழுதிய மற்றொரு கடிதமாக 17/8

0: அதேநேர் எழுதிய மற்றும் ஒரு கடிதமாக 17/8/2026 திங்கட்கிழமை கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. கண்ணாடி மாளிகை அன்றைய தலைப்பு ஒரு கடிதம் எழுதினேன். ஆஹா, நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்புடைய ஒரு கண்ணாடி மாளிகை தலைப்பு தொடர்புடைய ஒரு கடிதம். நேர்களின் என்ன கருத்துக்களை ஒரு கடிதம் எழுதினேன் என்ற தலைப்பில் பலவாறு சுற்றி சென்றனர். அந்த வகையில் 1973 எனது காதலிக்கு நான் எழுதிய கடிதங்களும் எனது காதலி எனக்கு எழுதிய கடிதங்களும் நான் சேமித்து வைத்த இன்லேண்ட் லெட்டர்களை 54 ஆண்டுகளுக்கு பின் 2026 திருப்பி பார்த்து எமது எண்ண அலைகளை சிறகடித்து பறக்கச் செய்த மதுரை பண்பலைக்கும் கண்ணாடி மாளிகை மூலம் எமது இளமையின் நினைவுகளை முதுமையில் அசைபோடச் செய்த செண்பகவள்ளி மற்றும் அஜிதா இருவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள் என்று வாழ்த்து எழுதி அனுப்பியிருக்கிறார். ஒரு நிகழ்ச்சி வாயிலாக அவரது பழைய நினைவுகளை தூண்டி செய்திருக்கிறது நமது ஆகாஷ்வாணியின் கண்ணாடி மாளிகை தலைப்பு. கடிதம் எழுதி அனுப்பிய அந்த நேயருக்கு நன்றி. நிறைவாக அடுத்ததாக நாம் கேட்கிறப்பது அதே நேயர் எழுதிய ஒரு விருப்ப பாடலுக்கான கடிதம். பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து இதோ கேட்டுட்டு வந்துடலாம்.
1: இந்த பாருங்க, பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: விடுறா தற்கொலை.

மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, மதுரை ஆனந்தி ஆகியோரின் விருப்ப பாடலாக கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் இரவு 9:23. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்களை நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம். இது காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேயர்களின் விருப்ப பாடல்களும் விமர்சனங்களும் நிலவொளியின் வெளிச்சத்தில் வானொலிக்கு அருகே செவிதனில் கேட்டிடும் இனிய தருணமாக இது காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்ததாக நான் வாசிக்கிருப்பது ஒரு விருப்ப பாடலுக்கான கடிதம். கலை துரைராஜன் அவர்கள் சுந்தராஜ பெருமாள் கோவில் திருவிழிலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறார். படம் வைதேகி காத்திருந்தாள், அதிலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இதுவும் கேட்டுடலாம். கற்றளைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒவ்வொரு நாளையும் ஆகாஷ்வாணியோடு தொடங்குவோம். நேர்களே, நமது வானொலியில் நாளை காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். வாழ்க்கைக்கு தேவைப்படும் அமுதமான கருத்துக்களை காலை பொழுதில் கேட்டு ரசிக்கலாம் இணைத்தானும் நல்லவை கேட்க பகுதியில். அதனை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். நமது அன்றாட வாழ்வில் தேவைப்படும் பயன்மிகு கருத்துக்களை வழங்க உள்ளார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, பசுமை மிகு விவசாய பெருமக்களுக்கான கருத்துக்கள். இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் வீரமணிகண்டன் அவர்கள். ஒவ்வொரு நாள் காலை பொழுதையும் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையோடு தொடங்குவோம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க அமுதமான கருத்துக்கள், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் பயன்மிகு கருத்துக்கள், அதனைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, விவசாய பெருமக்களுக்கான ஒரு நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: கற்றலைகளில் மிதந்திடும் காவிய கானங்களின் தொகுப்பு அற்பருக்கும் அன்பு மனதில் இன்பமிட்டுக்கள் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

நேரம் இரவு 9:35 நிமிடம். நேர்களை இதற்கு முன்பாக அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்திருந்தோம். அது குண்டேந்தல்பட்டி மா தவமணி அவர்களின் விருப்ப பாடலுக்கான கடிதத்தின் வாயிலாக கேட்டு முடித்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9, இது காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி. நேர்களை நீங்களும் நமது வானொலிக்கு கடிதங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, சின்ன சுக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. நமது வானொலியில் வளம் பெறும் அன்றாட நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்களையும், அதே நேரத்தில் ஒரு பாடல் கேட்கணும் போல் இருந்துச்சுன்னா கடிதங்களை உடனே எடுங்க, எழுதுங்க.

அனுப்புங்க. அடுத்ததாக நான் வாசிக்க இருப்பது ஒரு விருப்ப பாடலுக்கான கடிதம். வண்டியூரிலிருந்து ஜே ஜே சக்தி ஜனார்தனன் அவர்கள் கேட்டு எழுதியிருக்கின்ற பாடல், சிந்து நதி பூ திரைப்படத்திலிருந்து.

கனடி மலைகளில் நாளைய தலைப்பு. தலைப்பு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களே, நாளை முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் நாளைய தலைப்பு. தலைப்பு அதாவது தலைப்பு அப்படின்ற தலைப்பிலேயே உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரை எண் முன்னணைப்போடு, 25 30 170 என்ற எண்ணில் அறிமுக நேர்களும், 25 30 171 என்ற எண்ணில் மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். கண்ணாடி மாளிகையில் நாளைய தலைப்பு. தலைப்பு

காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் இரவு 9:46. நேர்களை கடிதங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக எனக்காக ஒரு ஆசைக்கு சொல்கிறேன். நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி சின்னச்சுக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு நமது வானொலியில் வளம் வரும் தினந்தோறும் வளம் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது கருத்துக்களை தாராளமாக எழுதி அனுப்பலாம். அதே வேளையில் இந்த அற்புதமான இரவு பொழுதில் ஒரு பாடல் கேட்கணும் போல் இருந்துச்சுன்னா அதையும் எழுதி அனுப்பலாம். ஒன்றுமில்லை, ஒரு பேப்பர் எடுங்க, எழுதுங்க, எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் கடிதம் எழுத துவங்கி இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்ததாக ஒரு கடிதத்தை நான் வாசிக்க இருக்கின்றேன். யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெனடி கோமகன் அவர்கள் எழுதியிருக்காங்க மதுரையிலிருந்து. அன்புடைய ஈர் வணக்கம். காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதிக்கு விரும்பி கேட்கும் பாடல் வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கார். இதோ பாடல் காற்றலைகளில்

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 9:54 நிமிடமாயாச்சு. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இது காற்றில் பிரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நேர்களை இந்த நேரத்தில் இருப்பது ஒரு விமர்சன கடிதம். ஆண்டாள்புரம் பிஎம் சுவாமிநாதன் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கின்ற ஒரு கடிதம். 15/8/2026 பகல் 3 மணிக்கு வந்த விடுதலை வேர்கள் நிகழ்ச்சியில் அன்பு சகோதரர் எல்என்ஜி ரவிசங்கர் வழங்கிய விடுதலை போராட்ட வரலாறு மற்றும் அதில் கலந்து கொண்ட அறியப்படாத வீரர்களின் பெயர்களை சொல்லி வழங்கிய விதம் அருமை. வந்த பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள் என பாராட்டி எழுதி அனுப்பியிருக்கிறார். கடிதம் எழுதி அனுப்பிய அந்த நேயருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரலை நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நீங்களும் கடிதங்கள் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், காற்றில் பிரியும் கடித மலர்கள் பகுதி, சின்னச்சக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. விருப்ப பாடலுக்கான கடிதத்தை தனியாகவும் விமர்சனத்திற்கான கடிதத்தை தனியாக எழுதி அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். கடிதங்கள் எழுதி அனுப்பிய, எழுத காத்திருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி. இது காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி. நான் அறிவிப்பாளன் முத்துசெல்வம்.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: நேர்களே, இன்று இரவு மணி 10:20 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி தொகுத்து வழங்க காத்திருக்கிறார் சூரிய பிரகதீஷ் அவர்கள். நமது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இரவு மணி 10:20 பட்டுச்சிறகு.
6: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 2026 ஆசிய விளையாட்டுகளின் தினசரி நிகழ்வுகள். டெல்லி அஞ்சலாக, நேரம் 10:20. இனி தொடர்வது

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது இரவுக்கு இதமான கானங்களாய் பட்டுச்சிறகு. இரவு நேரங்களில் இனிமையான கானங்கள் கேட்கறது ரொம்ப சுகமான விஷயம். அந்த மாதிரியான சுகமான அனுபவத்தை எல்லா நேயர்களுக்கும் தர இருக்கு நம்ம பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில முதலாவதா வர இருக்கிற பாடல் மௌனராகம் திரைப்படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையமைக்க பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பட்டுச்சிறகு. இரவின் இனிமையான அனுபவத்தை முழுமையா பெறணும் அப்படின்னா இசையில மூழ்கிறத தவிர வேற வழியே இல்லை. அப்படி ஒரு அனுபவத்தை எல்லா நேர்களுக்கும் தரணுன்றதுக்காக தான் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி இசையால எல்லாரையும் நினைக்க இருக்கு. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த

நேயர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியோட அடுத்ததா வர இருக்கிற கானம் குங்குமச்சிமேல் திரைப்படத்திலிருந்து வாலி வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல இளையராஜா இசையமைக்க பாடல் இதோ காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு ரசிப்பது பட்டுச்சிறகு. இந்த மழை சுட்டும் இரவு நேரத்துல அழகான பாடல்களோட வளம் வந்துகிட்டு இருக்கிற நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒழிக்க இருக்கிற பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரல்ல கங்கை அமரனோட வரிகள்ல இளையராஜா இசையில பாடல் இதோ காட்டளைகள்ல.

நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது பட்டு சிறகு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலை சேர்க்க வாலி வரிகள் அமைக்க இளையராஜாவோட இசையில பாடல் இதோ காற்றலைகள்ல.

இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனிய காணங்களா ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஆகாஷ்வாணி அடுத்ததா தர இருக்கிற பாடல் சத்ரியன் திரைப்படத்துல இருந்து ஸ்வர்ணலதா குரல் இசைக்க வாலி வரிகள் அமைக்க பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிப்பது பட்டுச்சிறகு. இனிமையான இரவு நேரத்தை இன்னும் இனிமையாக்க கானங்கள் வரிசையா வந்துகிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒழுக இருக்கிற பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் கே எஸ் சித்ரா குரல் இசைக்க கங்கை அமரன் வரிகள் அமைக்க பாடல் இதோ காற்றலைகளில் தேனிசையாய்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் பட்டுச்சிறகு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

நேரம் இரவு 10:59. இத்துடன் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசை நாளை காலை 4:45 மணிக்கு இனிதே ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மாரி எஃப்எம் ரெயின்போ 103.3 இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேர்முமாய் காலை 4:45 நிலையம் ஆரம்பமாகும். காலை 4:55 நிகழ்ச்சியும் நேர்மும். 5 பக்தி மாலை. காலை 5:30 இசையமுதம். 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 புதிய காலை. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.

0: 6:15 புதிய காலை நிகழ்ச்சி தொடர்ச்சி, அதனால் நிகழ்ச்சியின் நேர்மும் மற்றும் இந்நாளின் சிறப்பு. காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, அதனுள் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வீர மணிகண்டன் அவர்கள். 6:45 திரையிசை, 6:55 பூந்தளிர். காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். கல்யாணபுரம் ஸ்ரீ இடக்கொலீஸ்வரர் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. 8:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது. காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரையிசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. மற்றும் காலை 9:30, 10:30, 11:30, பிற்பகல் 12:30, 1:30, 3:30, மாலை 5:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 10:35 இருபட பாடல்களாக, காலை 10:02 விருப்பகானங்கள் என் விருப்பம், 10:35 இருபட பாடல்கள், ஃபைட் கிளப் மற்றும் ஜெயிலர் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க காத்திருக்கிறது. காலை 11:00 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை, கண்ணாடி மாளிகையின் தலைப்பாக தலைப்பு என்னும் தலைப்பில் நாளை விவாதிக்க இருக்கிறோம். நேயர்கள் பங்கு பெறலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 04-52 என்ற மதுரை முன்னிணைப்பை தொடர்ந்து 25-30-170 அறிமுக நேயர்களும், 25-30-171 அனைத்து நேயர்களும் பங்கெடுக்கலாம். மதியம் 12:00 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 12:02 சிநேகிதியே. மதியம் 1:00 வசந்த காணங்கள். 2:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:30 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னைஞ்சலாக கேட்கலாம். 3:00 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். மதியம் 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். 5:45 65வது சுப்ரோட்டோ கோப்பை கால்பந்து போட்டியின் நேரடி வர்ணனை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பப்படும். இதனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதர நிகழ்ச்சிகளை மாலை 6:00 முதல் இரவு 8:00 வரை நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலியில் கேட்கலாம். அந்த நிகழ்ச்சிகளாக 6:00 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்புக்கள். 7:00 பாட்டு ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னைஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 உழவர் உலகம். நெல்லிக்காயில் மதிப்பு கூட்டுதல் குறித்து மதுரை திருவாதவூர் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் RP பரிமலாதேவி அவர்கள். இதனுள் வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். 9:00 காற்றில் வீரியும் கடிதமலர்கள். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் 2026 தொடர்பான தினசரி முக்கிய நிகழ்வுகளின் சிறப்பு தொகுப்புகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 பட்டு சிறகு. 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை இனிதே நிறைவேறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். 11:59 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இனிதே நிறைவு பெற்று அனைத்து நிகழ்ச்சிகளும் 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி 102.3 மெகாஹெட்ஸ் அலைவரிசையில் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை கேட்டோம் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேர்முமாய்
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்கவிருப்பது தேனும் பாலும். நினைவுகள் பேச தொடங்கிவிட்டால் இரவு எப்போது கடந்து போகிறது என்பதே தெரியாது. அந்த நினைவுகளுக்கு இசையை துணையாக வைத்து இனிய பாடல்களை உங்கள் செவிகளில் சேர்க்கிறோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இன்று உங்களுடன் இணைந்திருப்பது நான் தீபக். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக 1963 வெளியான இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கவிருக்கிறது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். ஒரு மெட்டு மனதை வருடி சென்றது, அதன் வாசம் இன்னும் நெஞ்சில் இருக்கிறது. அந்த வாசம் களைவதற்குள் இன்னொரு இனிய மெட்டை பரிமாறுகிறோம். இதுதான் இசையின் இனிய தொடர்ச்சி தேனும் பாலும் நிகழ்ச்சியில் என கூறி நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1962 ஆண்டு வெளியான பாத காணிக்கை திரைப்படத்தில் இருந்து

கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில், டிபி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்க காத்திருக்கிறது அடுத்த பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மாற எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். பாடல் முடிந்துவிட்டது, நினைவு முடியவில்லை. அந்த நினைவோடு இன்னொரு மெட்டை கேட்போம். காலத்தின் பக்கங்களை மெல்ல புரட்டிக்கொண்டே இசையின் பாதையில் தொடர்ந்து பயணிப்போம். உங்களோடு இணைந்திருப்பது இந்த தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1963 வெளியான கல்யாணியின் கணவன் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் எஸ் சுப்பையா நாயுடு சுப்பையா நாயுடு இசையில் TM சவுந்தரராஜன் P சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது உங்களுக்காக.

வரும் உறக்கத்தை கெடுப்பது அது. சொல்லி தெரியாது, சொல்ல முடியாது, உள்ளத்தில் இருப்பது அது, வரும் உறக்கத்தை கெடுப்பது.

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். இரவு இன்னும் நீள்கிறது, நிலவு இன்னும் விழித்திருக்கிறது, நம் இசை பயணமும் இன்னும் முடியவில்லை. மற்றொரு பழைய மெட்டு உங்கள் நினைவுகளை தட்டட்டும், கேட்டு ரசிப்போம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சித்தி திரைப்படத்திலிருந்து, இது 1966 வெளியான திரைப்படம். கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், PB ஸ்ரீனிவாஸ், LR ஈஸ்வரி குரல்களில் ஒலிக்க காத்திருக்கிறது

ஆகாஷ்வாணி மறை எஃப்எம் ரெயின்போ 103.3 சில பாடல்கள் காதில் விழுந்ததும் மனதுக்குள் ஒரு கதவை திறந்துவிடும். அந்த கதவின் வழியே இன்னொரு நினைவு காத்திருக்கிறது. அந்த நினைவுக்கான இசையை இப்போது கேட்போம். தேனும் பாலும் இசைப்பயணத்தில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1963 வெளியான பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன், பி சுஷிலா மற்றும் LR ஈஸ்வரி ஆகியோர் குரல்களில் ஒலிக்க காத்திருக்கிறது உங்களுக்காக.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 இசை ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நாம் அதன் கரையில் நினைவுகளை சேகரிப்போம். ஒரு மெட்டு முடிந்த இடத்தில் மற்றொரு மெட்டு தொடங்கட்டும். இனிமை தொடரட்டும் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1963 வெளியான ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் TM MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில் ஒலிக்க காத்திருக்கிறது உங்களுக்காக.
2: பொய்யிலே

ஆகாஷ்வாணி மறு எஃப்எம் ரெயின்போ 103.3 நேற்றைய மெட்டு இன்றைய இரவில் மீண்டும் மலர்ந்தது. அதன் மனம் இன்னும் காற்றில் இருக்கிறது. அந்த மனத்தொட்டு அந்த மனதோடு சேர்ந்து மற்றும் ஒரு இசை மலரை பறித்து தருகிறோம் உங்களுக்காக தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1966 வெளியான மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தில் இருந்து கவிஞர் வாலி வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், PB ஸ்ரீனிவாஸ், P சுஷிலா குரல்களில் ஒலிக்க காத்திருக்கிறது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மாரி எஃப்எம் ரெயின்போ 103.3 ஒரு பாடல் நம்மை கடந்த காலத்திற்கு கூட்டிச் சென்றது. அந்த பாடல் எங்கே அழைத்து செல்ல போகிறது? நினைவுகளின் பாதையில் தொடர்ந்து நடப்போம். மெட்டுக்கள் வழிகாட்டட்டும், தேனும் பாலும் இசை பயணம் தொடரட்டும் என கூறி நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1964 வெளியான சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் இருந்து. கவிஞர் வாலி வரிகளில், MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி குரல்களில் ஒலிக்க காத்திருக்கிறது உங்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 இரவு அமைதியாக இருக்கிறது. ஆனால் நம் மனதுக்குள் இசை பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த பேச்சை இன்னும் கொஞ்சம் தொடர மனதை வருடும் மற்றொரு பாடலை கேட்போம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1964 வெளியான காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில், PB ஸ்ரீனிவாஸ் குரலில் உங்களுக்காக ஒலிக்க காத்திருக்கிறது.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா?

ஆகாஷ்வாணி மாரி எஃப்எம் ரெயின்போ 103.3 ஒரு பாடல் முடிந்ததும் அதன் கடைசி மெட்டு நெஞ்சில் தங்குகிறது. அந்த மெட்டு மறைவதற்குள் அதனோடு கைகோர்க்க வருகிறது மற்றொரு இனிய பாடல். இதோ தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1966 வெளியான வல்லவன் ஒருவன் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், வேதா இசையில், TM சௌந்தரராஜன், P சுஷிலா குரல்களில் ஒலிக்க காத்திருக்கிறது.

ஆகாஷ்வாணி மறை எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையின் பாதையில் நாம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பாடலும் ஒரு புதிய திருப்பம். இந்த திருப்பத்தில் காத்திருக்கும் மற்றும் ஒரு இனிய இசையை சந்திப்போம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியில் உள்ளோம். நீங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கவிருப்பது 1967 வெளியான இருமலர்கள் திரைப்படத்தில் இருந்து. கவிஞர் வாலி வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், பி சுஷீலா குரலில் உங்களுக்காக ஒலிக்க காத்திருக்கிறது. இத்துடன் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் தீபக்.

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 11:59. இத்துடன் ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையில் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. இனி 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 MHz அலைவரிசை வழங்கும் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மீண்டும் ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசை அதிகாலை 4:45 இனிதே ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

இனி கேட்கலாம் தொடர்ந்து இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

வைப்போம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பொங்கும் மங்களம். அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் டபுள்.
0: கருட கமன பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம். ராகம் நாகஸ்வராவளி, ரூபகதாளம்.

அடுத்து சுதாமயி என்ற ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், அமிர்தவர்ஷினி ராகம், ரூபக தாளம்.

அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களை நாகஸ்வர இசையில் தொடர்ந்து காமாட்சி என்ற முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், ரூபகதாளம்.

நேரம் காலை 4:45. நேயர்கள், இதுவரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 MHz அலைவரிசை வழங்கும் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்டோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சகா ஆண்டு 1948 அஸ்வினா 2 நாள் பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 7 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 24 தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகஹெர்ட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது நிலையத்தின் காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

செல்வந்தர் முன் ஏழைகள் நிற்பது போல ஏங்கி நின்று பணிந்து கற்பவர்களே உயர்ந்தவர்கள், கல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள். குறள் எண் 395, அதிகாரம் கல்வி.

செல்வந்தர் முன் ஏழைகள் நிற்போல ஏங்கி நின்று பணிந்து கற்பவர்களே உயர்ந்தவர்கள், கல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள். குறள் எண் 395, அதிகாரம் கல்வி.

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேர்முமாய். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:02 புதிய காலை, காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனிவர் எம் அப்துல் காதிர் அவர்கள், காலை 6:15 புதிய காலை அதனுள் நிகழ்ச்சியும் நேர்மும் மற்றும் இந்நாளின் சிறப்பு, காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள், காலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி பராபவரிடம் புரட்டாசி 7 வியாழக்கிழமை அன்பார்ந்த உழவர்களே நேர்களே இன்று உங்களுக்கு ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி அதனுள் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வீர மணிகண்டன் அவர்கள், காலை 6:45 திரைசை, 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், கல்யாணபுரம் ஸ்ரீ இடங்கொலீஸ்வரர் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள்,

காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி. 8 செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது. காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. காலை 9 செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக கேட்கலாம். 9:02 ட்ரை டைம் பீச், காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30 மற்றும் 10:30, பிறகு மதியம் அதாவது முற்பகல் 11:30, பிற்பகல் 12:30, 1:30, மதியம் 3:30, மாலை 5:30, இரவு 7:30. இந்நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 10 செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம். 10:35 இருபட பாடல்களாக ஃபைட் கிளப் மற்றும் ஜெயிலர் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க காத்திருக்கிறது. காலை 11 செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் தலைப்பாக தலைப்பு என்னும் தலைப்பிலே இன்றைய விவாதம் மற்றும் உரையாடல். ஆகவே நேயர்கள் பங்கெடுக்கலாம். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் தலைப்பு என்றும் என்ற தலைப்பில் விவாதிக்க. மதியம் 12 செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக கேட்கலாம். 12:02 சிநேகிதியே. மதியம் 1 வசந்த கானங்கள். 2 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மதியம் 2:30 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னஞ்சலாக கேட்கலாம். மதியம் 3 செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக கேட்கலாம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. மாலை 5 செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். 5:45 65வது சுப்ரோட்டோ கோப்பை கால்பந்து போட்டியின் நேரடி வர்ணனை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பப்படும். இதனை டெல்லி அஞ்சலிலிருந்து கேட்கலாம். இதர நிகழ்ச்சிகள் அதாவது பண்பலை சார்ந்த நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலியின் மூலம் மாலை 6 முதல் இரவு 8 வரை ஒலிக்கும். அந்த நிகழ்ச்சிகளாக 6 செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள். மாலை 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நிரம்பும். மாலை 6:30 அந்திப்புக்கள். இரவு 7 பாட்டு.

0: இது ஹிட்டு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னைஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம், நெல்லிக்காயில் மதிப்பு கூட்டுதல் குறித்து மதுரை திருவாதவூர் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர்பி பரிமலாதேவி அவர்கள். இதனுள் வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவன கேட்கலாம். 9:00 காற்றில் விரியும் கடிதம் அலகுகள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தொடர்பான தினசரி முக்கிய நிகழ்வுகளின் சிறப்பு தொகுப்புகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவுபெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 11:59 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இனிதே நிறைவேறும். 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை வழங்கும் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய்
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல்லந்தோறும் இறையருள் கமழும் காலை வேளையில் இறைவனை பிரார்த்திப்போம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில் உங்களுக்காக ஒலிக்க காத்திருக்கிறது.

ஆகாஷ்வாணி மறை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிறைவு பெறுகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக